எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि।
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி மரியாதை குறைவாக நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வெல்கம் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்கள் RJ வர்ஷா, அண்ட் அலாங் வித் மீ இஸ் RJ ஹரிதா. ஸோ ஹரிதா, என்ன ரொம்ப நேரமாக ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கே?
0: ஆமா வர்ஷா, நம்ம நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பெரியவர் ஒரு பையன் கிட்ட சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டான். அப்புறம் நான் அவருக்கு உட்கார இடம் கொடுத்தேன். இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயும் சில பேர் மரியாதை என்ற விஷயத்தையே மறந்துடுறாங்கல்ல.
1: ஆமா ஹரிதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி சம்பவங்களை விட்னஸ் பண்ணலாம். ரோட், ஹோட்டல், ஆஃபீஸ், வீடுன்னு சொல்லிட்டே போலாம். சரி, நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு பீப்புள் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சீ நவ். வித் அஸ் வி ஹாவ் மிஸ் அனுராதா, ஹூ இஸ் அ பேரண்ட்.
2: Hi, this is Anuradha. Nowadays, nobody respecting elders because everybody leading busy lives and rushing to offices. Whenever we observe while traveling in buses and trains, if you see elders stand nearby us, nobody caring them and giving them seats to sit. This is not the right way we live our life. We should respect elders and we should teach our children in the early age to respect others. Elders means not only old citizens but also whoever elder than us, even a servant also, because they are serving us every day and very much. Whatever and whenever they need any help by elders, we should be ready to do that. This is my point of view to respect others, elders.
0: Thank you, Ms. Anuradha, for sharing your views with us. Varsha, Ms. Anuradha was right. I feel we as elders have the responsibility to teach children on respect. Nowadays, even small children do not know how to respect elders. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மரியாதை குறைவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா அக்கானு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறது, பாட்டி தாத்தாவை எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது இங்க.
1: யா ரைட், சில்ட்ரனை மோல் பண்றது ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒன்னு அம்மா, இன்னொன்னு டீச்சர். சோ லெட் அஸ் டாக் டு அ டீச்சர் ஆன் வாட் ஹர் வியூ இஸ் ஆன் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டீச் சில்ட்ரன் அபவுட் ரெஸ்பெக்ட். பிஃபோர் வி மூவ் ஆன், லெட்ஸ் கோ இன் ஃபார் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: ஏன் இவ்வளவு லேட்டா வர? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்க்ல கிடக்கு. மகாராணி மாதிரி நீ வர, அது வரைக்கும் நாங்க என்ன சமைக்காம இருக்கணும்?
1: மன்னிச்சுக்கோங்க மேடம், வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, அதான் லேட்டு.
0: டெய்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லு. கெஸ்ட் வந்தா என்ன, வேலைக்கு வரணும்னு அறிவு இல்ல?
1: இல்லம்மா, அது வந்து
0: இல்லம்மான்னு உள்ளமான்லாம் சொல்லாத. எனக்கு தெரியும், மாசம் போறந்தா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுதுல, வேலை சொன்னா செய்ய வக்கு இல்ல. இது மாதிரி நீ பண்றதா இருந்தா நீ வேலைக்கே வர வேண்டாம். நான் உன்ன பேசாம வேலையை விட்டு நிறுத்திடுறேன்.
1: சரிம்மா, நான் இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன்.
0: சரி போ, பாத்திரம் தேய், துணி அங்க வச்சிருக்கேன் போட்டு அலசி வை. சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வேலையை செய்யாத.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெல்கம் பேக் டு த ப்ரோக்ராம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரிதா. அண்ட் என்னோட இருப்பது ஆர்ஜே வர்ஷா. நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை என்பது என்ன, அது எப்படி கொடுக்க தவறுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் வி ஹாவ் மிஸ்ஸஸ் சூர்ய பிரபா டு ஷேர் ஹர் வியூஸ்.
3: என் பேர் சூர்ய பிரபா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்கள் காலத்துலலாம் அப்பா முன்னாடி நின்று பேசவே மாட்டோம். ஆனால் இப்போ பசங்களும் அப்பாவும் அம்மா

0: எல்லாம் நண்பரா பழகறனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. அதனால அவங்க ஹேட் ஆயிடுறாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தனால பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதால பாட்டி தாத்தா போல் வயசானவங்க குழந்தைங்க கூட இல்லாததுனாலையும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை. வீட்டில் மட்டும் இல்லை, பொது இடத்துல கூட யாரும் யாருக்கும் மரியாதையே கொடுக்கறதில்ல. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாவை குழந்தைங்க நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல தான் ஆஃபீஸ்லேயும் ஹையர் போஸ்டில் இருக்கவங்க தனக்கு கீழே வேலை செய்கிற வயசான இருக்கவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. எப்போ தான் இந்த குழந்தைங்கள்லாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்குவாங்கன்னே தெரியலை.
1: தேங்க்யூ மேம். ஹரிதா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இவங்க சொன்னாங்க ஆபீஸ்ல எல்லாம் கூட மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னு. நிறைய இந்த ஐடி கம்பெனில எல்லாம் பார்த்தனா ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க தனக்கு கீழே வேலை செய்யற வயசானவங்களை மரியாதை குறைவா நடத்துவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்ய தவறிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
2: வேலை செய்ய தவறி அதை கண்டிச்சா தப்பில்ல, ஆனா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் காமிக்குது அவங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கூட நிறைய மரியாதை குறைவா நடத்துவாங்களாம். அது உண்மையா இல்ல மனிதாபிமானத்தோட நடத்துறாங்களான்னு கூட தெரியல. இப்ப நம்ம ஒரு போலீஸ் மேன் கிட்ட பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் போலீஸ்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதர் தானே.
3: என் பேர் வேணுகோபால், நான் சப்இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரவங்கள நான் இது வரைக்கும் அவமரியாதையாக நடத்துனதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்னால் முடிஞ்ச மட்டும் செஞ்சுருக்கேன். என்னோட என்கிட்ட வேலை செய்ய என் கூட வேலை செய்கிறவங்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம சத்தம் போடுவாங்க, அவமரியாதையாக பேசுவாங்க. நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். நம்ம இந்த சர்வீஸ்க்கு வந்தது மக்களுக்கு ஹெல்ப் செய்யத்தான் வந்திருக்கோம். வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும். அதுதான் பண்பாடு. நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை தான் நான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வரேன். இனிவரும் காலங்களையும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து மூத்தவங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அதுதான் நமக்கு எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். நன்றி.
1: தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வியூஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த சினிமாலெல்லாம் காமெடின்னு வரும்போது இன்னொருத்தர மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரசிச்சு பார்க்குறோம், ஆனால் அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமாம். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதையே மக்கள் ஒரு வேடிக்கையாக பார்க்குறாங்க. பெரியவங்களே போடா வந்துட்டாண்டா ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜமாக ஆயிட்டு வருது. ஐ வுட் சே இட் ஹேஸ் பிகம் அ பார்ட் தி வே வி இன்ட்ராக்ட். So I guess movies also play an important role in this. But again, entertainment ah vero entertainment ah dhaan paakanum. Manasukulla edhaiyum vechikka koodadhu. Nalla vishayangala mattum eduthukitta adha namakku nalladhu, nammala suthi irukkravangalukku nalladhu.
1: இப்பெல்லாம் மரியாதைங்கிற விஷயம் வெறும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ், பொசிஷன், காஸ்ட் இதெல்லாம்லாம் பார்த்து வருது. ஏன், நம்மளை விட தாழ்வான மக்களும் மனுஷங்கள் தானே, அவங்களும் அதே மரியாதை தானே கொடுக்கப்படணும்.
2: Yes, Varsha, I totally agree with you. People have a perception that respect should be given only to senior citizens, but it is not that. Every elderly person must be given the due respect irrespective of his looks, status and caste. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP Community Radio 107.8. Stay tuned. இருங்க. ஏ வாட்ச்மேன், யோ கேட்ட துறையா?
4: தோ வரையா.
2: யோ அறிவில்ல, வண்டி சவுண்ட் கேட்டோடனே கேட்ட துறக்கணும் தெரியாது? டெய்லி கத்தணுமா?
4: சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
2: எப்ப பாரு தின்னு, மூஞ்ச பாரு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா?
4: மன்னிச்சுக்கோங்க தம்பி.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP Community Radio 107.8.
1: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8 and today our topic is respect to elders. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். Like we discussed earlier, respect should be given to every human being. Parents complain that their children are not giving any respect. But listen people, respect should start from you.
2: Yes, moreover, பசங்க பெரியவங்களை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கும். ஸோ ஓப்பன் யூர் ஐஸ் பீப்புள், இட்ஸ் டைம் டு ரெக்டிஃபை யூர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இஃப் யூ ஆர் அ ஹியூமன், ஸோ ஆர் தி அதர்ஸ். இஃப் யூ திங்க் யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட், தென் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். and brought to you by students of third journalism, Shweta, Varsha, Kartika, Harita and Kirtana. Thank you.

0: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே ஆர்ஜே இந்து ஃப்ரம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நினைச்சவனே பயந்துடாதீங்க, நாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஆர்ஜேவா என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு பாத்தீங்களா, என்னோட குட்டி தம்பி தான். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்கிட்ட இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காது. ரொம்ப பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். எப்பவுமே நானும் அவனும் டாமன் ஜெரி தான், பட் அவங்கிட்ட இருக்கிற கேரக்டர் யாருக்குமே வராது. யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலான்னு அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். புராணத்துல கூட இருக்கு, சிவன் வந்து ஒன்னு தெரியாதது தன்னோட பையனான முருகன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, யார்கிட்ட இருந்து வேணா என்ன வேணாலும் கத்துக்கலாம். இதான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்வதி வந்து அவளோட மோட்டிவேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹாய் பார்வதி.
1: ஹாய் இந்து. ஆக்சுவலி நீங்கள் மோட்டிவேஷன் சொல்லப்போ நான் வந்து இந்த டாபிக் எதுக்கு பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க, ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசினேன்னா, நான் பேச போகிறது வந்து ஒரு பெரியவங்கள பற்றி. அவங்க தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எஸ்எம்டி வசந்த லக்ஷ்மி. அவங்க ஸ்ரீ சாரதா ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருந்த வரைக்குமே ஸ்கூலே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் நடக்க முடியாமல் வாக்கர் எடுத்த ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு பகவத்கீதா விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸ் ரூம்லேயும் ஏசி இருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரூமில் அவங்க ஏசியே போடல. என்ன சொன்னாங்கன்னா, என் ரூமில் வந்து ஃபேன் இருந்தால் போதும், ஏன்னா பசங்களும் அதே ஃபேனில் தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசி போடல அவங்க ரூமில். அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க.
0: வாவ், செம.
1: ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களால செய்ய முடிய வேலை கூட இப்போ என்னால் செய்ய முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன அவ்வளோ சுறுசுறுப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம் பார்வதி, அது உண்மைதான். நம்ம இப்போ வீட்டில் தண்ணி குடிக்கிறதுனா கூட நம்ம எந்திச்சு போய் குடிக்க மாட்டேங்கிறோம், அம்மாவை தான் எழுப்பி போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். அது ஃபேக்ட்டு. அதனால எல்லாருமே மாற கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அக்ஷரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மோட்டிவேஷன் பற்றி கேட்கலாம். ஹாய் அக்ஷரா.
2: ஹாய் இந்து. 107.8 FM கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் அக்ஷராவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போது நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு பேசினவுடனே ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேன். அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவர் தான் நம்மளோட தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹீரோவாக மட்டும் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ரேசர், எல்லா இதுலேருந்தும் பார்க்கும் போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் never fails. அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்திருக்கார். நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆஸ் அ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த ரேசிங்ஸில் ஸ்டேஷனில் நடந்திருக்குன்னா அது சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போயும் அவர் ரேசிங் கண்டினியூ பண்ணிட்டுருக்கார், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஆஸ் அ சிங்கிள் மேன், அது வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ஒரு அஜித் தலை அப்படின்னு சொன்னால் போதும், அந்த ஆடிட்டோரியமே அதிரும். அந்த மாதிரி தான் சீக்கிரத்தில் யாராலையும் பேர் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மோட்டிவேட்டான விஷயம். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹீரோவாக நம்ம அவரை ரசிக்கிறத விட, ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கராக நம்ம அவரை ரசித்தோன்னா அவர்கிட்ட நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹீஸ் அ கிரேட் மேன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் மட்டும்தான் ஹிந்து. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக சொல்ல
0: விரும்புகிறேன். உண்மைதான் அக்ஷரா, தலை என்னைக்குமே தலை தான், அவரை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பத்தி கேட்டோம், மோட்டிவேஷனை நல்லா கத்துக்கிட்டோம், குட்டி தம்பில இருந்து பெரிய தலை வரைக்கும் கேட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே இந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டா தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் இல் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.

0: அப்பப்பப்பப்பப்பா, என்ன டிராஃபிக், என்ன பொல்யூஷன், இதனாலேயே நம்மளால கரெக்ட் டைம்க்கு எங்கேயும் போய் சேர முடியல. இதை பற்றி நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்தே ஆகணும். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் தீபிகா, என் கூட இருக்கிறது நேஹா, பூனம், சிம்ரன், ராஜி. ஹே சிம்ரன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க?
1: நான் நம்ம ஷோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்து நான் போன இடத்துல ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் பார்த்தேன்.
0: ஹே, என்னாச்சு?
1: ஒரு பைக்கர் சிக்னலில் நிற்காம போனதுனால கார் வந்து இடிச்சு ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு.
0: இப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் சிக்னலில் நிற்காமல் போகிறது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதனாலேயே இப்போல்லாம் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. ஓ, ஸ்பாட் டெட்டா? ஹெல்மெட் போட்டிருந்தாங்களா இல்லையா?
1: இல்லை, அவன் ஹெல்மெட் போடல.
0: ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா அவன் உயிர் தப்பிச்சிருக்கலாம்ல.
1: கரெக்ட். ஹெல்மெட் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாவது விபத்துல உங்க தலை ஏதாச்சும் பலமான மேற்பரப்பில் இடிக்கும் போது மூளை பாதிக்காம இருக்க குஷனிங் தேவைப்படுது. ஹெல்மெட் குள்ள இருக்கிற ஃபோம் டைப் குஷன் நம்ம மூளையை பாதிக்காம வைக்க உதவும்.
0: சரியா சொன்ன. பட் அவங்கவுங்க ஹெல்மெட் போடாம இருக்க பர்சனல் எக்ஸ்கியூஸ் நிறைய வச்சிருக்காங்க.
1: ஆமா, தலை பாரமா இருக்கு, தலை வலிக்குது, முடி கொட்டுதுன்னு நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க.
0: அவங்க ஆக்சுவலி இன்விசிபிள் ஹெல்மெட்ஸ் வாங்கலாம்.
1: இன்விசிபிள் ஹெல்மெட்ஸா? அது என்னது?
0: என்னதுன்னு உனக்கு தெரியாதா? ஓகே, நான் சொல்றேன். இந்த யோசனை ரெண்டு ஸ்வீடிஷ் பெண்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த ஹெல்மெட் பேரு ஹவுடிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு திக் காலர் மாதிரி இருக்கும், நம்ம கழுத்துல போட்டுக்கலாம். ஏர்பேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த காலர் பெருசாய் நம்ம கீழே விழுறப்ப நம்ம தலையை பாதுகாக்கும். இந்த ஹெல்மெட் USB கேபிள் மூலமாக கம்ப்யூட்டர்ல சார்ஜ் பண்ணிக்கலாம்.

0: புதுசா இருக்கே, இவ்ளோ அட்வான்ஸ்மெண்டா, சம்மல.
1: திவ்யா, டைம் ஆகுது.
2: கார்த்தி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு?
1: என்ன நாள் திவ்யா?
2: இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்.
1: ஆமால, ராகுல் சீக்கிரம் வா.
2: ராகுல், நீ கொஞ்சம் சீக்கிரமா கார்த்தி.
1: வரேன் திவ்யா.
2: ஏய், ஒரு நிமிஷம் கார்த்திக், மறந்துட்டேன். ஹெல்மெட் போட்டு போ கார்த்திக்.
1: இத வர போடணுமா?
2: இது போட்டு போ கார்த்திக், அதான் சேஃப். என்னம்மா?
3: நம்ம அப்பாவும் உனக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தாருன்னா இப்ப நம்ம கூட இருந்திருப்பார்லாமா?

0: ஆமா ஆமா, மொத்த சாலை விபத்தில் 25% இறப்பு இருசக்கர வாகனங்களால் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் நொறுங்கும் ஜம்போ ஜெட்டிற்கு சமமாக 400 மக்கள் இறக்கிறார்கள். ரீசெண்டா நடந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இன்சிடென்ட் சிட்டியவே நடுங்க வச்சிருச்சு.
1: எந்த இன்சிடென்ட் பத்தி பேசுற நீ?
0: குடிச்சிட்டு ஆடி கார ஓட்டின ஒரு பொண்ணு வேகமாக வந்து 55 இயர் ஓல்டு அங்கிள இடிச்சிட்டா.

0: ரொம்ப பாவம்ல.
1: ட்ரங்க் அண்ட் டிரைவ் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பொறுத்தவரை ஒரு சீரியஸ் ப்ராப்ளமா இருக்கு.
2: இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காமா?
3: ஆ நல்லா இருக்கே. என்ன விசேஷம், எங்க போற?
2: நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேமா.
3: பாத்து பத்திரமா பைக்ல போயிட்டு வா. சரியா?
2: ஓகேமா.

0: குடியை கெடுக்கும். குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டாதீர். குடிப்பழக்கம் உங்களை மட்டுமல்ல அடுத்தவர்களையும் பாதிக்கும்.
1: ட்ரங்க் அண்ட் டிரைவ் லிஸ்ட்ல தமிழ்நாடு தேர்ட்ல இருக்கு. இந்தியால 70% ரோட் ஆக்சிடென்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவால தான் ஆகுது.
2: மது அருந்துவிட்டு டிரைவ் பண்ணுவதே ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம்.
1: கிட்டத்தட்ட 75% இறப்பிற்கான சம்பவங்கள் விடிய காலை 3 மணி அளவில் தான் நடைபெறுகிறது.
3: சென்னை டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஜானகிராமன் நம்ம கூட இப்போ ஸ்டுடியோல இருக்காங்க. அவ சொல்றத கொஞ்சம் கேட்போம்.
4: இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல தேர்டா நிக்குது ஓவரால் இந்தியா இதுல லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போடுறது இல்லையா?
4: ஆமா, கேஸ் போடுறது இல்ல கேஸ்ல.
5: அதான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் புக் ஆகுறது. இப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க அதிகாரிங்க வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ல 90-95% ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல தான் வந்து அதிகமான கேஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால எங்களுக்கு வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 வருட காலமா எங்களோட கமிஷனரோட உத்தரவுப்படி தினமும் இரவு 10 மணிலிருந்து 12 மணி, அப்புறம் 12 to 2-4 மணி நேரத்துக்கு வந்து ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேஸ் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. இந்த ரெகுலராக போடுறதுனால தான் வாரத்திலுடைய 7 நாட்களும் எல்லா நாட்களுமே நாங்கள் இந்த கேஸ் புக் பண்ணுறதுனால தான் அதிகமான கேஸ் புக் ஆகியிருக்கு. இப்போ அதனால இப்போ ஆக்சிடெண்ட் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமாம், போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவோ, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம்னா அதுதான் ரீசன்.
4: நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, டிராஃபிக் ரூல்ஸ் பிரேக் பண்றவங்க அது வந்து நார்மல் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் பேஸ்ட் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம், லைக் கட்சி ஆட்கள்கள் யாருன்னு. ரெண்டு பேருக்கும் சமானமாக தான் நீங்கள் இது ரூல்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை கட்சி ஆள்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்கியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
5: இல்லை, அப்படி நாங்கள் அது மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறது இல்லை. கட்சியாலே அப்படிலாம் நம்ம பண்ணுறதில்லை. இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலியோட ஒரு சைல்டு எடுத்துகிட்டு வர்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து அதுக்கும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லி ரூல்ஸை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி வரோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் நம்ம பண்ணுறது
4: இல்லை.
5: யார் பண்ணாலும் கேஸ் புக் பண்ணுறோம்.
4: இதெல்லாமே சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஜென்ரலாக நினைப்பாங்க, இந்த மாதிரி கட்சி பொம்மைலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக விட்டுருவாங்க அந்த மாதிரி.
5: இல்லை, அப்படி நாங்கள் பண்ணுறது இல்லை மேம், அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்லை.
4: எஸ், சினிமாவில் காட்டுற மாதிரி ரியாலிட்டியில் கூட கோர்ட்டில் வந்து பார்க்குறீங்களா, இல்லை இப்போவே பிரைப் லஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறீங்களா, 100 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தானா?
5: சினிமாங்கிறது வேற, அது அவங்க எல்லாருமே பிரிட்டன்ஸ்னு பேர். அவங்களுக்கு பிரிட்டன்ஸுங்கிறது, அது சினிமா வந்து பிரிட்டன்ஸ் எப்படின்னா, அம்மாவாக இருப்பா, அடுத்த படத்தில் வந்து அதுவே அவருக்கு வந்து மனைவியாக நடிப்பாங்க. அந்த கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் அம்மா, பையன், மனைவி, இந்த மாதிரி அப்பா, இதெல்லாம் கேமராவுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேறு வேறு. பட் ரியாலிட்டிங்கிறது அப்படி வராது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீதிமன்றம் மூலமாக தீர்க்கக்கூடிய கேஸை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறோம். நாங்கள் ஸ்பாட் பெயின்னு எங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பாட் பெயின் பண்ணுறோம். அதனால் சினிமாவையும் நம்ம வந்து ரியாலிட்டியையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. கேஸை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறோம். நாங்கள் ஸ்பாட் பெயின்னு எங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பாட் பெயின் பண்ணுறோம். அதனால் சினிமாவையும் நம்ம வந்து ரியாலிட்டியையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது.
4: இப்போ செல்போன் டிரைவிங்காலையும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க?
5: கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. செல்போன் வந்து நம்மளோட கவனத்தை வந்து சிதறுது. ஒரு 2-வீலர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அட் அ டயத்துல கை வேலை செய்யணும், என்ன காலும் வேலை செய்யணும், அதனால் கவனம் வந்து இருக்கணும், கண்ணும் வேலை செய்யணும், காது வேலை செய்யணும், எல்லாமே வந்து கவனமாக போனால் ஒழிய வந்து அவ்வளோ நீட்டாக நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம செல்ஃபோன் பேசணும்னு சொல்லி சொன்னால், பேசுகிற ஆளுகளோட அந்த கம்ப்ளீட்டாக எல்லா கவனமும் அதில் செதறிடும். செதறும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்சிடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தெளிவாக நாம் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இமீடியட்டாக அவங்களை நாங்கள் பயன்படுத்தோம். அது இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு,
4: சென்னையில் குறைஞ்சிருக்கு.
5: ஆமாம், செல்ஃபோன் டிரைவ் குறைஞ்சிருக்கு. எங்கே பேசினாலும் இமீடியட்டாக கேஸ் புக் பண்ணிடுறாங்க.
4: இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சீட் பெல்ட் கம்பல்சரி பண்ணிருக்காங்க. நம்ம சென்னையில கம்பல்சரி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை.
5: போடுறதுனால வந்து அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுறது இல்ல. இமீடியட்டா அந்த தலைதான் போய் அந்த கண்ணாடியில் அடிபடுது சீட் பெல்ட் போடாததுனால. இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அதுக்கு ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து அதை வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ மேக்சிமம் எல்லாரும் போடுறாங்க.
4: ஓகே, ஹெல்மெட் வேரிங் கம்பல்சரின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரீசன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு க்ளோஸ்ட்ரோஃபோபியா இருக்கு, இந்த மாதிரி டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தால் போலீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஃபேக் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹெல்மெட் கம்பல்சரி இருக்கா இல்லையா, இதுக்கு இருக்குதுன்னா நிறைய பேர் இப்போ போடுறது இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
5: இல்லை, நிறைய பேர் போடுறது இல்லைங்கிற மாதிரிலாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ இப்போ ரீசண்டாக ஒரு கேஸ் ஃபைல் ஆகி ஹைகோர்ட்டில் வந்து பக்காவாக ஆர்டர் போட்டாங்க, போட்டே ஆகணும்னு சொல்லி போட்டாங்க. இப்போ இதில் கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, எங்களோட ஆளுங்க டோட்டல் சிட்டியில் எல்லா இடத்துலையும் இப்போ ஹெல்மெட் கேஸ் போடுறாங்க, ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனே பண்ணுறோம் கான்டாக்ட்ஸ் ரோடில். ஆமாம், அது வந்து இப்போ மொத்த மொத்தமாக நின்று ஒரு இடத்துல போடுற மாதிரி பண்ணுறோம். நாங்கள் இப்போ டோட்டலாக எங்கள் ஸ்டேஷனில் மட்டும் இன்றைக்கி வந்து 85 கேஸு ஹெல்மெட் கேஸ் புக் பண்ணியிருக்கோம். நேற்று 87 புக் பண்ணியிருக்கோம். முந்தான நாள் 70 கேஸ் புக் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் புக் பண்ணுறோம். இதில் எக்ஸ்கியூஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பார்க்கறது இல்லை, பண்ணுறதில்லை. முதல்ல அது அந்த மாதிரி இருந்தது, இப்போ அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் டாக்டர்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை, ரியல் பர்சன் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. சும்மாலாம் வந்து பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த ஹெல்மெட்டுங்கிறது வந்து அவங்களோட உயிர் பாதுகாப்புக்காக உள்ளது தான், இப்போ மற்றவங்களுக்காக இல்லை. வண்டி ஓட்டுறவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு தான் ஹெல்மெட் மெயினாக வந்து. தலையில் அடிபட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உடம்புல எங்கே அடிபட்டாலும் நம்ம அதை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து கொண்டு வந்துடலாம். பட் தலையில் அடிபட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். பக்காவாக வந்து நம்ம வந்து அதை நம்ம பண்ணுறோம். அப்புறம்
4: சிக்னல்ஸ் வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிக்னல்ஸ் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காந்தி அயர்வின் ரோட் பிரிட்ஜ் ரோட் கிட்ட ஒரு சிக்னல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவங்களா லைக் டிராவலர்ஸ் அவங்களே வந்து யோசிச்சுட்டு போவாங்க. லைக் இவங்க யூஸ் ஓகே, இவங்க வராங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணணும், நம்ம வராங்கன்னு சொல்லி அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சிக்னல்ஸ் ஒரு அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல சிக்னல்ஸ் ஒர்க் ஆகுது, கொஞ்சம் இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் நீங்கள் எம்ஏ சரி
5: இப்போ சிக்னல் வந்து இப்போ ரெகுலராக காலையில் வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் ஒரு ஒரு எஸ்ஐயை நியமித்து சிக்னல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி காலையில் ரெகுலராக சொல்லிடணும். 6 to 6:30 நம்ம தகவல் சொல்லணும். இப்போ நம்ம சென்னையில் வந்து 4 மாவட்டம் இருக்குது போக்குவரத்துக்கு. 4 மாவட்டத்துக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம கண்ட்ரோல் ரூமில் சொல்லிடணும், இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த இடத்துக்கு அவங்க டீமை வச்சு அனுப்பிச்சு இமீடியட்டாக வந்து அது பண்ணிடுறாங்க. இடையில நீங்கள் சொன்ன மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படின்னா சிஎம்ஆர்எல் ஒர்க் நடந்ததுனால சென்ட்ரலில் ரோடு சென்ட்ரலில் நடக்கிறதுனால சில இடத்துல நமக்கு சிக்னல்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பட் இப்போ எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எங்கள் அரசியல் கமிஷனர் ஐயா வந்து இதை வந்து தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எத்தனை சிக்னல்ஸு என்ன எதுன்னு கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணி இப்போ மேக்ஸிமம் 95% மேலே எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த மாதிரி ஏதாவது 1-2 ஃபால்ட் இருந்தால் கூட அதையும் 1 or 2-3 டேஸில் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க.
4: நிறைய ஆகுது, லைக் நைட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுது. மார்னிங் கம்பேர் பண்ணீங்கன்னா லேட் நைட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. நிறைய இது பிஎம்டபிள்யூ கார் எடுத்துருவோம், அந்த ஒரு லாஸ்ட் டைம் ஆடி கார் பிஎம்டபிள்யூ அது அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க?
5: அதாவது எப்படின்னா இப்போ பகலில் வந்து வெளிச்சம் இருக்கும், எழுத்தாப்பில் யார் வர்றாங்க போகிறாங்க எல்லாமே ஓரளவு தெரியும், வெஹிக்கிள்ஸ் நிறைய ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக போக முடியாது. இப்போ நைட்டில் வந்து எந்த வெஹிக்கிள்ஸும் ரொம்ப கம்மி. அது ஆப்போசிட்டு வரக்கூடிய அந்த இது வந்து நமக்கு வந்து லைட்டு லைட்டிங்கும் கம்மி. ஆப்போசிட்டில் வர்றது வந்து தெரியறதில்ல. இப்போ ரெண்டாவது இப்போ முன்னாடிலாம் வந்து மஞ்சள் கலர் லைட்டு தான் எரிஞ்சுது ஹெட்லைட்டு, இப்போ என்னன்னா எல்இடி போட்டாங்க, பயங்கர பவராக இருக்குது. அப்போது ஆப்போசிட்டில் வர்றது தெரியறதில்ல. அதனால் ஒன்று, இன்னொன்று இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் நைட்டில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அது யங்கர்ஸ் வந்து ரொம்ப இதில் ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்ன அந்த ஈசிஆர் கூட அந்த லேடி கூட ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் தான் அந்த அம்மா அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது. அது இதுதான் ரீசன், வேறு ஒன்று.
4: ஓகே, ஹெல்மெட் கேசஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. லைக் ஹெல்மெட் கொடுக்குறீங்கன்னா லைக் சம்டைம்ஸ் ஹெல்மெட் இல்லைன்னு கொடுப்பீங்க. நிறைய லாஸ்ட்டில் எண்டப் ஆகும்போது லைசன்ஸ் இல்லைன்னு தெரியும், இன்சூரன்ஸ் இல்லைன்னு தெரியும். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்கா, இல்லை எல்லாத்துக்குமே ஜஸ்ட் சேம் ப்ரொசீஜர்?
5: இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொரு அப்பன்ஸுக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்குது.
4: ஓகே,
5: ஹெல்மெட்டுக்கு தனி, அதுக்கு வந்து 100 ரூபீஸ் ஃபைனு, லைசன்ஸ் இல்லைனா அதுக்கு 500 ரூபா ஃபைனு, ஓவர் ஸ்பீடு ஓட்டினாங்கன்னா அதுக்கு 300 ரூபா ஃபைனு, ரேஸ் ட்ரைவ் பண்ணாங்கன்னா அதுக்கு 500 ரூபா ஃபைனு, இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணால் அதுக்கு வந்து வித் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 2000 ரூபா, வித்தவுட் லைசன்ஸ்னால் 2500 ரூபா ஃபைனு. இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
4: இப்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 வந்து இந்தியாவில் ஈச் டே ரோட் ஆக்சிடென்ட்ஸால் இறந்து போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41% ஆஃப் டோட்டல் டெத் எதனால் ஆகுதுன்னா ஓவர் ஸ்பீடிங். அதுவும் அதோட ஏஜ் குரூப் வந்து யங்ஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸோட ஏஜ் குரூப். அண்ட் அரௌண்ட் 400 மெம்பர்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்து இந்த மாதிரி ஆகிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்ன சொல்ல போயிருந்தீங்க?
5: இது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், ஓட்டும்போது ஸ்பீடாக போகாத, ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி ஆயிரும், இதனால் உயிர் சேதம் ஏற்படுதுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து வைக்கிள் கொடுக்கக்கூடாது, வண்டி கொடுக்கக்கூடாது ஓட்டுறது. ப்ராப்பராக 18 வயசு ஆனால் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும்னா அந்த வயசில் தான் அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அது 16, 17, 15 வயசு பசங்களுக்கெல்லாம் இவங்க வண்டியை கொடுத்து ஓட்டுறதுனால செல்லம் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அடுத்தது இன்னொன்று, 3 பேர் 4 பேர்லாம் வண்டியில் போகிறாங்க, அப்படி அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸு சத்தம் போடணும், அவங்க தான் அவங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். சரியா, நாங்களும் சொல்லுவோம், இருந்தால் கூட அவங்க பேரண்ட்ஸ் சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட அட்வைஸ்.
4: Okay, thank you so much sir, நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டாக எவ்ரிதிங் வில் பி வெரி வேல்யூபிள் ஃபார் அஸ் அண்ட் நிறைய ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறோம். அண்ட் வியூவர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ் ஆல்சோ வில் கீப் ஃபாலோவிங். தேங்க் யூ ஸோ மச் சார்.
6: ஹே, என்ன ஆச்சு தெரியுமா? நேற்று என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
7: என்ன சொல்கிற, எப்படி ஆச்சு?
6: அவன் நேற்று காரில் ஈஸியாக போயிருக்கா, ஃபோன் பேசிட்டே போனதுனால இண்டிகேட்டர் போட மறந்துட்டா, அதனால ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட்.
7: ஃபோன் பேசாமல் போயிருந்தா இவ்வளோ ஆயிருக்கு அதில்?
6: ஆமாம், அவள் எப்பவுமே இப்படி தான், நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் கேட்கவே மாட்டாள். கேட்டால் என்னால் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி முடிச்சிடுவா.
8: Hidden use the indicators. What a dumb way to die.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: ஜென்ரலாகவே செல்ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் நம்ம பிரெயினை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணால் எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும் தெரியுமா? டிரைவ் பண்ணும்போது செல்ஃபோனில் தான் கண்ணு போகும், ரோடே பார்க்க மாட்டோம்.
2: ஆமாம், கரெக்ட். நான் ஆன்லைனில் கூட பார்த்தேன், ஒரு வருஷத்தில் டிரைவ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால

0: ரோட் சேஃப்டி பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆல 15-29 இயர்ஸ் யூத் தான் நிறைய பேர் இறந்து போறாங்க.
1: இதுல அவங்க போறதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத ரோட்ல டிராவல் பண்ற மத்தவங்களும் இறந்து போறாங்க.
0: ஆக்ஷன் எடுக்கலனா ரோட் டிராபிக் விபத்துல கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் 2020 இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: நம்ம வாழ்க்கைய வாழணும், அருமையா வாழணும். 30 seconds டிராபிக் சிக்னல்ல வெயிட் பண்றதால என்ன இழக்க போறீங்க? ஃபாஸ்டா போங்க, ஆனா எப்போ எங்க எப்படி போகணுமோ அப்படி போங்க. சாலை வழிகாட்டின் விதிப்படி போங்க. உங்களுக்காகவே உங்களை பிடிச்சவங்க உங்களையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நீங்க இல்லைனா அவங்க என்ன ஆவாங்க? உங்க உயிர் இல்லை ஹெல்த் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கலாம், பட் அவங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கும் தான்.
3: நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சிம்ரன். தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: You're listening to MOP 107.8 FM.
5: Hi, I'm Kritika Udenidhi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
6: Hello listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
7: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

ஏழு புள்ளி எட்டு.

0: ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம ஐடி ஃபீல்டில், அதை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்றைக்கி கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போது அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திடுவாங்க, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்டு பிறகு அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா அது சாவி இருக்கிற இடத்துல சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாட யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி, நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த இப்போ சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டுருக்கோம். 3D பிரிண்டிங்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி பேனாக்கே போவோம், உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சே பிரிண்ட் பண்ணி வீட்டில் வச்சே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணிகள் எல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது வந்து இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்னும், நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அதை டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார்? டெய்லி லைஃப்லயோ இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லயோ சொல்லுங்க சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் போனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு போனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபோன் என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடைநிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் க்ரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜில் எல்லோரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனால் அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களுடைய இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் சொல்கிறேன் டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வுட் பி எனி திங் எல்ஸ் ரைட், ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை சால்வ் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங், பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்க திட்டிட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூ நீட் டு யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம், நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்களில் ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்றது வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்லை, போட்டாதான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைன்னா என்ன ஆகுனா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் இன் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணினாலும் அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கார் சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டல. அப்போ கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது இது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லோரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் என் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும். சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இதுன்னு சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களும் மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்ரு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டணும். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டேரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
0: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு, தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
1: அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவுமே வி கே நாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இது நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம். லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்னு என்ன நான் பார்க்கும் போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி தி சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% of the people are going to use it. அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க, நீ அங்கே போய்ட்டு இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யுவர் க்வெஸ்சன், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுவான்னா தேவையில்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா, வர ஃபங்க்ஷனை, வர ஃபீச்சர்ஸு, வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள், அன்னாரம் பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் GPS இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருன்னா பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்களாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணலை.
0: ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
1: பண்ண மாட்டேன். அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொன்று இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ள பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூ ஆர் கோயிங் டு சீ ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டிவெலாம் அந்த எக்ஸாமுக்கு க்ராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும். ரைட், நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டால் முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கிட்டு 1st மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க, உங்கள் காலேஜ் கேம்பஸுக்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின் அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின். நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அந்த வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ், வெல்கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.

0: அதனை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. 107. 108.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் த சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்க வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்பி. செல்பினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்பி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்பினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்பி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி அண்ட் அம்ருதா. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
3: ஹாய், என் பேர் அம்ருதா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செல்பி செல்பி செல்பி அப்படின்னு போட்டோ போட்டோ போட்டோன்னு எடுத்து அப்லோட் அப்லோட் அப்லோட் இந்த வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா செல்பினா என்னன்னு தெரியுமா? செல்பிங்கிறது நம்மள நாமளே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் செல்பி. செல்பி வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராபர்ட். அவங்க வந்து செல்ஃப் டைமர் வச்சுட்டு போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது ஒரு லேடி வந்து ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிரர்ல மிரர் முன்னாடி நின்னு செல்பி எடுத்தாங்க. இதுதாங்க செல்பியோட ஹிஸ்டரி.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்பியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ பிரசன்ட்ல செல்பியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்பி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்பி தாங்க. நின்னா செல்பி, உட்காந்தா செல்பி, படுத்தா செல்பி, எழுந்தா செல்பி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி மட்டும்தான். இப்ப நம்மளோட யூத் மத்தியில செல்பியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்பி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்பி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்பி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது இது இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்பின்றது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்பி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோசியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்பினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்பி எடுக்கணும், செல்பி எதிர்த்தாலும் செல்பி எடுக்கணும் செல்பி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
3: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்பி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முக பாவங்கள் மாறிட்டே வருது.
4: ஆமா அமிர்தா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்பி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணுல போஸ் கொடுத்து கொடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே அவங்க அப்படி பாக்குற செல்பி எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்கறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்பி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்பி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்பி ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, செல்பி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
2: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் அமிர்தாவும் வைஷ்ணவியும் பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க இல்லையா? செல்பி எடுக்கிறது ஒன்னும் தப்புன்னு நாங்க சொல்லலங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இந்த மாதிரி லிமிட்டை கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சேன். ஃபாரின்ல ரெண்டு கப்பல்ஸ் டூர் போனப்போ மலையில ஏறி நின்னு செல்பி எடுக்கிறேன்ட்டு எவ்வளவு எட்ஜ்ல நின்று இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி நின்று இருக்கோமான்னு கூட கவனிக்காம செல்பில இருக்க கிரேஸ்ல ஸ்லிப் ஆகி மலையில இருந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் போனுமா?
5: ஃபாரின்ல தான் இப்படின்னு இல்லைங்க, நம்ம ஊர்லயும் நார்த் சைட்ல இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டு கப்பல்ஸ், அதுவும் ஹனிமூனுக்கு போன கப்பல்ஸ், ஃபாரஸ்ட் குள்ள போய் செல்ஃபி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு திடீர்னு வந்து யானை வந்து அவங்க காரை இடிச்சிருக்கு. நல்ல வேலையா உடனே அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்ளோ சீரியஸா போற அளவுக்கு அங்க கிரேஸ் இருக்கிறது ஒரு செல்ஃபிக்காக. உயிர் தாங்க ரொம்ப முக்கியம், செல்ஃபி எல்லாம் அதுக்கப்புறம். அப்புறமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க கூட யாராவது நின்னு செல்ஃபி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆயிடும். இவ்வளவு தூரம் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறேன்னு மோகமா போயிடாதீங்க, அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, செல்ஃபி எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பட் எல்லா விஷயத்தையுமே, செல்ஃபி மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கோங்க, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே, வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஷாலினி.
6: Give me an M, M, give me an O, O, give me a P, P, M, O, P, F, M.
7: M, O, P, F, M, 107.8. M, O, P, F, M, 107.8. M, O, P, F, M, 107.8. M, O, P, F, M, 107.8.

0: 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டிலேருந்து கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனால் இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நம்ம சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மதித்து ஓட்டலைன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்குது. ஆனால் குடும்பம் வரைக்கும் நாம் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாமல் நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். போக்குவரத்தில் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சார் தான் சொல்கிறாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
1: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு
2: அம்மா அம்மா அப்பா எப்பமா வருவாரு?
0: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பார்க்கணும், சிங்கம் பார்க்கணும், புலி பார்க்கணும்.
1: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
3: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னப்பா சொல்ற? ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
4: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
2: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
5: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: உயிரை நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

MOP சமுதாய வானொலி 107.8. You're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio and our pride. This is your favorite RJ Rags in Mind, Thoughts and Action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சைக்காலஜிக்கல் பிரஷர், அதாவது மன அழுத்தம். பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற மன அழுத்தத்தை தான் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஏடா எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம், சைக்காலஜிக்கல் பிரஷர் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை தடவை பேசினாலும் எங்க பேசினாலுமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க. சோ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆமா தப்பு இல்ல. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, சைக்காலஜிக்கல் பிரஷர்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சைல்ட், ஒரு பையன்கிட்ட போய் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் படி படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் தாங்க. எப்ப பார்த்தாலும் படி படி சொன்னா உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சோ எப்ப பார்த்தாலும் வந்து படி படி சொன்னீங்கன்னா இட் கிரியேட் சைக்காலஜிக்கல் பிரஷர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பசங்களுக்கு வந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரஷரை வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களோட பசங்களோட வந்து நீங்க மெச்சூர்டா இருக்கீங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். உங்க பையன் பொண்ணு அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ வந்து நீங்க வந்து ரொம்ப கிளியராகவும் சென்சிட்டிவாகவும் மெச்சூர்டாகவும் நடந்துக்கிற வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுங்கண்ணே, தம்பி இந்த டைம் நீ படிடா, இந்த டைம் நீ விளாடுறா, இந்த டைம் நீ தூங்குடா. எந்த ஒரு அப்பா அம்மாவும் பையன்கிட்ட போய் இந்த டைம் நீ இது படிடா, இந்த டைம் நீ இது பண்ணடா அப்படின்னு சொல்லுங்களேன், முதல்ல சந்தோஷமா இருக்கிற பசங்க அவங்க தாங்க இருப்பாங்க. சோ மேஜரான விஷயம் வந்து இந்த படிக்கிற டைம், இப்பத்தால படி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் எ மேஜர் சைக்காலஜிக்கல் இஷ்யூ. சோ பேசிக்கலி தி பேரண்ட்ஸ் ஆவதே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியோ நினைக்கிறேன்னா, எப்ப படிக்கணுமோ அவங்க படிக்கட்டும். எப்ப பார்த்தாலும் நீங்க படி படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வெறுத்துருவாங்க. எப்ப அவங்களால பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பயும் அவங்களால பண்ண முடியாது. சோ இன்னும் நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டே இருப்போம். யூ ஆர் லிசனிங் டு மீ, யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ராக்ஸ் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால்தான்.
1: ஓ, so awful. Right in the morning when I wake up.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: are listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. Yes, we are in our mind, mind thoughts and actions. So the next psychological pressure பத்தி நம்ம பேச போறோம். அதாவது மொபைல் போன், இதுதாங்க மேஜரான விஷயம். இதை பத்தி நானே லெவல் லெவலு பேசுறதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பேர் என்னன்னா நந்தினி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் நந்தினி.
1: ஹாய்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ஆஸ் யூஷுவலுங்க ஃபைனா தான் இருக்கேன். சோ என்ன இப்ப நம்ம பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா?
1: இப்ப சொன்னீங்க, இப்பதானே தெல்ல தெளிவா மொபைல் போன்ஸ் சொன்னீங்க.
0: எக்ஸாக்ட்லி. சோ மொபைல் போன்ஸ் பத்தி தாங்க பேச போறேன். இது வந்து ரொம்ப வைரலான விஷயம். மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்ப செம்ம காண்டா இருக்காங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஓகேவா? சோ உங்க வீட்டுல எப்படி மொபைல் போன்ஸ்னால எப்படி?
1: பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு நல்ல பொண்ணு, மொபைல்ஸ் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஞ்சர், ஹைக்னு சொல்லிட்டே போலாம், எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் தி திங் இஸ் தட் நான் யூஸ் பண்ற டைம்ல எங்க அப்பாவும் இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நிமிஷம், அதாவது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பேன். ஆனா அந்த ஒரு நிமிஷம் கேப்ல வந்து நான் ஒரு நிமிஷம் என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்த்து போது எங்க அப்பா பார்த்து எப்ப பார்த்தாலும் நீ பண்ற, யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ தி திங் இஸ் நான் என்ன வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுல ஆஸ் யூ நீங்க கேட்ட க்வெஸ்டனுக்கு இப்பதான் நான் ஆன்சரே சொல்ல போறேன். என் வீட்டுல வந்து என்னன்னா திட்டுவாங்க, ஆப்வியஸா எல்லாமே திட்டுவாங்க. ஆனா வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வந்து இதனாலதான் நீ கெட்டு போற, இதனாலதான் நீ கெட்டு போறேன்னு வந்து சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க சொல்றது கரெக்ட், அப்படி தெல்ல தெளிவா வந்து நான் கேட்க வேண்டியதும் நீங்க அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ வந்து ஓகே, மொபைல் போன்ஸ்னால வந்து ஒரு காண்டாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்றீங்க. சோ ஆனா வந்து இப்ப காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மொபைல் போன்ஸ் யூஸ் ஆகுது இல்லையா? நோட்ஸ் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸ்ல வந்துருச்சு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறானோ இல்லையோ வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களால அதை அவாய்டும் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா மொபைல் போன் யூஸ் பண்றது. இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை வந்து அணுகணும், எப்படி வந்து பசங்க
1: நடந்திருந்து எங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிருந்தா இந்த சிச்சுவேஷனை நான் வந்து சொல்லியிருப்பேன். இது மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன், பேச சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காலேஜ்ல எப்படிலாம் நோட்ஸ் வருது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தினமும் ஒரு ஸ்பெண்ட், ஹாஃப் அன் ஹவர் கூட வேண்டாம், அது வந்து டூ மச், ஒரு 10 மினிட்ஸ் காலேஜ்ல என்னடா நடக்குது, எப்படி போச்சுடா பாப்பா அப்படின்னு வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அப்பா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேட்பாங்களோ, ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்டாங்களே, ஆப்வியஸா சீரியஸா வந்து சொல்லலாம்.
0: சூப்பர் நந்தினி. சோ நந்தினி என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த பசங்க நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுங்க. உங்க காலேஜ்ல வந்து எல்லா நோட்ஸும் வந்து உங்க வாட்ஸ்அப்ல தான் வருது, நீங்க என்ன ஆக்சுவலி உங்களோட மொபைல் போன்ஸ் வச்சு பண்றீங்க அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷன் இன்ஃபர்மேஷன் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் வரிடா இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் நீங்களும் வரிடா இருக்க வேண்டாம். பசங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு எல்லாரும் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சோ யூ கேன் யூ ஷுட் ஹேவ் எ பேசிக் ட்ரஸ்ட் இன் சில்ட்ரன் இல்லையா, அவங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டே இருங்க. சோ மொபைல் போன்ஸ் ஒரு பெரிய விஷயம் தான். ஐ திங்க் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறவங்களும் நம்ம இப்படிதான் பேசுவோம் நினைக்கிறேன். இது தீராத ஒரு விஷயம். சோ இன்னும் நம்ம பேசிட்டு இருப்போம். சோ அதுக்குள்ளயா தேங்க்ஸ் நந்தினி, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மொபைல் போன்ஸ் பத்தி வச்சிருக்கீங்க. சோ தேங்க்யூ லாட் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.
0: யா, சோ நம்ம இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்குள்ள, யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 அண்ட் ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ.
2: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.
0: Hello, you are listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. So you are listening to me, your favorite RJ Rags in Mind Thoughts in Action. Do what you think and think what you do. சோ நம்ம வந்து சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எதை பத்தி பேச போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ரியலி இது வந்து ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். சோ அபவுட் கம்பேரிசன். சோ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு வி ஹாவ் மிஸ் தானியா ஹியர், ஹூ இஸ் அ லீடிங் சைக்கார்டிஸ்ட் டுடே. சோ ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ?
3: யா ஹாய், ஐ அம் ஃபைன்.
0: யா, சோ குட் டு சீ யூ டு. சோ என்ன என்ன ப்ராப்ளம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டு இருக்கோம், கம்பாரிசன் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ வந்து பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து கம்பேர் பண்ணும் போது, ஐ மீன் வாட் டு யூ திங்க் அபவுட் இட், ஹவு இஸ் இட் ஓகே, ஆர் வாட் டு யூ திங்க் அபவுட் இட்?
3: நோ, ஆக்சுவலி கம்பாரிசன் இன் ஜெனரல் இட்செல்ஃப் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட், பிகாஸ் when parents itself tell the kids to compare and they itself make the kids compare, when they grow up they're going to do that, they're going to think about their worth by comparing another person.
0: Yeah.
3: Like if you are more than that person, they'll get an ego. If they are lesser, then they'll get a depression. Depression and inferiority is practically more in kids nowadays, in like 30-70% of kids have depression.
0: So yeah, ma'am, and you just spoke about, you know, depression and all those things. So depression leads to a lot of problem, right? So ma'am, ungalku tamil theriyuma? Na pesinga puriya? Oh, rendu me puriya? Seri, okay, ipo vandha enak romba comfortable ana oru vishayam. So the depression vandha pathina nariya problems lead aagum, health valiyama health will get deteriorated, and then their attitudes towards others and their ability, everything gets restricted, right? So how should parents, you know, handle their children indha mari oru vishayatha eppadi parents handle pananum?
3: Parents vandu when they are close to their kids itself, avangalukku or communication வந்துட்டாலே, they will learn about their kids and the kids can also get some support from their parents. அப்படி இருக்கும்போது they'll have a wall behind them, they'll have a rock, they will think that okay fine, I have a support, maybe I can learn from it. நான் வந்து depressed ஆ இருக்கிறதுக்கு இப்போ தேவையில்லை, நம்ம parents are there for me ஒரு feeling வந்துட்டாலே they won't have depression.
0: Okay fine. So நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, parents வந்து compare பண்றத ஸ்டாப் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் இல்லையா? So நீங்களே உங்க voice ல இருந்து parents கிட்ட ஒரு voice note பண்ணி கொடுத்துறீங்க.
3: Okay. Okay, to all parents who are listening to this, please don't compare your kids with others. Okay, they have their own talent, let them show it out.
0: Yeah. So இன்னைக்கு வந்து நம்ம தானியமா என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வைங்க, தட் வில் டேக் தம் டு ஆக்சுவலி பிளேசஸ். ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும்னா, அவங்க வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நான் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சிடும், மத்தவங்களோட அவங்க லெஸ் அப்படின்னு நினைச்சவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்பேர்ன்ற ஒரு வேர்டு வந்து நிறைய எக்ஸ்டென்டான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம் ஃபார் கமிங் டுடே அண்ட் யூ நோ என்கேஜிங் அஸ் வித் திஸ் டாபிக். ஸோ யூ ஆர் லிசனிங் to me, your favorite RJ Rags and MOP Community Radio Station 1.

Hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio, and our pride. This is your favorite RJ Rags and your favorite show, Mind Thoughts and Action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு வந்து psychological pressure பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். So, last segment, இது வந்து ரொம்ப important ஆன segment. So, parents, உங்களுக்கு தான் இது மெயின். So, எல்லாமே நம்ம parents கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். But, இது exclusively for parents, சரிங்களா? So, நீங்க என்ன பண்றீங்கன்னா, freedom, அதுதான் வந்து பெரிய matter. Parents என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே, ஐயோ, என் பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், நீ இது பண்ணு, நீ அது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு question கூட அவங்க கேட்காம எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சிடுறது. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, இவங்களே பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர வளர, ஒரு டீன் ஏஜ், ஒரு 18 இயர்ஸ் ஆக ஆக, அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஐயோ, நம்ம பையன் வந்து இந்த வயசு ஆயிட்டாலும், பொண்ணு இந்த வயசு ஆயிட்டாலே, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதோ இல்லையோங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பத்தியா, உன் பொண்ணு இவ்வளவு வயசு ஆயிட்டா, என்ன நீ அவளை இது ஒரு க்வெஸ்சனுமே கேட்காம இருக்க அப்படின்ட்டு ஏத்தி விட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் பெரிய மேட்டர். அவங்களுக்கே அந்த தாட் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டு சொல்றவங்க ஏத்தி விடுவாங்க. நினைக்கிறேன் பசங்க வளர்ந்துட்டாங்க.

0: Welcome back to MOPCRS 107.8, our community, our radio, our pride, in the show Mind Thoughts and Actions with your awesome RJ Shiv.
1: And your RJ Rax.
0: Okay, now let's continue. What we were talking about before was about superiority complex and an inferiority complex,
1: correct.
0: Right?
1: Mm,
0: like
1: yeah.
0: I said, superiority complex irukumbodhu, they'll feel smug.
1: Yeah.
0: Yeah? Mm. So they'll feel like they're the highest person in the world,
1: okay.
0: Whatever they think will happen, mm. and all these kind of stuff.
1: Mm.
0: An inferiority complex is when they feel like they're the lowest person in the world,
1: mm.
0: and nothing will happen to them.
1: Mm.
0: Right?
1: How a middle person can arka?
0: நினைப்பாங்க ப்ளீஸ் பண்ணணும், நான் இந்த பெயிண்ட் பண்ணும்போது மத்தவங்க நல்லா இருக்கிற மாதிரி பாக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஓடுது அப்படின்னு.
1: ஓ, அது என்னன்னா பின் மண்டையில பல்பேறாம எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன வந்து பாராட்டணும், ஆனா வந்து நம்ம கான்சியஸா இல்லாத மாதிரி அப்படி அப்படி நடந்துப்போம்.
0: இதுதான் ரொம்ப இடத்துல நடக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனா லைக் ஒரு லைனை தாண்டும் போதுதான் அந்த சூப்பீரியாரிட்டி ஈகோ. லைக் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும் அப்படி நினைக்க கூடாது. ஓகேவா? ஓகே. சோ லைக் ஐ செட், எவ்ரிபடி ஹஸ் சம் கைண்ட் ஆஃப் தாட் ஆஃப் ப்ளீசிங் அதர்ஸ், ரைட்? I'll give you a simple solution to solve this.
1: சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தேவை. சொல்லுங்க சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் தேவைதான். இதை சொல்லணும்னா keep listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio, our pride.
1: Shabaa. So, நாங்க எதுக்கு இருக்கோம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா?
0: Yes.
1: புரிஞ்சுது. And this is your favorite show, Mind Thoughts in Action. Do what you think.
0: And think what you do.
1: Yes.

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனாலதான்
1: Right in the morning when I wake up,
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: to MOPCRS 107.8, our community, our radio, our pride. With your awesome RJ Shiv
1: and RJ Rax.
0: In the show, Mind, Thoughts and Actions. Do what you think and think what you do. Okay, now let's continue. I'll tell you the simplest solution to find out if you have such a issue.
1: Okay. This is the most important matter.
0: Yes. And the solution is see whether you're happy.
1: ஹாப்பியா இல்லனா
0: அப்போ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கு.
1: அது எப்படி குமுதா ஹாப்பியா ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அது எப்படி வந்து ஹாப்பி அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்?
0: அதுதான் சொல்ல வர
1: சொல்லுங்க.
0: நான் சொன்னது வந்து சூப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது வந்து கம்பாரிசன்ஸ்னால மோஸ்ட்லி வருது. சோ கம்பாரிசன்ஸ் இல்லனாலே யூ வில் பீ ஹாப்பி. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
1: சொல்லுங்க. அதுக்கு பியூட்டிஃபுல்.
0: புத்தா, புத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா?
1: புத்தா,
0: எஸ்
1: இருக்காரு.
0: அவரோட புக்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு.
1: ஓகே,
0: அதை நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன்,
1: சொல்லுங்க. ஓகே,
0: a lady went to Buddha and she asked him, I want happiness.
1: ஓகே,
0: so Buddha replied to her, take the word I out of this sentence because it's ego. Okay, take the word want also out of this sentence because it's desire. What is left?
1: என்ன இருக்கு?
0: ஏ
1: நீங்களே சொல்லுங்க.
0: Happiness.
1: என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களே ஒரு நாள் வந்து ஒரு லேடி வந்து புத்தா கிட்ட போனாங்களா, புத்தா அவர்கிட்ட போனாங்களா, எனக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு புத்தா கிட்ட வந்து ஒரு சம் ஆன்சர் இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாங்க, ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்கன்னா, ஐ வந்து ஈகோ, வாண்ட் வந்து டிசைர். சோ அதனால நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஹாப்பினஸ் என்ற ஒரு பழம் கிடைக்கும். அதுதானே சொல்ல வரீங்க?
0: அந்த பழம் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், பிளீசிங் பீப்பிள், நதிங் எதுவுமே வராது.
1: சூப்பர் சூப்பர், சம இன்ஃபர்மேஷன், சம மெசேஜ் சொன்னீங்க.
0: சோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு பழம் இருந்தாலே லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ்,
1: கண்டிப்பா.
0: எஸ், ஓகே, இத பத்தி இன்னும் கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வர போறாங்க.
1: ஓஹோ,
0: எஸ் எஸ். சோ ஸ்டே டியூன்ட் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட், வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ்
1: அண்ட் ஆர்ஜே ராக்ஸ்.
0: இன் தி ஷோ மைண்ட் தாட்ஸ்

0: Welcome back to MOP CRS 107.8, our community, our radio, our pride with your awesome RJ Shiv. In the show, Mind, Thoughts and Actions. Do what you think and think what you do. Okay. Now we have a very, very, very special guest here. She's actually a college student who has already faced all these kind of problems that I mentioned before. Okay. Hi, Nandini.
1: Hello.
0: Okay. So, Ippadiki, I've called you here to tell the people about what and all experience you have had with depression and about pleasing people. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? Like, can you please share how you felt?
1: Yeah, actually, வந்து நான் என்னை ஆக்சுவலி இதை ஏதாவது ஷேர் பண்ணணும் யார்கிட்டயாவது சொல்லணுன்ற ஒரு பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் யூ கைஸ் கேவ் மி அ குட் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை டிப்ரெஷன் அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் மை காலேஜ் லைஃப். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் இயர் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் இயர், லைக் ஆஸ் யூஷுவல் புல்லிங் அண்ட் ஸ்டப்ஸ் போயிட்டு தான் இருந்தது காலேஜில், ராகிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ராக் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் வந்து டிப்ரெஸ்டாக உட்கார பொண்ணே கிடையாது. நான் வந்து பதில் கலாய்ச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங். ஓகே, பட் நான் எனக்கு எடிட்டிங் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு, பட் ஆனா அதை நான் வந்து கத்துக்கல. ஏன்னா வந்து ஏன்னா ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங், பட் ஐ குடன் ஈவன் யூனோ
0: ஓகே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அப்போ
1: யா எக்ஸாக்ட்லி நான் அந்த வேர்டுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் வந்து லைக் டேஸ் பாஸ்ட் ஆன் வந்து எனக்கு வந்து அது என்ன ஹினி நீயே வந்து எப்படி யோசிச்சுட்டு இருக்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் சம் அதர் திங் யூனோ வாட் உனக்கு இது வந்து நீ இப்படி வந்து ஆனா சீரியஸா அந்த காலகட்டம், அதாவது எனக்கு வந்து அவளுக்கு வருது எனக்கு வரலன்ற வந்து கம்பாரிசன் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தா அந்த ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நான் வந்து யாருக்கிட்டுமே பேச மாட்டேன். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டென்ட் ஈவன் ஸ்பீக் டு ஹர் ஃபார் பாஸ்ட் யூனோ 4 to 5 months. எனக்கு அவ்வளவு டிப்ரெஸ்டா இருந்தேன். தென் ஒன் ஆஃப் மை யூனோ வாட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்
0: க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்
1: யா ஷீ செட் வந்து லைக் ஹினி ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் வாட் யூ ஆர் குட்
0: அட்
1: வாட் யூ ஆர் குட் அட்
0: யா தட்ஸ் எ குட் அட்வைஸ்
1: யா. தென் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓ நான் இதில் வந்து குட் நான் இதில் வந்து நல்லா பண்ணுவேன் எனக்கு என்ன வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென்
0: யூ காட் ஹாப்பி, யூ தாட் யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி என்ன டேலண்ட், ஆக்சுவலி எனக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு அவ சொன்னதுனால எடிட்டிங் வரல
0: அவ்வளோதானே,
1: எனக்கு வேற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென் என்னை வந்து நான் லொட்லொட்லன்னு பேசிட்டே இருப்பேன்.
0: ஸோ இப்போ
1: எக்ஸாக்ட்லி அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா என் காலேஜ்ல ஆர்ஜே ஹண்ட் வச்சாங்க. சோ ஐ காட் செலக்டட் இன் ஆர்ஜே ஹண்ட். சோ
0: அவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கீங்க இப்ப உங்ககிட்ட, அப்பா
1: அதாவது உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பெரிய தெரியாது. சோ ஜோக்ஸ் அபவுட் ஜஸ்ட் கிடிங், லைக் ஐ வாஸ் லைக் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனிட்டி இருந்ததுன்னு வந்து சொன்னாங்க ஜோஜஸ்லாம். சோ தென் ஐ பிகேம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் அண்ட் ரைட் நவ் ஐ அம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் ஆர்ஜே இதுல இருக்கேன்.
0: தட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி, இப்போ கம்பாரிசன் பத்தி, கம்பாரிசனால டிப்ரெஷன் வர்றது பத்தி. இப்போ இதனாலேயே யூ வாண்டட் டு ஷோ பீப்பிள் தட் யூ ஹேட் சம் டேலண்ட், ரைட்?
1: எஸ் எக்ஸாக்ட்லி.
0: Now finally when you found out that you are talented, you are happy.
1: Yeah, I'm very happy. And moreover, even like ipo na happy a irukiradhu secondary, but when I had that inferiority complex appo vandu enakku vandu serious ave vandu like edhavadhu I need to show people that I am talented, I have this talent in engitta inda talent
0: need irukku,
1: but ipo na vandu andha mari enda feel pannen or guilty feeling engitta irukku. So indha madhala vandu serious a neenga solla poningna depression கம்பாரிசன் கில்ட்டி எல்லாமே ஒரே சர்க்கம்டன்ஸ்ல தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து மூணு
0: ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தானே வரும். சோ லைக் உங்க சிச்சுவேஷன்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. சோ நந்தினி எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொஞ்சம் மந்த்ஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆனே ஷி வெண்ட் அவுட் ஆஃப் இட், ஷி பிகேம் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி யார் யாருக்கு இப்ப டிப்ரெஷன் இருக்கோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. லைக் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் சம் டேலண்ட், அது நீங்க வெளிப்படுத்தணும்னு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, நம்ம வந்து ஷோ எண்ட் பண்ற நேரம் வந்துடுச்சு, பட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கோட் சொல்லணும்.
1: ஓகே,
0: சொல்றேன், இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி
1: யெஸ்
0: யெஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த கோட் என்னன்னா, when an outside force breaks an egg, the life ends, right? When an inside force breaks an egg, life begins. So இதே மாதிரி தான் லைஃப்லயும், look within, never look outside. உங்களை பத்தி ஹாப்பியா இருக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் வித்இன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுல
1: லைட்டா ஏதோ புரிஞ்சிருக்கு, பட் ஆனா இது வாழ்க்கையோட தத்துவத்தை நல்லா சொல்லியிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது.
0: ஓகே, அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச்.
0: ஓகே, நவ இட்ஸ் டைம் டு எண்ட் த ஷோ. யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட், வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ். இன் த ஷோ மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: எஸ் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் ஆக்சன். டு வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பேச போறேன் பாத்தீங்கன்னா, வந்து உண்மையான நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து மெயினா வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் அப்படின்னா தேவை மனப்பான்மைகள். ஒரு சில மனுஷங்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்கும், தேவைன்றது வேற வேண்டும் அப்படின்றது வேற. சோ இந்த ரெண்டத்தை பத்தி தான் வந்து டீட்டெயிலா பேச போறோம். சோ உங்களுக்கு வந்து இதை வந்து புரியணும், ஒண்ணு எனக்கு என்னடா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா, நான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்றது வந்து எல்லாரும் நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது வந்து தேன் வந்து பாய்து என் காதலே மாதிரி ஒலிக்குதுங்க. நான் காம் டவுன், நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்களை வந்து நம்ம கடை கூட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் பட்டிங் திங்கிங் மாடிஃபை பண்ணி நம்மள மாதிரி ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ இந்த தேவை மனப்பான்மைகள் வரத்துக்கு வந்து நிறைய காமன் ரீசன்ஸ் இருக்குங்க, அதாவது நிறைய இருக்கு, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். பட் அதில் வந்து மேஜராக மூணு காமன் ரீசன்ஸ் இருக்கு. அந்த மூணு காமன் ரீசன்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.
1: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.

வெல்கம் பேக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. நான் வந்து இப்ப வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அதாவது தேவை மனப்பான்மைகள். அது வந்து நான் வந்து ஆஸ் ஐ செட் பிஃபோர் வரதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு, பட் அதுல வந்து மேஜரா மூணு ரீசன்ஸ் தான் இருக்கு. அதை நான் வந்து இப்ப லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஆனா லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். சோ அதை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போறேன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல தான், அதாவது நம்பர் 3, நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 ரீசன் அப்படிதான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். சோ நம்பர் 3, அதாவது ரீசன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்கிங் பிசிக்கலி, அதாவது உடல் ரீதியா என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்கு, அதனால ஒரு மனிதனுக்கு ஒரு சில காம்ப்ளெக்ஸ்கள் உருவாகலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேஜரா வந்து இந்த ரீசன் வந்து பெண்களிடம் தான் வந்து இருக்கும். அதாவது பெண்களே இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். ஓகே ஃபைன், கம்மிங் பேக் டு த கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளோடய சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க அழகா ஆகணும்ன்றதுக்காக வந்து அவங்க 10,000-1,000 செலவு பண்ணிட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸ் அந்த மேக்கப் லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் ஐலைனர் அப்படி இப்படின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் ஒரு நிமிஷம் ஷாக்க, என்னடா இது இவங்க இப்படி இவ்வளவு மேக்கப் பக்கத்து தெருக்கு போனா கூட இவ்வளவு மேக்கப் போட தாங்க போவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப வந்து இதை கேட்டே ஆகணும், என்னதான் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், என்ன மேடம் ஏன் இப்படி இருக்கீங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த கடைக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல அதாவது என்னோட ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வந்து ஆதங்கமா இருக்கு, என்னால அவ்வளவு அழகா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதாங்க நான் இவ்வளவு மேக்கப் போட வெளில போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் நிக்க வச்சு என்னோட 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு கண்டென்ட்டுக்கு அதை உதவி இருக்காங்க. இது வந்து இதுதாங்க அந்த நம்பர் 3, லேக்கிங் பிசிக்கலி, உடல் ரீதியா என்கிட்ட இருக்கு மத்தவங்க, அதாவது என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்குன்றதுதான் இந்த ரீசன். சோ இதை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி, இது மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

നിങ്ങളാണ് കേട്ടിട്ടിരിക്കുന്നത് MOP CRS 107.8 വിത്ത് മീ ആർജെ നന്ദിനി. ഇത് മൈൻഡ് തോട്ട്സ് ആൻഡ് ആക്ഷൻ. ഡു വാട്ട് യു തിങ്ക് ആൻഡ് തിങ്ക് വാട്ട് യു ഡു. ഇപ്പൊ വന്ന് നമ്മൾ ഇന്നിക്ക് വന്ന് പേസിട്ടിരിക്കുന്നത് ടോപ്പിക് വന്ന് മെറ്റീരിയലിസ്റ്റിക് നീഡ്സ് തേവൈ മനപ്പാൻമികൾ. ഇപ്പൊ വന്ന് റീസെന്റ് നമ്പർ 3 പാത്രം. ഇപ്പൊ റീസെന്റ് നമ്പർ 2 ഇത് വന്ന് കൊഞ്ചം ഡിഫറെന്റാ എസ്ജെ സ്റ്റോറി സൈഡില വന്ന് സ്റ്റൈലില വന്ന് സൊല്ലലാം. അതായത് എന്നാ ഇരുക്കു ആണാ ഇല്ല അത് താങ്ക എന്ത് ഇത് இது ஒன்னு கொஞ்சம் நான் வந்து விளாவரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய போவோம். நம்ம வந்து மூணு ரீசனுமே எக்ஸாம்பிளாகவே போவோம், அது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ரீசன் நம்பர் டூக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரப்போறேன். என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்களுக்கு வந்து பிளெயின் பிளாக்னா அவ்வளோ வந்து அவ்வளோ இஷ்டம். அதாவது பிளெயின் பிளாக் எங்க பார்த்தா எது பிளெயின் பிளாக்காக இருந்தாலும் அப்படியே பிடிச்சி எனக்கு அந்த எனக்கு எந்த சண்டை போட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்னன்னா, அவங்க கபோர்டு திறந்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயின் பிளெயின் பிளெயின் பிளாக்காக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன், எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு பிளெயின் பிளாக் டிரெஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி எதாச்சும் நான் அந்த ஃப்ரெண்டோட ஒரு நாள் ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங் போனா திருப்பி பிளெயின் டிரெஸ் எடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பிளெயினே போடுறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி என்ன ஏன் இப்படி பிளெயினாவே வாங்குறீங்க அப்படின்னா, என்கிட்ட இல்லைங்க பிளெயின். அப்படிதான் தோணுச்சு, என்ன ஏடா அவங்க கிட்ட இல்லைன்றாங்களே, ஆனா கபோர்டு திறந்தா ஃபுல்லா பிளெயின் பிளாக்கா தாங்க இருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த கண்டென்ட் இப்படிதான் பேஸ் பண்ணி, அதாவது இருக்கு ஆனா இல்ல. நம்ம கிட்ட இருந்தோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரின்ற ஒரு காம்போனன்ட் வந்து நம்ம கிட்ட இல்ல. அதாவது ஒண்ணு வேணும் ஒண்ணு வேணும் ஒண்ணு வேணும்ன்றதுதான் வந்து இந்த ரீசன் நம்பர் 2. ஸோ இதே மாதிரி இன்னும் ரீசன் நம்பர் 1 இருக்கு, அதை பத்தி ஆர்வமா இருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அது என்னடா ரீசன் நம்பர் 1, காமன் ரீசன் என்னடா, அந்த மோஸ்ட் காமன் ரீசன் என்னடா அப்படின்னு வந்து நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. அந்த ஆர்வம் அப்படியே இருக்கட்டும், ஒரு ஷார்ட் பேசிய பிரேக்குக்கு அப்புறம் சந்திப்போம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOP CRS 107.8 with me Ajay Nandini. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

കേട്ടുകരുത്. MOP CRS 107.8 with me RJ Nandini. ഇത് മൈ തോട്ട്സ് ആൻഡ് ആക്ഷൻ. ഡു വാട്ട് യു തിങ്ക് ആൻഡ് തിങ്ക് വാട്ട് യു ഡു. ലാസ്റ്റ് സെഗ്മെന്റ് ഓഫ് അവർ ഷോ, അതായത് എന്നോട് ഷോയുടെ ലാസ്റ്റ് സെഗ്മെന്റിൽ ഇരിക്കും. എന്നു പാത്തീങ്കന്നാ വന്ന് അതായത് മോസ്റ്റ് കോമൺ റീസൺ ടു ഗെറ്റ് മെറ്റീരിയലിസ്റ്റിക് നീ, தேவை மனப்பான்மை வரதுக்கான மூல காரணம் என்ன, அதாவது மூல காரணம் நிறைய இருக்கு, அதாவது ரொம்ப காமனான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட அது இல்ல. இதுதாங்க மோஸ்ட் காமன் ரீசன். சொல்லும் போது அது அவ்வளவா பெருசா தெரியாது, பட் ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள எனக்குள்ளயோ இல்ல யார்கிட்டயாவது சொல்றவங்க கிட்டயோ உள்ள அந்த உறுத்தல் இருக்கும். அவங்க கிட்ட இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருந்ததுதான் அதை நம்ம பண்ணிருப்போம்லன்ற ஒரு தேவை எனக்கு வேணும்ன்ற மாதிரி மாறும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் நான் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஒரு போடாத ஒரு ட்ரெஸ், ஒரு ஒரு சுடியார் வாங்கிட்டாங்களா, அதுக்கு வந்து 10 sets ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒன்று கூட போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று அதாவது பழசு போடுவாங்க, ஒன்று கூட புதுசு போட மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அவங்க மனசுல அது வந்து சார் இவகிட்ட இவ்வளோ இருக்கே டா, என்கிட்ட ஒன்று கூட இல்லையடா, அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது மாதிரி வச்சிருக்காங்க, எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அதாவது இந்த சம்பவம் ஒரு போன மாசம் நடந்தது, இந்த இப்போ வரைக்கும் அவங்க அம்மா வந்து சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அம்மா ஏமா இப்படி இருக்கா, அவ ஏமா எல்லாத்துக்கும் 10 sets வாங்க சொல்றா, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் காமனான ரீசன். நானும் சரி, எனக்கு முன்னாடி பேசின ஆர்ஜே சிவானி, ஆர்ஜே ராகவி, அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு டெய்லியே நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கு சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம், சே என்னடா அவ்வளவுதானே, அப்பா திட்டாரு அவ்வளவுதான், கம்பேர் பண்ணிட்டாரு ஒன்னு அவ்வளவுதான், இந்த மாதிரி அதாவது எனக்கு இல்ல, என்கிட்ட இல்ல, நான் அது வாங்கியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு நார்மலா நடக்கிறது தானே, இதை பத்தி ஏன் ஒரு பெரிய ஷோவா பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். இதுக்கான காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காமனா நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு நடக்கல நடக்கிறது வேற, பட் ஆனா யாரோ ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தருக்கு மூளையில நடந்துகிட்டு தான் இருக்கும், இன்னும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து உங்க லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ இல்லையோ தெரியாது, அங்க உங்க மனசுக்கு அது ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டே இருக்கிறது வந்து வேண்டாம். நம்ம கிட்ட நமக்குன்னு ஒரு ஆண்டவன் நமக்குன்னு ஒரு கொடுத்துருக்கான் ஒரு ஒரு சில விஷயங்கள், அது நம்ம நமக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். ஒரு நல்ல கருத்தோட இந்த ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு ஷோவோட வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஸ்டார்ட் அப் பாய் அவே ஃப்ரம் அஜய் நந்தினி. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் இது மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: ಎಂಒಪಿ ಸಿಆರ್ 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: நமஸ்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர கானங்கள் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசுமேல காசு வந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்னால கடந்த 25 வாரமா தொடர்ந்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பல நேயர்கள் பல சந்தேகங்களை கேட்கறீங்க, பலர் வந்து புதுசா எப்படி தொழில் தொடங்குறது அப்படிங்கிற வந்து ஆலோசனை கேட்கறீங்க. அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து கவர்மெண்ட் சைட்லயும் சரி, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் என்டர்பிரினர்ஸ் கிட்டையும் அது வழிமுறைகள் எல்லாம் நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம். சோ இது நிறைய பேருக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. தொடர்ந்து அவங்க வந்து அந்த முயற்சியை தொழில் முயற்சியில இறங்கி நாங்க வந்து அந்த அவங்க சொன்ன நார்ம்ஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்றோம் இல்ல வீட்லயே தொடங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்றது கேக்குறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய கடுமையான உழைப்புனாலையும் மன உறுதினாலையும் நிச்சயமா நீங்களும் ஒரு பெண் தொழில் முனைவோரா மாறி பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையோட நீங்க ஏதாவது ஒரு முயற்சியில இறங்கியிருப்பீங்க, இறங்காதவங்க சீக்கிரமாவே இறங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வார நிகழ்ச்சியை தொடங்குறோம். நம்மளுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு அவங்களுடைய பேஷன், அதாவது வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்கே நான் வந்து ஒரு தொழிலா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை நாங்க வாசிக்கிறோம். அந்த கடிதத்துக்கான பதில அதே துறையில வெற்றிகரமா கடந்த 20 வருடமா தொழில் முனைவோரா இருக்கிற ஒரு லேடி என்டர்பிரினர் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய ஆவலை நாங்க ரொம்ப சோதிக்க விரும்பல, இந்த கேள்வி நாங்க படிக்கிறோம், கேளுங்க.
1: ஹலோ மேம், வணக்கம். எங்களுக்கு இப்ப வந்து எனக்கு ஜெனரலாவே பாத்தீங்கன்னா இந்த டிரைவிங் அப்புறம் இந்த வண்டி ஓட்டுறது இதனாலே ரொம்ப பிடிச்ச விஷயம். இத வந்து ஒரு பிசினஸாவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா வந்து அதுக்கு என்ன செய்யணும், இல்ல அதுக்கு யார் அப்ரோச் பண்ணணும், இல்ல செய்யறதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் சோ ப்ரோக்ராம் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த காசு மேல காசு வந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஜெனரலா கேட்பேன், ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கேட்பேன். அதுல வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆவல் இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருப்பாரு. என்ன இன்னைக்கு கூப்பிட்டு உங்களுக்காக நாங்க ஒரு கெஸ்டையும் வந்து கூப்பிட்டுருக்கோம், அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில எனக்கு இதன் மூலமா வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
0: நன்றி நேரம் உங்களுக்கு. இப்ப இவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து வண்டி ஓட்டுறது. சோ இத வந்து எப்படி தொழிலா பண்ண முடியும்? சோ ஒரு வண்டி ஓட்டுறது வந்து பொழுதுபோக்கா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் அதையே அவங்க வந்து ஒரு பிசினஸா மாத்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சக்சஸ். அதுவும் உங்களாலதான், அதாவது நீங்க தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொடுக்கற ஆதரவுனாலையும் தொடர்ந்து நீங்க கேட்கற கேள்விகள்னாலையும் எங்களுக்கு வந்து எழுதுறதுனாலையும் தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்களும் வந்து புதுசு புதுசா என்டர்பிரினர்ஸ கூப்பிட்டுட்டு உங்களுக்கு உதவுறதுக்கு எங்களோட உங்களுடைய கம்யூனிட்டி ரேடியோ காத்திருக்கு. சோ இப்ப நேயருடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கிற என்டர்பிரினர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க திருமதி துர்கா. இவங்க வந்து முதல் பெண் தொழில் முனைவோர், இதுல ஒரு இது ஆரம்பிச்சதுல இது டூ வீலர் கத்து கொடுக்கறதுக்கு, பெண்களுக்கு டூ வீலர் கத்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச முதல் பெண்மணின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த சமயத்துல கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் பெண்கள் வந்து அதிகமா வண்டி ஓட்டுறதும் கிடையாது. அந்த காலகட்டத்துல ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது பல பேருக்கு. சோ அவங்க வந்து எதர் வந்து ஜென்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கணும், அதாவது கணவரை டிபெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல அப்பாவை டிபெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல கூச்சமா இருக்கும் அவங்களுக்கு ரோட்ல போடி கத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இதையே வந்து நம்ம வந்து ஒரு பெண்மணியா இருந்து பல பெண்களுக்கு வந்து ஏன் வந்து இதை கத்துக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற சிந்தனையில இவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டூ வீலர்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு போர் வீலர் கத்துக் கொடுக்கறாங்க. பெண்களுக்காக பெண்களே சொல்லி கொடுக்கற அளவுக்கு இந்த நிறுவனம் முன்னேறி இருக்கு. பல பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. பல பேருக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால பல நன்மைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமே கெஸ்டே பேசுவாங்க, அவங்க எப்படி இப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி இந்த என்னென்ன மாதிரியான சக்சஸ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேக்குறோம். நேயரோட கேள்விக்கும் இதுல நிச்சயமா பதில் இருக்கும். இதுல வந்து இந்த கேள்வி வந்து பலருக்கும் பதிலா இருக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
0: மேடம். இந்த நிறுவனம் வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணா?
2: வணக்கம். எனக்கு வந்து சின்ன வயசு முதலே ஒரு இண்டிபெண்டா இருக்கணுங்கிற தாட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நிறைய இருக்கு, பிசிக்கல் டிபெண்டன்ஸ் இன்னும் இருக்கு. இப்ப யாராவது இப்போ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு காலேஜுக்கு போறதாகட்டும், ஒரு வேலைக்கு போறதாகட்டும், ஆப்டர் மேரேஜ் ஆகட்டும், எல்லாருக்குமே பெண்களோட தேவைகள் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப இவங்க வந்து சைக்கிள் ஓட்டி இருக்க மாட்டாங்க, சின்ன வயசுல ஒரே டாக்டரா இருந்திருப்பாங்க, கீழே விழுந்துருவோம் அடிபட்டுருவோம் ஏதாவது அவங்க அவங்க வீட்டுல பயமுறுத்தி இருப்பாங்க. இந்த பயம் கூட நிறைய பேருக்கு ஒரு தயக்கமா கூட இருந்திருக்கலாம். அதனால ஒரு டிரைவிங் ஸ்கூல் யாராவது வச்சிருக்க மாட்டாங்களா, அவங்கள்ட்ட போய் ஒரு முறைப்படி கத்துக்க மாட்டோமோ அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில நான் ஆரம்பிச்சேன். இது வந்து 1995 வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் March 12th ஆரம்பிச்சேன். இது ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய பேர் வருவாங்களா கத்துப்பாங்களா, இவங்களுக்கு எப்படி நம்ம இந்த ஐடியாவோட சொல்லித்தரது அப்படின்னு நிறைய யோசிச்சேன். யோசிச்ச போது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க முதல்ல, அப்புறம் ஒரு நாளிதழ், வார இதழ், மாத இதழ் அப்படின்னு ஒவ்வொரு மீடியாஸ்லயும் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர், ஒரு நாளைக்கு 60 பேர் 70 பேர் அப்படின்னு நிறைய பேர் கத்துக்க முன் வந்தாங்க. எல்லாருக்கும் முதல்ல வந்து அச்சம், தயக்கம். அச்சம் அப்படிங்கறது பயத்தினோட முதல் வெளிப்பாடு. என்ன, எப்படி நம்ம வண்டி ஓட்ட போறோம், நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னால சைக்கிள் கத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் ரொம்ப வெயிட்டா இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. இப்ப நான் வந்து சொல்லி கொடுக்கறதுனால பீங் ஏ லேடி அவங்களுக்கு வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை இண்டிவிஜுவலா ஆக்கணும் அப்படிங்கறது வந்து நான் அதை ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சொல்லித்தர ஆரம்பிச்சேன். இதுல வந்து ரோட் சேஃப்டி பத்தியும் ரோட் ரூல்ஸ் பத்தியும் ஒரு தன்னம்பிக்கை பரீட்சையா தான் இதை முதல்ல ஆரம்பிச்சேன். இப்ப அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா பாத்தீங்கன்னா எல்லா தேவைகளும் தாங்களே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்ப வண்டி ஓட்டுறது எப்படி அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஓரளவுக்கு நாலேஜ் ரோட பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து ஜெண்டர் கிடையாது, டிரைவருக்கு ஜெண்டர் கிடையாது. இப்ப லேடி டிரைவர், மேல் டிரைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த டிரைவருங்கிற பட்சத்துல நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் காமனா தான் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டும் போது நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சேஃப்டி. நீங்க ஒவ்வொருத்தரும் வண்டி கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க இண்டிபெண்டா இருக்கலாம், உங்க தேவைகளை நீங்களே பாத்துக்கலாம்.

0: ஃபர்ஸ்ட் முதல்ல ட்ரிப்ல ஏத்திடுவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கடைசி ட்ரிப்ல குழந்தைய கொண்டு விடுவாங்க. என் குழந்தை பாத்தீங்கன்னா கடைசி சீட்ல ஓரமா அப்படியே தொங்கி தோண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருந்தது, ஏன் நம்ம வண்டி கத்துக்க கூடாது அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வண்டி சொல்லி கொடுக்கறவங்க ஆள் இல்ல, ரோட்ல லேடிஸா வண்டி ஓட்டல, ஒருத்தர் ரெண்டு பேர் கூட ஓட்டல. அப்ப எனக்கு தயக்கமாவும் இருந்தது, நம்ம எப்படி வண்டி ஓட்டுவோம், நம்ம எப்படி யாரோட துணையும் இல்லாம. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வண்டி வேன் வந்து கொடுத்தாங்க, அதுல வந்து மெல்ல மெல்ல கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோடனே எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் பரவாயில்ல நீ ஓட்டுற எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கும் தேவை இருக்கு, இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அப்படி அவங்களுக்கு எல்லாம சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு 3 வருஷம் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினேன், எனக்கு லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, யார்கிட்ட போய் கேட்கறது, ஒரு தயக்கம் தான். இப்ப ஜென்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீ அங்க போங்க இங்க போங்க, யாருமே ப்ராப்பரா ஒரு லேடிஸ்க்கு கைட் பண்றதே இல்லை. அப்போ நான் வந்து ஒரு ஆட்டோக்கார் வந்து மாமி உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படி கேட்டாங்க. எனக்கு இல்லைன்னா அவரே கூட்டிட்டு போய் எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நாங்க 3-4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாருமே லைசன்ஸ் வாங்கணும். இது வந்து லேடிஸ்க்கு ஒரு தயக்கமாவே இருந்ததுனாலதான் முதல்ல நான் என்னோட மெயின் ஐடியா என்னன்னா லேடிஸ் வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆகணும். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க யாராவது நம்பி இருக்கணும், துணைக்கு கூப்பிடணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்ப வண்டி ஓட்ட கத்துட்டாங்கன்னா ரொம்பவே ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆன் வீல்ஸ் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எங்க வேணா போலாம், பாயிண்ட் டு பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டு பேர் போலாம், நல்ல டைம் மெயின்டைன் பண்ணலாம், நிறைய வசதிகள் இருக்கு டூ வீலர் கத்துக்கிறதுலயும் கார் கத்துக்கிறதுலயும்.
1: மேடம் இப்போ ஒரு நிறுவனமா தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணுமா, அதுக்கு வந்து என்ன முதலீடு தேவைப்படும், எவ்வளவு வண்டி ஆரம்பத்துல வச்சுக்கணும், அவங்களுக்கு என்ன தியரி கிளாஸ் இருக்குமா இல்ல பிராக்டிக்கல் கிளாஸ், எப்படி அத மாதிரி எல்லாம் அதை எப்படி ஃபார்மட் பண்ணிட்டீங்க? ஏன்னா அதுவும் ஒரு வகையில இன்ஸ்டிடியூட் தான் இல்லீங்களா, அது எப்படி நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல போய் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிட்டீங்களா, இல்ல வந்து நீங்களா டிசைன் பண்ணிட்டீங்களா?
0: இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிரைவிங் ஸ்கூல் கான்செப்டே தெரியாது, என்னை யாரும் சொல்லி தரல. நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏதோ அக்கம் பக்கத்துல லேடிஸ்க்கு வந்து சொல்லி தரலாம் அப்படி, அவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்ப டிரைவிங் ஸ்கூல்ல வேற ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, என்ன வந்து போட்டு கொடுத்தாரு ஆர்டிஓ ஆபீஸ்ல. இந்த மாதிரி இவங்க வந்து எந்த அப்ரூவலும் இல்லாம டிரைவிங் ஸ்கூலுங்கிறது எதுவுமே இல்லாம இவங்க பாட்டுக்கு தன்னிச்சே சொல்லித்தராங்க அப்படின்னு. எனக்கு அப்பதான் தெரியும் டிரைவிங் ஸ்கூலுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னு. அப்புறம் போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி லேடிஸ் கேக்குறாங்க அதனால சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து முறைப்படியா நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஒரு ஷாப் எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா வண்டிக்கு முதலீடு பண்ணனு சொன்னாங்க. இத்தனை குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க தான் படிச்சவங்க தான் இந்த இன்ஸ்ட்ரக்டரா மாற முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் ஐஆர்டி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் தெரிஞ்சு அப்புறமா தான் நான் லைசன்ஸ் வாங்கினேன். எனக்கு வந்து இப்ப முறைப்படி கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் நான் என்ன வந்து லிம்கா புக்ல எழுதும் போது கூட எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஏன்னா வந்து டிரைவிங் ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்ட்ல லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம்.
1: மேடம் லிம்கா புக் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து சாதனையாளர்களுக்கு குடிக்கிற ஒரு புத்தகம். அப்ப நீங்க அந்த சாதனையாளர்கள் பட்டியல வந்திருக்கீங்க, அது பத்தி சொல்லுங்க.
0: லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது உண்மை, சாதனையாளர்கள் பட்டியல். நானும் வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ பறந்து இப்படி ஒரு சென்னையில கலக்க போறோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சுத்தாத இடமே சென்னையில இல்ல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கிராமத்துல இருந்து வரும்போது எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எனக்கு எனக்கு 17 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப 18 வயசுக்கு மேலதான். ஆனா எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டுல பொண்ணு இருந்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் ஒரு 1 இயர் காலேஜ் படிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை வந்த போது எல்லாத்துக்கும் ஒரு யாரையாவது போய் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, யாரையாவது துணை கூப்பிட வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு இடமும் தெரியாது. எங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படி இப்போ ஒரு வண்டி தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, அதை பார்த்து அதை வச்சுட்டு நான் எல்லா இடமும் போவேன். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து எல்லா வார இதழ் மாத இதழ் சொன்னேன் இல்லையா, மீடியாஸ்ல எல்லாத்துலயும் என்னை அப்ரிஷியட் பண்ணிருக்காங்க. லிம்கா புக்ல வந்து பாத்தீங்கன்னா சாதனையாளர்கள் பட்டியலில் நாங்க எழுதி போட்டோம் இந்த மாதிரி வர முடியுமான்னு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2002, 2003, 2004 நான் தான் நம்பர் 1 எழுதிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருந்தது. அதனாலதான் பெண்கள் எவ்வளவு பின்னடைவுல இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாதனையாளர்கள் பட்டியலன்னா ஒரு பெருமிதம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும், எங்க குடும்பத்துல யாருமே டூ வீலர் ஓட்டினதுக்காக கார்னு ஓட்டுறது கிடையாது. எங்க அம்மா வீட்லயும் சரி, எங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் சரி, நான் மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்து

0: ஒரு மீடியால பிபிசில சிஎன்என்ல எல்லாமே என்னோட இன்டர்வியூ வந்துச்சு. அன்னைக்கு வந்து வந்தன்னைக்கு கூட நான் கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன். தர என்னால இன்டர்வியூ பார்க்கவே முடியல. பார்த்தவங்க வந்து சொன்னாங்க, மேடம் உங்களை பிபிசில பார்த்து அந்த ஹோல் டே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்மளால கூட எதனால சாதிக்க முடியுங்கிற ஒரு இது வந்து எனக்கு அளவில்லாத சந்தோஷம்.
1: நிச்சயமா மேடம், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்குமே இது வந்து ஒரு சாதனையான இதுதான். நீங்க பாத்தீங்கன்னாக்க லிம்காவில வந்தது அப்படின்னு சொல்றீங்க, பல மீடியால சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆரம்பத்துல எத்தனை வண்டி வச்சுட்டு ஆரம்பிச்சீங்க? இப்ப ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிவிஎஸ்ஸோ அந்த மாதிரி, அதாவது அந்த வாகனங்கள்லயே வந்து ஒரு லைட் வெயிட் ஹெவி வெயிட் இப்படி இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி எதை வந்து பிரிஃபர் பண்ணலாம்? இல்ல வந்து சைக்கிளே தெரியாதவங்க வந்து ஆரம்பத்துல சைக்கிள் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வண்டி சொல்லி கொடுப்பீங்களா, இல்ல வந்து டைரக்டா அவங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்களா? அந்த பிராக்டிகல்ஸா எங்க போய் அவங்களுக்கு பயிற்சி, பீச்ல போய் கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுப்பீங்களா, இல்ல எங்க அந்த மாதிரி? சோ ஒரு மினிமமா வந்து நம்ம நேர் கேட்ட மாதிரி அவங்க பயிற்சி நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா அவங்க எங்க கொண்டு போய், எங்க போய் சர்டிபிகேட்ஸ் வாங்கணும், எவ்வளவு வண்டி வச்சுக்கலாம் ஆரம்பத்துல, அந்த தகவல்கள் சொல்லுங்க. இதாவது ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா, காலையில மாலை இப்படிதான் கத்து கொடுக்கணும், மதியானம் எல்லாம் போக கூடாது, நோ பிஸி ரோட்ல எல்லாம் வந்து அப்ப வந்து போக கூடாது, இந்த டிரைவிங் இதெல்லாம் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க எல்போர்டுன்னு இருக்கும் கார்ல, அந்த மாதிரி வண்டிக்கு எல்போர்டு இருக்கா, அது எவ்வளவு நாளைக்கு அவங்க அந்த போர்டு போட்டுட்டு ஓட்டணும், என்னென்ன காஷன்ஸா இருக்கணும், இது மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க.
0: நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா எல்போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 months எல்எல்ஆர் வேலிட் டைம் கொடுக்குறாங்க. இப்ப எல்எல்ஆருக்கு வந்து உங்க அட்ரஸ் ப்ரூஃப், நாங்க அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாரும் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றேன் நானு. ஏன்னா எல்லா ஊர்ல எந்த ஏரியால இருந்தாலும் எங்க டிரைவிங் ஸ்கூல் மொழியா வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணும், உங்களுக்கு டேட் ஆப் பர்த் சர்டிபிகேட் வேணும், ஒரு 6 photos வேணும். இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி இல்ல, இப்ப மேனுவல் கிடையாது. இப்ப அங்கேயே ஒரு போட்டோ எடுத்து எல்எல்ஆர் கொடுக்குறாங்க. எல்எல்ஆர் வந்து 6 months, இந்த 1 month அப்புறம் நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு 8 போட சொல்லி தருவாங்க. 8 போடுறது நிறைய பேர் கேலியா கூட சொல்லுவாங்க. 8 போடுறது வந்து 7.5 போட்டா தருவாங்களா, 11 போட்டா தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 8 போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 turnings நீங்க ஸ்பீடா க்ளோஸ் பண்ணி போவீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபியூல் மிச்சமாகும், உங்களுக்கு சரியான பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் 8 போட சொல்லி சொல்றாங்க. இந்த 8 போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லி என்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ் வரணும்னு. அன்னைக்கு வந்தீங்கன்னா இப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து உங்களோட ஃபுல் டீடைல், நீங்க உங்க அப்பா பேரு, உங்க வீட்டினோட அட்ரஸ், உங்களோட பிளட், எந்த குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வேலிட் வந்து 20 வருஷத்துக்கு கொடுக்கறாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 20 வருஷத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50 வயசுக்கு டார்கெட் வச்சு கொடுக்கறாங்க. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 5 வருஷமும், 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3 வருஷமும் லைசன்ஸ் கொடுக்கறாங்க. அதனால லைசன்ஸ் பத்தி, லைசன்ஸ் இல்லாம ஓட்டினாதான் பயம், லைசன்ஸ் எடுக்கிற பயப்பட தேவையே இல்லை. நீங்க லைசன்ஸ் இல்லாம போய் இங்க இடிச்சு கீழே விழுந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க யாரும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாரையும் லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க.
2: இப்ப அந்த இவங்க கேட்ட மாதிரி எந்த மாதிரி வாகனங்களை வந்து முதல்ல கத்துக்கணும், இப்ப ஒரு இன்கேஸ் இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியல, அவங்க நேரா வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது பாசிபிள்ங்களா?
0: கண்டிப்பா பாசிபிள்ங்க. இப்ப சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சைக்கிள் ஓட்டினா தான் 2-wheeler ஓட்ட முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்கன்னு. சைக்கிள்ல தான் விழறதுக்கான அபாயம் அதிகமா இருக்குது, ஏன்னா ஹைட் அதிகம், நீங்க மேனுவல்ல பெடல் பண்ணணும் அப்படிலாம். இது மாதிரி சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் இப்ப வர்றது இல்ல, எங்கிட்ட நாங்க வச்சிட்டு இருக்கிறோம் பழைய வண்டிங்க, சன்னி ஸ்கூட்டி அந்த மாதிரி கனெக்டி கொண்டா அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம், கியர்லெஸ் வெஹிக்கிள் வச்சிருக்கோம். முதல்ல வந்து உங்களுக்கு பயத்தை போக்குறதுக்காக எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் என்ன, பிரேக்கிங் சிஸ்டம் என்ன, பிரண்ட் பிரேக் அவேர்னஸ் என்ன, ஃபியூல் எப்படி போடணும், ஏர் எப்படி செக் பண்ணணும், எல்லாமே முறைப்படி சொல்லித்தரோம். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அப்புறமா ஓட்ட சொல்லித்தரோம். ஓட்ட சொல்லி கொடுக்கும் போதுக்கு அப்புறம் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறோம். இது மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லித்தரோம். விமன் வந்து பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. விமனுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மறுநாள் இருந்து வண்டி கூட ஓட்ட விட மாட்டாங்க, திட்டுவாங்க நல்லா. எனக்கு அப்பவே தெரியும் நீ கீழே விழுந்துருவோம், அடிபட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ எப்படிதான் இது ஓட்ட போறோமோன்னு. இன்னைக்கு கூட காலையில ஒரு லேடிக்கு கிளாஸ் எடுத்தேன், அவங்க வந்து ஐயோ இத்தனை பயமா இருக்கு, நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து பயப்படுறது எல்லாருக்குமே மனுஷனோட இயல்பு. அந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டு பண்ணி எப்படி உங்களால நிச்சயமா இண்டிபெண்டா இருக்க முடியுங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களே தனியா வண்டி ஓட்ட சொல்லித்தரோம். அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில எத்தனை பேர் முன்னுக்கு வர முடியும்? ஒரு ப்ராப்பர் என்கரேஜ்மெண்ட் வீட்லயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும், எங்க வீட்டுல எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரோட உதவியும் தேவைப்படுது. ஆர்டிஓ ஆபீஸ்ல உதவி பண்ணாங்க, பப்ளிக் நிறைய உதவி பண்ணாங்க, மீடியா நிறைய உதவி பண்ணாங்க. எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் ஒரு தனியால ஜெயிக்க முடியாது. உமன் ஆண்டர்பிரினர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களையும் பண தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா முடியவே முடியாது. இப்ப ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை, டூ வீலர் வாங்கணும்னா பணம் தேவை, கடை எடுக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம நம்மளால எந்த தொழிலையும் ஆரம்பிக்க முடியாது. நம்மள வந்து யார் கடன் கொடுப்பாங்க? இப்ப லேடிஸ் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் பண்ணணும் இந்த பிசினஸ் யார் பாத்துக்குவாங்க? அதனால பேங்க்ல லோன் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க லோனை யார் அடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஒரு வண்டி வாங்குறது கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல்னா லோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க போய் வண்டி இடிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா விமனுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து சமாளிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணும்.

0: ஏறக்குறையாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த சிரமங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு நிகழ்ச்சிக்கு வர்ற பேங்க் மேனேஜர்ஸ் ஆகட்டும், அந்த மைக்ரோ ஸ்டேட் டைரக்டராக இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சுய உதவி குழுக்களுக்கு நிறைய ஒரே நாள்ல லோன் எல்லாம் நம்ம நிகழ்ச்சி மூலமாவே கூட நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போன் பண்ணி சொல்றாங்க. சோ அதனால அந்த சினோரியோ கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு தேவை தேடுதல் முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கால ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து உங்களுக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல வாங்கணும்னு சொல்லி ஒரு கைட் பண்ணாரு. அந்த மாதிரி கைடன்ஸ் இன்னைக்கு நிறைய கிடைக்குது. சோ எப்படியுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா உதவி செய்யறதுக்கு பல பேர் நிச்சயமா காத்திருப்பாங்க. அந்த முயற்சி அந்த ஹெல்ப் பண்றதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டு நம்ம முன்னேறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களும் அதே தான் ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுல. அவங்களுக்கு தேவை நீங்க சொன்ன மாதிரி முயற்சி, தன்னம்பிக்கை, உங்களை மாதிரி வெற்றி பெற்ற என்டர்பிரினர்ஸ் உடைய கைடன்ஸ்.
1: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப வாஸ்தவம். ஏன்னா நிறைய வந்து இப்ப ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் வர்றாங்க, இப்ப ஃபாரின் போறாங்க, எதனாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, வந்துட்டு பண்றாங்க, இப்ப பேங்க்ல சப்போர்ட் பண்றாங்க. நான் சொன்னது என்னோட காலகட்டத்துல, இப்ப நான் வந்து ஒரு 15 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நான் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற யாரும் நான் போய் பார்த்ததே இல்லை. நானே என்ன செல்ஃப் மேட் பர்சனாலிட்டி, அதனால யாருமே எனக்கு சொல்லித்தரல, யாரு போய் என்ன எங்க கிடைக்கும் யாருக்குமே தெரியல. அதனால கைட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப பேங்க்ல வந்து முன்னுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெண்களுக்கு வந்து எப்பயும் ஒரு நிச்சயமற்ற பாதுகாப்பு தன்மை இருக்கு. இப்ப இவங்க வந்து ஹஸ்பண்ட் இப்ப டைவோர்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து எல்லாமே ஹைஃபை குவாலிஃபைட் பீப்புளா இருக்கிறாங்க, நல்ல எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய யோசிக்குமாங்க. நிச்சயமா பேங்க்ல இருந்து லோன் கொடுக்கறதும் சரி, இவங்க லோன் போட்டு இவங்க வாங்கும் போதும் சரி, அது நிறைய யோசனைகள். நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த தேவை உதவிக்காரம் நீட்டுறது பேங்க்ங்கிற பட்சத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம்.
0: மேம், இப்ப வந்து ஒரு டிரைவிங் ஸ்டூல் தொடங்கணும்னா வண்டி தேவை, இடம் தேவை, லைசன்ஸ் தேவை, ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர் தேவை இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான அதுக்கு வந்து அந்த குவாலிபிகேஷன் இருக்கணும்? ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் தொடங்குறப்ப இவங்களெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன மாதிரியான குவாலிபிகேஷன் இருக்கணும்? அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அதுவும் பெண்களா இருக்கலாமா இல்ல அது ஆண்களா தான் இருக்கணுமா? அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்.
1: இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா டிரைவிங் ஸ்கூல் தொடங்குறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்டர்னு? இப்ப ஐடிஐ படிச்சிருக்கணும், 5 வருஷத்துக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் வச்சிருக்கணும், பேட்ஜ்னு ஒன்னு இது வச்சிருக்கணும். இந்த மாதிரி வச்சிருக்கவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டரை போட்டு தொடங்கலாம். ஓனர் யார் வேணாலும் இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி இருக்கணும். தவிர வந்து வண்டி வந்து டிரைவிங் ஸ்கூல் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், அது மாதிரி வைக்கணும். டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், ஒரு டிரைவிங் ஸ்கூல் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். இது வந்து கமர்ஷியல், அதனால இது வந்து கமர்ஷியல் டாக்ஸ் கட்டி பண்ணணும். இப்ப வண்டிங்க வந்து டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், முதல்ல வந்து அதனோட மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு அளவுக்காவது. அப்பதான் நம்ம ஆளுங்க யாரும் நம்மளை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதை நம்ம அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம நல்லது. அப்புறம் பப்ளிக் கான்டாக்ட்ஸ் வேணும், மீடியாஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம முறையான பயிற்சி கொடுக்கணும். நமக்கே சரியா தெரியாத இன்னொருத்தர் போய் கைட் பண்ண முடியாது. நான்லாம் வந்து ரொம்ப வருஷம் நான் வந்து ஒரு 15-20 வருஷம் வண்டி ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ரோட்ல என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கறத நம்மளால விஷுவலைஸ் பண்ணி அதை நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லணும். இப்படி எல்லாம் போகக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சா போய் அடிபட்டு கையை கால் உடஞ்சு அப்புறம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி போய் சங்கடப்படுறத விட ஒரு முறையான பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொபஷனரி பீரியட்ல போய் ஒருத்தர் போய் கத்துக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு வேலையை அவங்க வந்து அந்த இன்சென்டிவ் மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த ப்ரொபஷனரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின் ஜாபே பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமோ பத்து நாளோ இது டூ வீலர் கத்துக்கிறாங்க. ஒரு 21 நாள் வந்து டெய்லி 5 கிலோமீட்டர் மாதிரிக்கு வந்து கார் கத்துக்கிறாங்க. கார் கத்துட்டு முறையான பயிற்சியோட போனாங்கன்னு வச்சுங்க, ரோடு ஓட்டும் போது ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடியும், விபத்துகளை தடுக்க. இப்ப எப்ப பார்த்தாலும் மீடியால சொல்ல பாத்தீங்கன்னா, பேப்பர்ல பாத்தீங்கன்னா அங்க ஆக்சிடென்ட், இங்க டூ வீலர் ஆக்சிடென்ட் அப்படிமாங்க. டூ வீலர் ஹெல்மெட் போட்டு போயே மாட்டாங்க, ஆனா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெல்மெட் போறது வந்து டூ வீலருக்கு ரொம்ப கம்பல்சரியான விஷயம். இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்ற மனப்பக்குவமும் எடுத்து சொல்ற அந்த முதிர்ச்சியும் தேவை. சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்டமர் என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம தக்கன எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சிட்டோன்னதான் நம்ம கஸ்டமர் கேர் பார்க்க முடியும். நாங்க வந்து கஸ்டமர் ஓரியன்ட் பர்சன், அதனால பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போயிரும், ஆனா பணத்தை நம்பி நம்ம வேலை செய்ய முடியாது. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒருத்தர் போய் இன்னும் 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, அவங்க மூலியமா ஒரு 4 பேர் வருவாங்க. அதனால கஸ்டமரை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லி தரணும். அவங்களுக்கு எப்பெல்லாம் ரோட்ல ஓட்டுறோம் அவங்களுக்கே பயந்து பயந்து வருவாங்க. விமன் எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்குது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் வயசுக்காரவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. விமனுக்கு வந்து நீ வேணாம் வேணாம்னு சொல்லி தடுத்துருவாங்க எதா இருந்தாலும். இப்ப அப்படி இல்லை, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெண்களை வந்து ரொம்ப முன்மாதிரியா வளர்க்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வளர்க்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. அதனால இந்த தேவைகளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில நல்ல பிசினஸ் பண்ணலாம். இந்த டிரைவிங் ஸ்கூல்ல இல்லாம இப்ப வந்து அப்ரூவல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தது எப்ப அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு காத்திருந்தா அந்த அப்ரூவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல பணம் கட்டி அவங்கள்ட்டே ஃபார்ம் எல்லாம் இருக்கதான் கேட்டு நம்ம பண்ண முடியும்.
0: மேடம், நீங்க டூ வீலர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கார் டிரைவிங்கும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. இப்ப இந்த டூ வீலர் டிரைவிங்கும் கார் டிரைவரிங்கும் என்டையர்லி டிஃபரெண்டா, இல்ல வந்து இதுவும் ஏறக்குறைய அதுவும் ரெண்டும் ஒரே பேட்டர்ன்டா?
1: கார் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அடிபட்டதுன்னு வச்சுங்க, ஆளுக்கு அடிபட்டாலோ வண்டிக்கு அடிபட்டாலோ செலவுகள் ரொம்ப அதிகம். அதை நம்ம வந்து நான் முதல் முதல்ல ஒரு கார் வாங்கி சொல்லிக் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்பதான் வந்து வந்திருந்தாரு. அவர்கிட்ட போய் காரை கொடுத்து ஒரு 2 கிளாஸ் தான் அடிச்சு நேரம் கொண்டு போய் மரத்துல மோதிட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளவு எஃபிஷியன்ட் இல்ல, வண்டிக்கு நிறைய செலவு, கிட்டத்தட்ட 40,000-50,000 வரைக்கும் செலவு ஆயிடுச்சு. புது வண்டி வாங்கி போட்டேன். அது மாதிரி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடிபட்டுருச்சு, ஆனா பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து வண்டி கிளாஸ் எடுக்கல, என்ன இவ்வளவு நாள் டிலே பண்றீங்கன்னு. அதுக்கு அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் சொல்லி யோசிச்சு அடுத்தது 100 வண்டி வாங்கி அந்த வண்டியில பிராக்டிஸ் கொடுத்து இத வண்டி ரிப்பேர் பண்ணி இது ரெண்டாக்கி எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கேன், ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கே இல்ல. அதனால நம்ம வந்து அந்த பேஷன்ஸோட இருக்கணும். அந்த ஒரு சின்ன கவனக்குறைவு கூட நம்மளை ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் மாட்டிடும். அதனால எப்பவுமே தொழில் முனைவர் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் நம்மள ஏமாத்துறாங்கிற விஷயத்த நம்ம பாத்துக்கணும். ஏன்னா லேடிஸ் ரொம்ப சீக்கிரமா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கால்குலேஷன், எதை பாக்குறது எதை விடுறது எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்றதுங்கிறத அந்த டைம் கேப்பே இருக்காது. அதுக்குள்ளேயே அடுத்தடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால நம்ம வந்து செல்ஃப் கண்டென்டா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா முடியும். எல்லா விஷயத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். சமாளிக்கிறவங்க தான் சக்சஸர் அப்படிங்கிற ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான். ஒரே நாள்ல வந்து சக்சஸ் வந்துடாது. நம்மளோட ஃப்ரீடம்க்கு எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமா எல்லா விஷயத்திலயும் இருக்கிறோம், எவ்வளவோ ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கு. அதனால இதுக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நமக்கு வந்து சுய தொழில் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ்க்கு தயாரா இருக்கணும். இழப்புகளை சமாளிச்சாதான் நாளைக்கு வந்து லாபத்தை பார்க்க முடியும்.
0: மேடம், இப்போ ஃபோர் வீலர் இது பண்றப்போ இல்ல டூ வீலரா இருக்கப்பையும் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறது பெஸ்ட் இல்லையா? ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தொடங்குறப்ப இல்ல புதுசுலயே வாங்கி சொல்லி கொடுக்கலாமா?
1: புதுசு பாத்தீங்கன்னா புதுசு நல்லா இருக்கும், ஆனா அடிபட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நான் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்குறேன். ஏன்னா இப்ப வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க கட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு தரவா செக் பண்ணிட்டு தான் நாங்க வாங்குறோம். எங்களுக்கு நோன் பர்சன், நோன் ஏரியாஸ் இருக்கு. இப்போ ஒரு வியாபாரத்தை தெரியறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன்னோர் இது எனக்கு தெரியுது நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு கஸ்டமர் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இப்ப நல்ல பல வாய்ப்புகள் நமக்கு வரும். அதனால நிச்சயமா ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வந்து வாங்கி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இழப்பு மோசமா இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும்.
0: ஆனா அதுல வந்து அந்த மாதிரி எதுவும் சட்டம் கிடையாது இல்லையா, ஃபர்ஸ்ட் புது வண்டி வச்சுதான் கத்து கொடுக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது வேணா நம்ம வந்து இது பண்ணலாம், பட் ஒழுங்கா அந்த இது கத்துக்கணும் அவ்வளவுதான். இது வந்து மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்கலாம் மேடம், இதுல ஒரு புதுசா அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மந்த்லி அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு சார்ஜஸ் எவ்வளவு வைக்கலாம் அந்த ஏரியாவை பொறுத்து.
1: இன்னைக்கு வந்து இது இது நிரந்தரம் இல்லாத தொழில். இன்னைக்கு வந்து டூ வீலர் பெட்ரோல் வந்து ஏறிட்டே போகுது. முன்னாடி டூ வீலர் போனவங்க இப்பெல்லாம் காருக்கு வந்து புதுசு புதுசா காருங்க வர தொடங்கிருச்சு. அதனால புது காருங்க வந்தோன்னா புது கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, டூ வீலர் போறது ரிஸ்க்னு நினைப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தான், இது அஃபோர்டபிலிட்டிங்கிறது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தான். நீங்க வந்து பணம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா புது புது காரை தூக்கி ஆர்டி ஆபீஸ்ல போட்டு தில்லா தொழில் தொடங்க முடியும். இல்ல நான் எனக்கு வந்து கைய கடிக்கிற அளவுக்கு என்னால வருமானம் பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு நான் என்னால என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைச்சா அந்த மாதிரி யோசிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அந்த டைம், அந்த மணி, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும்.
0: மந்த்லி ஒருத்தருக்கு எத்தனை நாள் அதை கத்துக்கணும், இதாவது இவ்வளவு டியூரேஷன் இருக்கு அந்த கோர்ஸ் டியூரேஷன், மினிமம் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம்?
1: சார்ஜ் பத்தி நிரந்தரமா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல பார்த்தா ஒரு கரண்டி தோசைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒவ்வொரு ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஹோட்டல்ல சொல்லுவாங்க.
0: அதாவது ஒரு அதான் ஒரு ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும், பட் இவ்வளவு இவ்வளவுல இருந்து இவ்வளவு வரைக்கும் அது அந்த ஏரியாவை பொறுத்து, அதை இதை அவங்க சொல்லி கொடுக்கறத பொறுத்து இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஒரு தெரியாதவங்க வந்து இந்த ஒரு ஐடியாக்காக கேட்கறோம், நம்ம நேரு வந்து இவ்வளவு வைக்கலாம் அது என்ன அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா, அதுக்காக ஒரு சீனியர் என்டர்பிரினர் அப்படிங்கிற முறையில நாங்க இதை கேக்குறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா அதுக்கு டியூரேஷன் கோர்ஸ் எவ்வளவு நாளைக்கு அது கத்து கொடுக்கலாம்?
1: அது சொல்றேன் நானே, 21 நாள் கண்டிப்பா சைன் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன தோசைக்கு சொன்ன ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கு வந்து ஒருத்தரோட இது எப்படி இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு. வெப்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சிட்டி டிரைவிங்ல பாத்தீங்கன்னா டிராபிக்ல ஓட்டும் போது நமக்கு அவ்வளவா மைலேஜ் எல்லாம் கிடைக்காது. அதனால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு எக்கனாமிக்கல் ரிப்போர்ட் மாதிரி ஒன்னு போட்டு வச்சுக்கணும். அதை போட்டுட்டு லேபர் எவ்வளவு, அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு, கடையோட ரெண்ட் இவ்வளவு, இவ்வளவு கஸ்டமர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி என்ன போட்டாதான் நம்ம கஸ்டமர்கிட்ட எந்த அமௌண்ட்டும் சொல்ல முடியும். இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் ஏறிச்சுன்னா அமௌண்ட் கூடுவாங்க சரிங்களா. அதனால லேபர் சார்ஜ் ஏஜ் போச்சுன்னா கூட்டுவாங்க, ஆர்டிஓ ஆபீஸ்ல ஃபீஸ் சேர்த்துனா கூட்டுவாங்க. அதனால இவ்வளவு அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அது வந்து ஒவ்வொருத்தரும் அதுக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு இவ்வளவு வந்தா இவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருந்தா இவ்வளவு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு இண்டிவிஜுவலா தான் திங்க் பண்ணணும்.
0: மேம் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் தொடங்கி வேற ஏதாவது வந்து டைவர்சிபிகேஷன் பண்ணீங்களா பிசினஸ்ல, வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்களா பிசினஸ், இல்ல இது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: எனக்கு பக்கத்துல ஒரு ஷாப் ஆரம்பிச்சு சாரி ஷாப் ஆரம்பிச்சேன், சாரி ஷாப் ஆரம்பிச்சு. இது திருப்பி லேபர் ப்ராப்ளம் தான், நமக்கு வந்து சரியான ஆளுங்க வந்து பக்குவமா நமக்கு கிடைச்சாதான் எந்த இதுவும் லாபகரமா வியாபாரத்தை லாபகரமா பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தன்னம்பிக்கை வேணும். எனக்கு வந்து எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு, என்ன அந்த டென்ஷன் இருந்தது எப்பவுமே, அதனால நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனா நிச்சயமா வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த பிசினஸும் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட்ஸ் தட், அது முக்கியம். எந்த பிசினஸ்க்கு பணம் போட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தா எதுவுமே வராது. இந்த மார்னிங்ல இருந்து நீ நைட்டு போற வரைக்கும் சிந்தனை ஃபுல்லா அப்படியே தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், ஏன்னா காம்படிஷன் வேர்ல்டு இது.
0: மேம் நீங்க வந்து பல வருஷமா வந்து வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறீங்க, சோ இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்களே சொன்னீங்க ஹெல்மெட் போடாத மாதிரி, இந்த மாதிரி வந்து கவனக்குறைவுனாலதான் பல நடக்குது. சோ ஒரு பொதுவா ஒரு வண்டி ஓட்டிட்டு போறப்ப கவனம் கொள்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாங்க, இந்த ஏரியா தான் நான் மெயினா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ரோட் சேஃப்டி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். இப்ப வந்து அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு சைட் ஸ்டாண்ட் எடுக்காம எத்தனையோ பேர் போவாங்க, ஜென்ஸ் போயிட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு பதைக்கும் அப்படியே என்ன இப்படி போறாங்க சார் சார் சைட் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட்னு ஓடி போய் சொல்லுவேன். அந்த மாதிரி சைட் ஸ்டாண்ட் எடுக்காதனால என்ன போய் கீழே விழுந்துருவாங்க அடிபட்டுரும். ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் போன்ஸ், அப்புறமா அயன் பிளேட் ஸ்டீல் ராட் எல்லாம் வைப்பாங்க. இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னா முதல்ல வந்து வண்டியோட கண்டிஷன்ஸ் ரொம்ப பக்காவா இருக்கணும். மழை காலத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா போகணும். இப்ப வந்து வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பா போடணும். ஹெல்மெட் போட்டா அதுக்குள்ள உள்ளார ஒரு காட்டன் இது மாதிரி போட்டு போனேன், ஏன்னா ஸ்வெட்டிங் இருக்கும், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகணும், பைக்ல போகும்போதோ டூ வீலர்ல போகும்போதோ செல்போன் பேசிட்டு போகக்கூடாது. நிறைய பேர் ஹெட்போன் யூஸ் பண்றாங்க, அது கூட பிரச்சனை தான். துப்பட்டாவை நாட் போட்டுட்டு போகணும். அப்புறமா சாப்பிடாம வண்டி ஓட்டக்கூடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, காலையில எம்டி ஸ்டமக்ல இருந்தா ஸ்லிம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். அதனால கண்டிப்பா சாப்பிட்டு தான் வண்டி ஓட்டணும். அதே மாதிரி கண்ணாடி தூசிக்கா கண்ணாடி போடணும். இன்னைக்கு ரோடு வந்து ஒரு மேம்பாலம்ங்கிறாங்க, ரோட் டைவர்டிகேஷனுக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போங்கிறாங்க. ஸோ அதை பத்தின ப்ராப்பர் அவேர்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஓட்டலாம். எல்லாரும் சேஃப்டியா ஓட்டலாம். சாரி கட்டிருக்கவங்க நம்ம நல்லா டக் பண்ணிட்டு ஓட்டணும். அது மாதிரி ரெண்டு பேரை பின்னால இருக்கிறவங்க முதல்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இறங்கணும். பில்லியன் ரைடருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். ஏன்னா உயிரை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல கொண்டு வரது இல்ல, உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ரோட்ல கவனமா இருக்கணும். யாரு லெப்ட்ல வராங்க, யார் ரைட்ல வராங்க, மினிமம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அவேர்னஸ் இல்லாம வண்டி போட்டு ஆபத்தை குறை வைக்க கூடவே கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் பொறுமையாவும் விட்டு கொடுத்துக்கிறதோட போகணும். விட்டு கொடுக்க ரோட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் மெரிடியனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் மெரிடியன் கான் பண்ணி எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அப்புறம் இங்க இருக்கிறவங்க, அதனாலதான் டிராபிக் ஜாம் ஆயிடுது. ஃப்ரண்ட் பிரேக் அவேர்னஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் வண்டி ஓட்டும் போது. இதெல்லாம் நமக்கு டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் தெரிஞ்சுதான் வண்டி ஓட்டணும். இதனால நம்ம சாலை பாதுகாப்பை பார்க்க முடியும், ரோட் சேஃப்டி ரூல்ஸ் பார்க்க முடியும், சேஃப்டியாவும் வண்டி ஓட்டலாம்.
0: மேம், உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
1: விபத்து இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் தான் என்னோட. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து பைக்ல ஓட்டுறாங்க, எல்லாமே ஸ்பீடு பைக், ஒருத்தர் கூட போறதில்ல. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போகும்போது அந்த ஃபேமிலியோட ஒரு ஒட்டுமொத்த கனவும் பறி போயிடுது. ஒரு 25 வயசு மகன் இறந்து போயிட்டானா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய சோகம். அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையனோட கனவுக்கா கனவு வாங்கி பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி வேலை பார்த்து சந்தோஷமா பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கனவோட இருந்திருப்பாங்க.
0: கனவு மட்டும் இல்ல, ஒரு எதிர்காலத்துல வந்து அவரு வந்து பல சாதனைகளை இந்தியாக்காக கொடுத்திருந்திருக்கலாம். அந்த ஒரு சாதனையாளரையும் நம்ம இழந்திருக்கலாம் இல்லையா?
1: அந்த மாதிரி இருக்கும். ஒரு 40 வயசுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய சோகம், குழந்தைங்களை பாக்கணும், ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 55 வயசுல ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டார், பாத்துங்க இந்த பிள்ளைங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும், பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கும், அப்படியா எல்லாருக்கும் இந்த லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் தான் வந்து பிரதானமா இருந்திருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு, அதே மாதிரி டிராபிக் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இதை வந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் சொல்லணும். நான் சொல்வேன், என்ன எங்கேயா கூட்டு போய் நிறைய பேர் ரோட் சேஃப்டி கிளாஸ் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். மனித உயிர் வந்து அவ்வளவு முக்கியமானது, விலை மதிக்க முடியாது. ஒரு தங்கத்துக்கு விலை சொல்லலாம், ஒரு வைரத்துக்கு விலை சொல்லலாம், ஒரு உயிருக்கு மதிப்பு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் இந்த ஆள் ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயிர் நம்மளோடது. அதனால கண்டிப்பா வந்து ஒவ்வொரு சேஃப்டியோட ஓட்டினா விபத்தை நிறைய தடுக்க முடியும், தவிர்க்கவும் முடியும்.
0: கண்டிப்பா மேடம், நீங்க சொன்னது வந்து நிச்சயமா 100%க்கு 100 உண்மை. விலை மதிப்பு இல்லாத ஒரு உயிர் வந்து நம்மளுடைய கவனக்குறைவுனால போகுது அப்படின்னா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவருக்கும் நாட்டுக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்கூல் குழந்தைங்க கூட வண்டியில போறாங்க, அது அட்வைசபிளா?
1: அட்வைசபிள் இல்ல, ஏன்னா ஒரு 18 வயசுக்கு மேலதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல லைசன்ஸ் கொடுக்கறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, நடக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க எங்க ஜெனரேஷன் வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கிளாஸ்க்கு போகணும், இந்த கிளாஸ் போகணும். ஒரு சின்ன ஒரு டீனேஜர் கேட்டு பாருங்களேன், எவ்வளவு கிளாஸ்க்கு போறாங்கன்னு காலேந்து சொல்லுவாங்க. லீவ் வர்றதுக்கு முன்னால சாப்பிடறத விட இந்த மாதிரி சம்மர் கேம்ப்ஸ் அட்டன் பண்றது, அந்த மாதிரி ஒரு விளையாடுற நேரத்துல விளையாடணும். இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டர்லயே இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு அந்த விளையாடுற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி ஆயிடுது. இப்ப இந்த மைண்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாயிருது. அதனால இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம்ங்கறதே இல்லாம போயிருச்சுன்னு கூட சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வண்டி தானே எடுத்து இப்படி ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வயசு வந்து ஒரு முறையான பயிற்சி எடுத்து அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா எங்கேயா போய் இடிச்சு கீழே விழுந்து அடிபட்டு அதனால ஒரு வேதனைகளை நம்ம பாக்குறத விட முறையான பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: கண்டிப்பா மேடம், நீங்க சொன்னீங்க பல இடங்கள்ல வந்து டிராபிக் சேஃப்டி பத்தி கிளாஸ் எடுக்க சொன்னா கூட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய சேவைன்னு நான் நம்புறேன். அதோட நீங்க ஒரு லிம்கா புக்ல வந்த ஒரு உமன் என்டர்பிரினர், உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா நேயர்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். இது வந்து ஒரு உமன் என்டர்பிரினரா மட்டும் இல்ல, அவங்க வந்து நீங்க வந்து இந்த வண்டி எப்படி ஓட்டுறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி கூட நீங்க சொன்னீங்க. அது நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொரோர் எனக்கு வண்டி வந்து தேவையில்லாம அதை பயப்படவும் கூடாது, அது தேவைக்கு அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த கரெக்டா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நிறைய நேரத்தை குறைக்குது. பெண்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி பிசிக்கல் டிபெண்ட் ஆகாம, பஸ் கூட்ட நெரிசல்ல வந்து நம்ம வந்து சிக்கி தவிக்காம, அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இல்லாம ஒரு முழு தன்னம்பிக்கையோட இண்டிபெண்டன்ஸ் ஆன் வீல்ஸ் சொன்னீங்க, அது வந்து ஃப்ரீடம் ஆன் வீல்ஸ், அது வந்து ஒரு முழு பெண்ணுக்கு வந்து அது வந்து அது நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். எங்க ஸ்டுடியோவுக்கு வந்து பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டுக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு உமன் என்டர்பிரினரா நீங்க இவ்வளவு காலம் சக்சஸ் ஆனதுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும், மேலும் மேலும் பல சாதனைகளை நீங்க செய்யறதுக்கும் நாங்க எங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 சார்பா எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க நேர் சார்பாவும் உங்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை நீங்க திருமதி துர்கா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. நம்ம நேர் கேட்ட கேள்விக்கு அவங்க அழகா பதில் சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் அதே நேயர் நம்ம ஸ்டுடியோக்கு வண்டியில ஒரு என்டர்பிரினரா வந்து அவங்களோட இன்டர்வியூவும் நாங்க ஒளிபரப்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வார நிகழ்ச்சியை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். அடுத்த வாரம் காசு மேல காசு வந்த நிகழ்ச்சியில வேற ஒரு என்டர்பிரினரோட சந்திக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து கேளுங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும்னாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ காத்திருக்கு. 107.8 காசு மேல காசு வந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கறதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு. மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்த நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: வெல்கம் டு MOPCRS 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியில இருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8. பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கிளிப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து என்ன சொல்றது, நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல. சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது, மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்க. இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
2: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
1: ஓகே, பை.
0: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் செயின்ட் பீட்டர் ஸ்கூல், கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங் பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா
3: ஓகே
4: தொழிற்சாலையில் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுக்கு வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம்.
3: ஓகே,
4: அதுக்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரும்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுசும், ஒரு வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நமக்கு
3: கிடைக்குதான்.
4: இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயோ தோட்டங்கள்லயோ மற்ற இடங்கள்லயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
3: இருக்கோம்.
0: இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்ப ஹைலைட் பண்றேன். ஒண்ணு வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலா இப்ப எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகள்ல இருக்கிற மரங்கள் வந்து எப்போதுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி வந்து மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழுத்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழுத்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த புக்கம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்தா அந்த மாதிரி இப்ப நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டிற்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதை மனிதனுடைய அன்றாட வாழ்வின் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய இந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேத்த நடவடிக்கைகள் எடுக்கணும்.
0: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து MOP வைஷ்ணவ்ல ஒரு MBA ஸ்டூடெண்ட்.
2: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
6: சரி, சுத்தி வர லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்போஸ் லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட்ஸ் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
0: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதான பெரிய காரணம் இருக்கா?
7: மோட்டார் வெஹிக்கிள் வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உண்ட உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸ் வெளியேறுகிறது. அது தவிர மாமிசம் உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கு நல்லது.
0: ஓகே, தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
0: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
8: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா, உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராம போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவமழை பருவ காலங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்கள்ல மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாததுனால, குளோபல் வார்மிங்னால அதனால உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்ப இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்கள்ல சில நார்த் இந்தியால மழை பெய்யும், சவுத் இந்தியால மழை பெய்யாது. சவுத் இந்தியால நார்த் இந்தியா மழை பெய்யாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரேதான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாம இருக்கு. காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்றாங்க. இதே நேரம் மாறிட்டே போச்சுன்னா நமக்கு கவலீனமா நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகளால புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு.
0: Thank you, sir.
8: Okay, bye.
0: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போறது. இப்ப நாங்க யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்ப வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால சேர்மனா இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
9: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, நிலக்கரியை எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இதை எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது. அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
0: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
9: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 8-7 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேவினுடைய வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயர நாம வந்து அத அழிச்சுட்டு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
0: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
9: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிக்கிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம

0: இத செய்யறவங்க யாருனாக்க பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அமெரிக்காவில ஐரோப்பில இருக்க இந்த கம்பெனிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொருளைய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கிட்ட தடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க லாபத்து நோக்கம் அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ் இது, இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராபகண்டா பொருளையெல்லாம் நாம கேட்க கூடாது.
1: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே நிலையில இந்த மாதிரியே நீடிச்சு இருந்ததுன்னா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
0: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும்.
1: ஓகே,
0: அது ஒன்று. இன்னொன்னு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகாச நடவடிக்கை எடுக்காம
1: விட்டுட்டோம்னாக்க
0: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 அடி உயர்ந்து போயிடும்.
1: 80 அடி
0: உயர்ந்து பச்சுனா என்ன, அவன் சென்னை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். சோ அதனால அந்த அளவுக்கு கடல் மட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸு, வடதுருவம் தென்துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்த
1: என்னன்னாக்க,
0: உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும். பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும், அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்கமோ அப்ப பெய்யாது, நம்ம எதிர்பார்க்கிற சமயத்துல மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பல விதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து இதை குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இது சொல்லிருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
1: ஓகே
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பை பை.
0: Bye.
1: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்போ ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்தலாம்.

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்ப திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.
2: Hey you heading gym in your AC car and walking

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.

0: help stop global warming? Here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது, இந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ளே தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டராக யூஸ் ஆகும். அது அப்போ வந்து மின்சாரம் சேமிக்க முடியும்.

0: us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேக்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்க கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறத பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைனா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைனா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேசஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு இழுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகி கூட இப்போ குப்பை எரிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால கொஞ்சம் பண்ணாக்க கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: ஆகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்கள் சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்ளோ புகை எங்கேந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்குதானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடா சாதாரண நாள்லயே இவ்ளோ குப்பையை எரிக்கிறாங்க?
2: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனாலதான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா? இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனி எல்லாம் உருகி வெள்ளம் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
2: இப்போ குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா?
2: ஆமா
0: கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம். கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம், டீச்சர் டீச்சர், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னன்னு கேப்போ. கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டுல ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க,
0: நீங்க நம்மள சுத்தி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பத்தி பேசினீங்கல்ல, இது ஏற்கனவே நம் பூமியில இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனா உலகத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமா இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க, இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட் ராஷ்மிகா ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமாக நம்ம காப்பாற்றலாம்.
2: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகையை வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றதை நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
2: பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்கிற பொருளை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுருவோம்.
1: அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க? இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் மக்காதுன்றீங்க, அதை தனியா பிரிச்சுட்டு இதை என்ன
2: திருப்பி வண்டியில ஏத்தி அமைச்சிருவோம். அதை திருப்பி அவங்க கொளுத்திட்டு மக்க வச்சிருவாங்க. அதை
1: அப்படியா? சரி, தேங்க்யூ சார்.
2: நோ மென்ஷன்.
1: இப்போ நம்ம ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பேசலாம். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ராஜாம்மா.
1: சரி சார், நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன்.
1: சரி, ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது இல்லனா மேக்ஸிமம் எவ்வளவு பெட்ரோல் செலவாகும்?
3: வந்து நாளுக்குள்ள போடுவோம். அதுக்கு அதிகபட்சமான ஓட்டமா இருந்தா ஒரு 5 லிட்டர் போடுவோம்.
1: ஓகே சார். இப்ப சில வண்டில நம்ம ரோட்ல போறச்ச பாக்குறோம், சில வண்டில இருந்து ரொம்ப அதிகமா புகை வருதே, இது எதனால நினைக்கிறீங்க?
3: புகை வர்றதுன்னு வண்டியை பொறுத்த இருக்குதுமா. இன்ஜின் பழுது அடைஞ்சதுன்னா அது நம்ம மெக்கானிசம் வச்சு நம்ம புகை வராத அளவுக்கு நம்ம பழுது பாத்துக்க முடியும். அதுக்காக கம்பெனில இருந்து வர ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்துதான் வர்றது. அது ஓடுற மோட்டார் வெஹிக்கிள் எல்லாம் வந்து நம்ம சொல்லி ரிப்பேர் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால பொல்யூஷன் வரலாம், அத நாம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: என் பேர் கலா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: டிஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியாதுங்களா?
1: நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா, இல்லை வீட்லேருந்து எதனா கரிகா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கும்போது எதனா துணி பை இல்லை பேப்பர் பை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் உண்டா, இல்லை நீங்கள் அங்கே
4: கொடுக்கறதுலே வாங்கிட்டு வருவோம்?
1: அங்கே கொடுக்குற பிளாஸ்டிக் கவரையே நீங்கள் வாங்கிட்டு வரும்?
4: ஆமாம்.
1: வீட்லேருந்து துணி பை
4: இல்லை கூட எடுத்துகிட்டு போவோம், லஞ்சு கூட இல்லைன்னா அங்கே கொடுக்கறதுலே வாங்கிட்டு வருவோம்.
1: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்ஸ்.
1: ஹலோ, உங்கள் பேர் என்ன?
5: சவுந்தரராஜன்.
1: நீங்கள் என்ன
5: பண்ணுறீங்க? ஆட்டோ ஓட்டுறேங்க.
1: சரி, இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், அது மரம் வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலாக வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிழல் இது இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளோ புகை வருது எல்லாம் வண்டியிலேருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்?
5: உண்மை உண்மை, அது உண்மைதான். அது புகை அதிகமாக வரதெல்லாம் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக ஆகும்னா கேட்டிங்கன்னா இன்னும் வெயில் அதிகமாக தான் வரும் ஆக்சுவலாக.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, மரம் செடி வளர்க்கறது
1: கஸ்தூரி. நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யும்.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படின்னு நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுருவோம், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில.
1: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
6: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம். இடம் கிடையாது, ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறோம்.
1: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லனா பால்கனில வளர்க்கலாம் இல்லையா?
6: அதை வளர்க்கலாம், சும்மா ஒரு மணி பிளான் செடி ஒரு பல்புல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமிக்கு பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: அது தெரியாது, நாங்கள் கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளோ பேசுறோம், ஆனா கூட இத பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசிடுறத வச்சு நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்குமே வழிய நிறைய பேருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்கள்ட பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல, மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள்னா வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இத பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இத பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
0: இப்ப மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
7: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க,
0: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
7: ஏன் வீட்டுல அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
0: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
7: இல்ல பொறுமைதான் இருக்குமா? இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனாலதான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
7: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கடிக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டு சத்து கிடைக்காம போகுது.
0: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
7: முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
0: இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சு.
7: பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மத்த பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
0: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
7: இப்போ பூமி வெப்பம் அடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்ப நம்ம ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எதனால வருது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
8: ஹலோ, என் பேர் தேவிகா.
1: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: வார்மிங் பத்தி தெரியும், ஏன்னா இப்ப நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மீடியால எஸ்பெஷலி வந்து டெலிவிஷன்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, அப்புறம் நிறைய வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்ப குளோபல் வார்மிங் பத்தி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
1: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
8: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும், இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும், ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க, அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு ஒரு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது, அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்னு வரலாற்றை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நட்டுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ, விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்ப பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய இந்த ட்ரீ சாப்லிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க இப்ப நிறைய வந்து அவங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்க எல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் எல்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன் 200 மரம் நட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமா மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனாலதான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்ல இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் இப்ப நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி, சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் விவசாயிகள்லாம் பட்னி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்க அரிசியெல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்கு விளைச்சலோட பற்றாக்குறைனாலதான். சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத, அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது, அந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்க செய்தி, நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன், அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான அது விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக்குக்கும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கெட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான், அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்றாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டா வந்து அது கம்ப்ளீட்டா வந்து அது பேன் பண்ணிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமா வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்ப வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லயும் வந்து ஒரு டெஃபினட்டா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார், ஒரு ஒய்ஃப் ஒரு கார், ஒரு மேல் தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கூட அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஏன் அதையே நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே கார்ல யூஸ் பண்ணலாம். நிச்சயமா வந்து நாங்க நடந்து போங்க சைக்கிள்ல போங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இப்ப சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால அந்த யூஸ் பண்ற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிபிக்கா வந்து இன்னும் அதை வந்து யூசேஜ குறைச்சி நம்ம வந்து எப்படி அந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத வந்து யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க, ஒரே ஏரியாவுக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியா ஒரு வண்டியோ இல்ல ஒரு காரோ யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு காமனா ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண, அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆறதோட இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சம்ப்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்ல ஆப்ரேட் பண்ற வேன் இல்ல பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியா வர்றவங்க வந்து ஈஸியா வந்து அந்த டிராவலிங்க்கு டிராபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பொல்யூஷனுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாம ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோல்ல வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நடை தூரத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாம சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்க நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு விட்டுருக்காங்க ஒரு அது ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. ஒரு அட் டைம் தான் எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோட இருக்குங்க. அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சி கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு வந்து நன்மை பண்றோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லேயே அதிகமாக யூஸ் பண்றோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்றதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும் இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ற மென்டாலிட்டி நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாம எங்கெங்க வந்து கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாததப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்ம எல்லாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியில. நம்ம நாட்டில் வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில பீஸ்ஃபுல்லா வாழலாம். அதனால நிச்சயமா வந்து இந்த பவர் கன்சப்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்டு எல்லாத்துலயுமே, உலகத்துல எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட் மாதிரி இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எங்கெங்க தேவை எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மென்டாலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி, அதை கூட நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம். தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சம்மர்ல எத்தனையோ பேர் ஒரு குடத்துக்கு வந்து எத்தனையோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். பாலை விட தண்ணி வந்து இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. மினரல் வாட்டரோட பாட்டில் வந்து நீங்க பால் விலையோட ஜாஸ்தியா விற்கிறாங்க. ஸோ அப்ப அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணியை வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வந்து மீடியா, எஸ்பெஷலி மீடியாவோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் சரி, மேகசின்ஸும் சரி, எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியான செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போமா, பூமியை தாய்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளவு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மள தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தட்சணமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களாம் எஜுகேட் பண்ணுங்க. அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
7: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா, இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லனா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியாதுங்க. வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம். குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றத கேட்டோம். நம்ம கூட இப்ப 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
9: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளா இருக்கும். நம்மளுடைய இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியா இந்த பூமியில வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
7: வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
10: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இத பத்தி இப்ப நடந்துட்டும் இருக்கு, நம்ம பாக்குற நடந்துட்டு இருக்கு. எனக்கு முக்கியமா படுறது என்னன்னா, இப்ப எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமா தெரியுது. மழை வர வேண்டிய காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனா வந்துடுறது. அது அதனால நிச்சயமா அந்த அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
7: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு இது பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
10: நிச்சயமா இது இருக்கும்னு பார்த்தாலே இப்ப தெரியுது. இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
7: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
11: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி.
7: ஓகே,
11: எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும்.
7: ஆமா,
11: அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது, அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டாக பண்ணுறது பெட்டர். இப்போ டிவியில் மீடியாலெல்லாம் எல்லா தள்ளுபடி அதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பற்றி. அப்போ தான் எல்லா மீடியாலும் தெரிய வரணும், அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
9: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமா இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்க கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப ரியல் எஸ்டேட்ல நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்ல பெருக பெருக கண்டிப்பா உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியா தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதற்கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீன் வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
10: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு. அதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனங்கிறது போய் இப்ப எல்லாம் ரெண்டு மூணு நாலு சக்கர வாகனமே ரெண்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துட்டு போய். இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாருது. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியுது.
11: அதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த கார் பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. பட் இதை நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காமல் அது முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார் பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியாவில் போகிற பசங்களெல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு ஐஷீட் போகிறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு ஒன் மோர், அந்த ஏர் ஃப்ளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்ஸிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறைய, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயின்ல டிராவல் பண்றது, இந்த டிராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டா எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
9: மத்தபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்களை கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்களையும் ஆரம்பிச்சோம்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒண்ணு, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே. பொல்யூஷன் இல்லாம இருக்கும், அதே சமயம் எக்ஸசைஸும் முடிஞ்சிடுது. உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்கிள்.
11: சைக்கிள் இப்போ ஹைபிரிட் கார்ஸ் நிறைய டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ். பட் இப்ப ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கெல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் நம்ம ஸ்லோவா நம்ம ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
10: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
11: பாதிப்பு தான்.
9: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்னன்னா அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்போ நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு, அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
11: பயன்படுத்தலாம்
9: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
11: அதே மாதிரி
9: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
11: அதே மாதிரி இ வேஸ்ட்னு சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிடேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுல இருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்னு பண்ண அது ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சோம்பலித்தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம்.
10: அதை மாதிரி பண்ணாமல் வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், புதுசு வாங்கிக்கலாங்கிறது.

0: அதனால கார்பேஜ் தான் சேருறது, இதனாலயும் பாதிப்பு நிறைய இருக்கு.
1: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. சோ அதுல இருந்து வர எமனேட் ஆற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண கூடுமான ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப நல்லது. அது ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்றேன்.
2: ஆமா, முக்கியமா இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை நகராட்சியில இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ், உடஞ்சு போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன இருக்குன்னா, இந்த பிளாஸ்டிக்கு வந்து அழிக்கவே முடியாது. It takes long,
1: ஆயிரம் வருஷம் ஆகும் சொல்றாங்க.
2: ரொம்ப அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 days நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா, நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. Whether we take it or not, that is another thing. But அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
1: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலா அதை கொண்டு அந்த கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன மாதிரி உடஞ்சு போன செல்போன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லையா.
2: எதுவுமே
1: மேக்ஸிமம் யூஸ் பண்றதுதான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய கை மாறி அதுதான்.
0: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது. அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டு இருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
2: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்லது ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டா அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சிருந்து இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: இது தவிர இப்ப நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப், அந்த மாதிரி இவாள் எல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள், கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள, அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
0: நாளைக்கு கிட்டத்தட்ட 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
1: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே இப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல பாதிக்கும்.
2: போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா, கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
0: இதெல்லாம் மரம் நடலாம் ஒண்ணு
1: கண்டிப்பா,
2: நிறைய மரங்கள். அதாவது மெயின் ரோட்ல மரங்கள் நட முடியலன்னா கூட, அங்கெல்லாம் டிராபிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட, குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டதுங்கிறதுனால ஒரு காரணம்னு சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிட்டோம்னா, இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதனுடைய இஃபெக்ட் வந்து ரொம்ப நிறைய இருக்கும்.
1: இது தவிர ஒரு இது வந்து, இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக், நம்ம சொருகிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி அன்வான்டா ஃபேனு லைட் எல்லாம் இது பண்ணாம வேணாம்னா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சிடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா லைஃப்ல அதுவே நிறைய, இந்த ஒரு எர்த் டேன்னு ஒண்ணு, விவரம் தெரிய வந்துடும். அதை ரெகுலரா பண்ணினா டெஃபினட்டா எல்லாருக்கும், இப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே.
2: அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது.
0: பவர் சேவிங்,
2: லாட் ஆஃப் ஹீட் அந்த பல்பு, அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
3: அப்புறம் இவ்ளோ பேசிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புங்கிறீங்க?
2: நான் என்ன பொறுத்த மட்டும், நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை பிரிச்சு, மக்கற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்க வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதனால நம்ம வீட்டை சுத்தி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறச்ச, அது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். சோ நம்ம ரோடுகள்லயும் குப்பை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனா ஆக்டிவா வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாம பாத்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லயும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல இந்த குண்டு பல்பு யூஸ் பண்றது போல நம்ம
3: எனக்கு
1: ரொம்ப இம்பார்ட்டண்டா படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்சிமம் நம்ம குறைக்க பார்க்க பார்க்க நமக்கு டெஃபினட்டா நிறைய அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். மெயினா அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பூல் பண்ணி பண்ணணும், அதுதான் என்னோட கருத்து.
3: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகா நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
0: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுனா, இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஒன்னு நிச்சயமா நடக்க நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும் தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறைய நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
3: நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நான் என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கத்துல எங்கேயா போகச்சே, எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போனோம், பக்கத்து கடை பக்கத்து கரிகா கடைக்கெல்லாம் நம்ம நடந்தே போல இல்ல.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

0: Welcome back. You're listening to Community Radio, Walnuts on 0.8 FM. Our community, our radio, our pride. Now we have Dr. S. Srinivasan talking about breastfeeding.
1: So, I am nice to see a lot of girls with a lot of colors. Yellow, pink, black, red, no? I am not seeing anybody with white kurta. What is this top one called? Short kurta or long kurta? Okay? So, no white is there. You like colors, no? We like colors also. Okay? So, baby likes colors very much. That's why Rajinikanth told, no? Uppu, சக்கரை, சாதம், அரிசி. இந்த வெள்ளையை நான் கம்மியாக சாப்பிட்றதுனால தான் நான் இன்னும் இளைஞனாக இருக்கேன். தட்ஸ் வாட் ரஜினிகாந்த் டோல். வாட் இஸ் யுவர் சீக்ரசி ஆஃப் த யூத்? சம்படி வேர் ஆஸ்கிங். பேபி இஸ் லைக் சூப்பர் ஸ்டார். ஓகே, தே டோன்ட் லைக் ஒயிட் கலர். பிரஸ்ட் மில்க் ஒயிட், கோஸ் மில்க் ஒயிட், லாக்டோஜன் ஒயிட், எவ்ரி திங் இஸ் ஒயிட். பேபி ப்ரிஃபர் சம் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கீப் 3 ட்ரெஸ்ஸஸ் ஹியர். One red dress, green dress, and white dress. Allow the baby. Let the baby crawl. He will take either green or red, not white. Simple example. Okay? So, this every mother should understand. That means the baby needs some coloring and some presentation. Okay? So, coloring means 8-month, 9-month old, you just give idli, you just give pal sadam. Pal sadam is the one mostly, most of the mothers they give, no? Pal sadam. 7 manikku appuram kudukudadan periyavanga solvanga. So pal sadam they give, milk rice. That looks white, no? Baby, I don't want. So, mother should know about the colored foods. Can you give some colored foods? Kheera sadam is green. Puliyodhara is brown. Carrot is orange. Lemon rice is yellow. Dal is yellow. Beetroot is bright pink. Beetroot. Kasari is orange. Many people, they get different kasaris, no? White kasari, orange kasari, yellow kasari, brown kasari. So many kasaris are coming. Like even sweet pongal, different colors, no? So these are the items the child likes. Why child likes Maggi noodles? The shape is different. He wants something different. He wants something different. சார், என் குழந்தை தோசையே சாப்பிட மாட்டேன். திஸ் இஸ் த கம்ப்ளைண்ட் மதர் கிவ்ஸ். ஐ டேக் த சைல்டு த சரவண பவன். தட் கூம்பு கலரில் தோசை வந்தோடனே சைல்டு டேக்ஸ். ஸோ தோசை படுத்தா குழந்தைக்கு பிடிக்கல, தோசை நின்னா சைல்ட் லைக்ஸ். ஸோ தட் இஸ் அகெயின் த ப்ரெசன்டேஷன். ஓகே, ஜூஸ் வீட்டில் கொடுக்குறோம், சைல்டு இஸ் நாட் டேக்கிங். பட் த சேம் ஜூஸ் வாஸ் கிவன் இன் எ 5-star ஹோட்டல். அப்படி அழகாக கட் பண்ணி மேலே ஒரு இது, அது மேலே ஒரு செர்ரி, அந்த ஸ்ட்ரா வந்து இப்படி ஏகமாக வளைஞ்சி அப்படி இருக்கும். சைல்டு லைக்ஸ் இட். ஸோ தட்ஸ் வை ஆல்வேஸ் சே, what is empowerment? When you go to the Saravana Bhava with the family, he will bring a small chair for the babies. First sign he will bring that. The child will happily sit over the chair. Okay? And there is one thing called schema. S-H-E-M-A. What is the schema? Anything you give to the child, when he receives this, first what he will do, any child, just is bang it on the floor. This is step number one. இப்படி பார்ப்போம். வாட் யூ ஆர் சீயிங், மதர் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ யூ வில் பேங்க் இட் அகெயின். யூ பேங்க் இட் செகண்ட் டைம். தேர்ட் ஸ்டெப், யூ வில் ஜஸ்ட் லுக் அரவுண்ட். இஃப் யூ ஆர் நாட் இன்டர்ஃபியரிங், த சைல்ட் வில் டேக் இட் அண்ட் சுவிச் ஓவர் ஃப்ரம் ஒன் ஹேண்ட் டு அனதர் ஹேண்ட். திட் இஸ் ஸ்டெப் நம்பர் 3. ஃபோர்த் ஸ்டெப், நோபடி இஸ் இன்டர்ஃபியரிங், சைல்ட் புட் இட் இன் த மவுத். திஸ் இஸ் கால் ஸ்கீமா ஆஃப் ஈவெண்ட்ஸ். Schema of events. Unfortunately, when the child bangs, hey, பண்ணாத, mother just cut short the first step itself. Child is not knowing the second step and third step and fourth step. So this is, you understand? The mother, something the child. Similarly, if you give food, what? First they spill the food. Again, like schema only, they just take the food and put it down. Two times they put it down, food. Then you will look around. Third time, you will see, nobody is contributing, no? So what he will do? He takes and put it in the mouth. If it is tastier, child will accept. If it is not tastier, child will spit. This is what the basic things you should see in any child. Unfortunately, when the child puts the food down, mother, she takes the child in her and started feeding like this. You can see many mothers running around the child. The child is saying, I will not feed mother. Then they take it here. They show some nila also. Nila, nila, wah, wah. They start feeding. This is from ancient times it is happening. Not now. From ancient times. Okay? So they start feeding the child like this. Finally, what happened to the child? he always has the habit of taking food from the mother. So he doesn't develop his individual. The child was not empowered. But Saravana Bhava, he keeps the chair, he's empowering the child. This is your chair. You have to sit here. You have to eat. This is what. That's why Saravana Bhava is better than many mothers. That's what I feel. Many mothers, because of their fond of a big love with the child, they want to carry here. Even 4-year child will be sitting and eating like this. No, that is very unfortunate. That means you are not training the child, you are not empowering the child. So this is the another problem. So that means it is the behavior problem of the mother. Many mother will say, "Yakwan, the behavior is seri illa. I am sorry, your behavior is not good." Don't blame the child. Okay, yenda kulandiyum nalla kulandiyan mannil perakkele. அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினில். திஸ் இஸ் ஒன் சாங், ஓல்ட் சாங், நோ, வெரி இம்பார்ட்டன்ட் சாங். ஓகே, ஸோ ரைட் வே ஆஃப் டீச்சிங் த சைல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த மதர் சைட். வி வென் வி ஆர் நாட் டூ சி ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் அட் வாட் டைம், ஃப்ரம் 6 to 1 year. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குது, மேடம் செட் நோ, மெனி விமன் ஆர் கோயிங் டு த ஒர்க், ஒன் கிராண்ட் ஓல்ட் லேடி வில் பி சிட்டிங் இன் த ஹவுஸ். Okay, she doesn't know all these things. That time there was no Srinivasan to talk about for all those grand old ladies. So they don't know. Pow. So they practice. Okay, okkar vechidi vaayila vechi kooti kooti kudute. They are spoiling the child. And most of the mothers enna pandranga, from Monday to Saturday they go to work. Sunday they will sit. Andikin paathu kuzhandha will be sleeping, going on sleeping. So mothers are not enjoying what the... See, every mother should enjoy 6 to 12 months. In fact, I want to recommend to the government, not stopping with 6 months, extend the leave for another 6 months, so that every parent should enjoy what the child is doing from 6 months to 12 months. Up to 6 months, child onume pannadu. Amma munje paakum, sirikum, paal kudikum, thoongum. That's all. அதுக்கப்புறம் தான் குழந்தை தவழறது, சிரிக்கிறது, கத்துறது, பாடுறது, கையகால் ஆடுறது, மெனி ஆக்ஷன்ஸ். மெனி சைல்டு வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி பேரண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை தூங்கினே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோ போட்டு பார்த்துட்டுப்பாம்மா, ஹவு மை சைல்ட் வாஸ் டூயிங் த எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே வாட் வாஸ் த சைல்ட் டூயிங். ஸோ யூ புட் கேமராஸ் இன் த ஹவுஸ், யூ வாட்ச் வாட் த சைல்ட் இஸ் டூயிங். அன்ஃபார்ச்சுனேட்லி கேமராஸ் ஆர் புட் நாட் டு வாட்ச் த சைல்ட், டு வாட்ச் த பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்ட். நோ, ஒன் வாட்ஸ்அப், ஒன் கிராண்ட் ஓல்ட் லேடி வாஸ் த்ரோயிங் த சைல்ட், ஒன் பிக்சர் வாஸ் தர் இன் வாட்ஸ்அப். நோ, ஐ சா தட். நோ, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ஹேப்பன். தட் மீன்ஸ் ஆர் வி ட்ரெயினிங் த சைல்ட் கரெக்ட்லி ஃபார் குட் நியூட்ரிஷன், வி ஆர் நாட் டூயிங். நவ் யூ சே, any child, unless and otherwise chronic disease. Have you heard of tuberculosis? Yes. Have you heard of cancer malignancy in child? Yes. Only these two problems can reduce the appetite in the child. என் அம்மாவா வந்து என் குழந்தைக்கு பசியே இல்லை சார், ஒரு டானிக். I am practicing here for 27 years. Out of 27 years, 80% of the mothers பயங்கர ஃபீவரோடு வருவாங்க. ஃபீவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டோம். சார், ஏதாவது டானிக் எழுதி கொடுங்க. டூ யூ திங்க் யுவர் டானிக் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் த சைல்ட்? நோ, நாட் அட் ஆல். ஒன்லி த சேஞ்ச் இன் பிஹேவியர் ஃப்ரம் த மதர் சைட் வில் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். தட் மீன்ஸ் எவ்ரி பேரண்ட்ஸ் அண்ட் மதர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் அட்ராக்டிங் த சைல்ட். தே ஷுட் அட்ராக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தை அழகாக இருக்கணும்னா அம்மாவும் அழகாக இருக்கணும். தலையை விரித்து போட்டு பால் கொடுக்கறது. மதர் ஷுட் ட்ரெஸ் ப்ராப்பர்லி, ஷுட் பாத் ப்ராப்பர்லி. சைல்டு ஆல்வேஸ் லுக் அட் த மதர். நோ, நீ நல்லா இருக்கியா? சைல்ட் சீஸ் மதர் நல்லாவே இல்லை, பொட்டிட்டு இருக்க மாட்டேன், தலை வர மாட்டேன், இப்படிலாம் இருந்தால் சைல்ட் வில் நாட் லைக் த மதர். ஓகே, ஸோ மதர் ஷுட் ஆல்சோ ஆக்ட் வெரி ஸ்மார்ட். யூ ட்ரெஸ் ப்ராப்பர்லி, யூ ஃபீட் ப்ராப்பர்லி, யூ ஈட் ப்ராப்பர்லி, தென் ஒன்லி த சைல்ட். நல்லா சாப்பிட்டா தான் பால் வரும், ஒரு கான்செப்ட் ஃபார் மதர்ஸ்க்கு. Many mothers accepts, but some mothers feels nariya saapta gundaiduvom. Okay, what I am seeing this girl, no, today she is maybe around 38 kg. What's your weight? 38, 42. Okay, I am slightly off. No, right. Okay, 42. Somebody is saying 42. Who is that 42? 42 should be 42, should not be 60. Okay, so say, if you see, the mothers are not gaining weight. They are not, could not feed the child. That is one problem India has have. Every girl should attempt for two important marks. One is 45 and the other one is 145. What is this 45 and 145? 45 is the weight, 145 is the height. That is the basic minimum requirement for a girl to become a mother to give a child. Basic minimum requirement. Okay? So, when you are going to grow? Already we have reached, sir. Okay? So far, I was talking about what you are going to teach the parents, mothers, other girls, how you are going to behave as a good mother. Actually, what preaching and teaching what we are giving now, when she becomes old lady, maybe it will be there. She may remember one fellow came at MOP Vaishnava College. He talked about all these things. Let me practice. Okay? So, the old generation so far still they are alive. They are practicing the old things only. So, we are not able to convert them. However you say, madam would have also experience in their house. She wants to give mango. Hey, don't kudukka da. Mando. Ice cream. Seetalong. Keera. Sali. சாதம் ஜுரம் வந்துடும் எது தான் கொடுக்கறது புண்ணாக்கு நோ ஸோ மதர்ஸ் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லாஸ் நாட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாஸ் மதர் இன் லாஸ் அண்ட் சிஸ்டர் இன் லாஸ் நாட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாஸ் ஓகே ஸோ தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் வாட் டு ஃபீட் டு த சைல்ட் தே ஆர் கன்ஃபியூஸ்ட் என்ன இருக்குது என்ன கொடுக்கறது கடைசியில் பாப்பாவே செலக்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு மேகி பிஸ்கெட்ஸ் cream biscuit, good day biscuit, child selects. Mother is confused, grandmother is confusing, sister-in-law is confusing, brother-in-law is confusing, child mother is very clear. I am ready to take. You people are not ready. So I will take it from the TV, Maggie. Okay? So, usage of Maggie, different shape, different color, different presentation has attracted the child to go for Maggie. Okay? That's why you should educate the mothers. Take home message is that. Every child, I will ask my parents, you get a clinical case one, everybody understands Tamil, no? Some jokes you can tell only in Tamil, that will be very nice, no? So, you get a clinical patient one, I will ask, sir, I will ask, sir, I will ask, sir, I will ask, sir, discuss panniya, you enna samaikkanum, illa sir, enna samaicha, idli, sir, oh, veetukkar vaana, vera vali illama saapidalam. But you cannot expect your child to take. So discuss with the child. Avdinva. Or 1 year mele the child koopte idli venuma, dosa venuma. Child will take some responsibility. I have told to prepare upma. Let me take some upma. Child will take. Okay? Otherwise child will spit over the mother's face only. So discussion with the child. Mother should talk to the child. There was one French movie. In 1970s, it got an Oscar award also. The baby was growing inside the uterus. Every day mother used to talk to the baby. By 3 months. Usually baby moves inside. That movement is always called response to the mother. Okay? So mother was telling, I am going to shopping. Are you coming? Baby, slight movement. Everything the film was showing through the ultrasonogram. Through scan they were showing. The child will do like that. That means yes. Child will do like that means no. So mother goes to the school, goes to the shopping. So the story goes on like that. Okay? Then at 9 months is over. Now the time for delivery has come. Okay? Now the mother asks, now you have to come out. Child says yes. Okay? Then he shows yes. Some English this thing will be going on like that. Whatever the child speaks. It's not child, it's a fetus. Fetus is speaking. Then the doctor's coming. And we are very fond of doing this cesarean. We want to cut every woman. And after the marriage, we cannot cut anybody. So let us do this. Okay? So we want to do cesarean. Okay? So we'll go do cesarean. Actually, I used to tell my joke also in the labor ward. When you go to the labor ward, is the ward where you deliver the babies. You should all witness, come and see what is happening in the labor ward. Okay? Everybody will be shouting, ma. Nurse will be shouting. Doctor will be shouting, postgraduate will be shouting, MNA will be shouting. One person is very quiet mother. That the famous Tamil word, no? Mukku mukku mukku mukku mukku mukku, this is the word. The whole building will be shaking because of this shouting. No? But one fellow will not shout at all. That is your mother. Nee enna vaana kadha naa madu gammanu paduthu. She will not mukify. Finally the obstetrician says, indication for cesarean, mother not mukifying. Take it. That's all. Why so many cesareans are happening? This is one of the best reasons. I should not tell this secret, but no obstetricians are here. So I am telling this secret. Okay? So this is what happening, no? So we finally, so that film, what happens? The mom, baby could not come because of the small pelvis. The pelvis is so small, so baby cannot come. So doctor says, I am going to do cesarean. Only the mother, wait sir, I will get the consent. Where is your husband? No, no, I don't want my husband's consent. I have to get the consent from my fetus. Doctors will get surprised. Why? No, no. Then she will ask, shall we do cesarean? Can you come out after surgery? Baby says, no. That is the climax. Baby will say, no. The doctor's time is up, come, we will go for cesarean. Mother will not accept. No, sir. I will not accept for cesarean. Then the doctors keep on asking. In those French rules, mother should sign if they go under those days, undergo cesarean. She said she refused to sign. Then the doctors calls the prime minister. Sir, one lady is refusing to give consent. If I am not going to do cesarean, mother is going to die. Baby also will die, sir. Then the constitution you cannot change, you know. Then they are prime minister, everybody is, this is the climax. Prime minister, everybody comes and they ask the mother to sign. She say, my baby is not accepting to come out through cesarean. He wants to come out only by natural process. Finally, both mother and baby dies. The film is over. That film got award. So what is the importance here is, the take home message is, mother is talking to the baby, baby is talking to the mother. This is the best bonding. That was the film was showing. So even the climax is so ugly, but the film got award. So what I am saying this, like mother starts talking to the baby even in utero also, but he stops talking to the baby after ex utero. That is the problem. So mother should discuss with the baby after 1 year or 1.5 year. Idu saapadriya edhu venum. Husband will eat. We have no other way. So we have to eat, whether it is good or not. Sometimes when I scolds the mother, husband, sir, thitting, sir. He cannot do, no? So I am doing. What he cannot do, which I am doing also. So this is about behavior of the future mothers, you. What, how you are going to behave to the child. So first develop yourself. Have a nice, no malnutrition. Start talking to the baby in utero. Talk to the others. Spread the message so that feeding, the breastfeeding can be initiated with half an hour. Exclusive breastfeeding will be continued for 6 months. Complementary feeding should be started at 6 months along with breastfeeding. Continue for 2 years. Your baby will become doctors, engineers, professors, lecturers, because the brain is growing. So this is about what you are going to do.
0: We'll go in for a short break. You are listening to MOPCRS 107.8 FM, our community, our radio, our pride. Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக். யூ ஆர் லிசனிங் டு கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். நவ் வி ஹாவ் டாக்டர் எஸ் ஸ்ரீனிவாசன் டாக்கிங் அபௌட் பிரஸ்ட் ஃபீடிங்.
1: நவ் ஐ எம் கோயிங் டு டாக் அபௌட் வாட் யூ ஆர் கோயிங் டு டு. யுவர் ஏஜ் இஸ் அரவுண்ட் 19 to 21. ஆம் ஐ ரைட்? 18 ஆ? சம்படி இஸ் நோ நோ வை டு சே 19? சம்படி சேஸ் நோ 18. 18 ஆல்சோ இஸ் தேர் நோ? தட் மீன்ஸ் தட்ஸ் வெரி குட் நோ. The adolescent period is 10 years to 19 years. Who is 19 years? You are 19 years. Good. This age is very bad. Because I am not blaming you. There is a turbulence. Turbulence of all hormones are taking place inside. Friend sonna uthuk mata, appa sonna uthuk mata, amma sonna uthuk mata, டீச்சர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, தானாகவும் முடிவெடுக்க தெரியாது. தட்ஸ் வை ஐ செட் இட்ஸ் அ டர்புலன் பீரியட். வில் யூ அலோவ் யுவர் மதர் டு கோம் யுவர் ஹேர்? சி செட் நோ, இட் இஸ் மை ஹேர், மை ஹெட். வெதர் சம்திங் இஸ் இன்சைட் ஆர் நாட், ஐ வில் நாட் அலோவ் எனிபடி டு டச். ரைட்? யூ வாண்ட் டு லிவ் இண்டிபெண்டன்ட்லி, ரைட்? யூ வாண்ட் டு செலக்ட் யுவர் ஓன் ட்ரெஸ், யூ வாண்ட் டு ஈட் யுவர் ஓன் ஃபுட், யூ வாண்ட் டு கோ பை யுவர் ஓன் வெஹிக்கிள், யூ வாண்ட் டு பி. ஏம்மா இப்படி கூட கூட வந்து கழுத்த இருக்கிற, என்னை தனியாக விடு, ஐ நோ பெட்டர். தட் அபியன் நானும் என்னென்னா ஒரு பொண்ணு சொல்லுவேன், வாட் இஸ் அ ஃபேமஸ் டைலாக்? ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். நோ, வாட் இஸ் அ டைலாக் தட்? ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், த ஃபேமஸ் வேர்ட் இன் அபியம் நானும். நோ, ஐ வென்ட் டு த மூவி அலாங் வித் மை டாட்டர், சீயிங் மை டாட்டர். அவன் ஷீ இஸ் ரிலாக்ஸ்லி சும்மா இருப்பா, ஷீ வாஸ் சீயிங் த மூவி நைஸ்லி. ஓகே, இன்ஃபேக்ட் ஷீ டுக் மீ, யூ ஷுட் சீ திஸ் மூவி. You are always putting like this. You come and see this movie. She took... Nanana ponnu alaga koopudu, then I went. Finally, I had all things. Why she took me to the movie. So, this period is a turbulent period. Okay? So, you want to take decision, but I will tell you, you cannot take decision. There is a fight between taking decision and not able to take the decision. Okay? So, you take your own decision. And the parents' decision should be 25% should be accepted. Okay? 75% you are not accepting means you should explain to the parents what is this. They should understand. Then this is a mutual agreement between you. Then everything can happen nicely. Most of the families, unfortunately, this mutual exchange is not taking place. So, either this goes wrongly or that is the thing is going wrongly. That's why we see so many love failures, so many suicide attempts, so many children are not going to the colleges. These things are happening. That's why I said this adolescent period, 10 years to 19 years, is a turbulent period where progesterone, estrogen, all hormones are like this. You want to achieve something, but you cannot achieve. You want to do something, but you cannot do. Okay? You do. You will try, bold attempt you do, but sometimes you fail also. Once you fail, that failure you are not accepting, you go for suicide. So that's why I said this is a very sensitive period. Each parent should handle their girls and boys very delicately. You cannot order, the dress put on that. Don't tell like that. The dress is a little aluka irukuma, adha vana potukuriya, she will accept. Okay? அப்படியும் இல்லையா, இந்த ட்ரெஸ் போட்டவன பத்து பேர் பார்ப்பாங்கன்னு ஒரு போய் சொல்லுங்க, ஷி வில் அக்செப்ட். So that is the way you should counsel the period. So this transition zone, that's why I said it's a transition zone where neither ups nor downs, it goes like that. Okay? And I will tell you, it is the last, after 2 years, you are not going to grow. So eat now regularly. உடனே சொல்லிடாத, மணி 1 o'clock ஆச்சு, ஐ ஹவ் ஹீட் சொல்லிடாதீங்க. ஹீட் நவ் ரெகுலர்லி ஸோ தட் யூ கேன் க்ரோ. ஆஃப்டர் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு க்ரோ. தட்ஸ் வை இஸ் த லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் டு க்ரோ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். அரவுண்ட் 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் ஹியர். அவுட் ஆஃப் திஸ் 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ், ஐ பெட் 60 to 65 ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அனிமிக், அண்ட் 60 to 65 ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மால்நரிஷ்ட். திஸ் இஸ் வாட் இண்டியன் ஸ்டேட்டஸ், திஸ் இஸ் இண்டியன் ஸ்டேட்டஸ். So what do you need? How much you need? You need every day 2100 calories. When I say 2100 calories, one idli gives 50 calories. So I always used to tell one formula, easy to remember. One idli is equal to, one dosa is equal to, one chapati is equal to, 2 puri is equal to 1 white bread is equal to 2 bonda is equal to everything gives 2 grams and 50 to 70 calories. Easy to remember. So I used to tell my PG, kalamri ethana saapta, 3 idli, 20, 20, 20. So she should calculate, no? 2, 2, 2, 6 grams of protein I have taken, 150 calories I have taken. So this is the way I used to tell my PGs to remember. Whenever you are eating, calculate the calorie. How much calorie, how many proteins you must see you are eating, you just calculate. So this formula gives you a roughly all these South Indian famous different items gives 2 grams of protein and 50 to 70 calories. Okay? So 2100 calories you should take. How many of you are very regular in taking milk? My fellow will say, Amma vasaki na mutta saapada maten. Adumari. Why already? Green tea. I think you are not fit enough to take green tea. Okay? Those who want to reduce weight can take green tea. Okay? You know you have to improve your weight. There's no need for green tea, even though it contains antioxidants. Okay? Why this milk is very important? Milk gives large amount of proteins. Easy to drink, bulk is less. Within 2 minutes you can take, rush to the college. So don't miss the milk. It may be in the form of Bonvita, maybe in the form of Boost, maybe in the form of thick coffee. Whatever it is, the milk content should be higher so that it gives 200 ml, one tumbler milk gives 6 grams of protein, 120 kilocalories. So, you are being a 40 kg girl, you want to have 70 to 80 grams of protein per day. So, milk you take 2 times, you take 12 grams of protein easily without increasing the bulk. So, that should be the norm. So never miss milk, and you are going to have deficiency of calcium. Calcium once is deficient, your hand will go like that. You may have a muscle spasm. You cannot walk. You feel weak, fatigue. Everything will be there. So never miss the milk. Milk is the staple diet for all the babies, adult, children, everybody. Even now, my age is 52. At midnight, when I go for sleep, I take 1 tumbler of milk. I mean, I'm a pure vegetarian. I will come to that next, okay? So you have to calculate 2100 calories per day, okay? Let us see how we are not achieving the reason. I used to say it's nine facets of nutrition. 9 facets. What is this 9 facets? Number one is breakfast is the brain's food. No, there is one association called School Breakfast Association in abroad. School Breakfast Association, it's called SBA. Those breakfast association, after a child coming into the school, they start feeding. Because the amount of breakfast you are taking, usually nama saapadu eppadi irukkununa, breakfast ivlo, saapadu ivlo, dinner ivlo. Nama enna pandrom? Breakfast ivlo, saapadu ivlo, dinner ivlo. Now you know why you are putting tummy and weight. Everything is because of this one. Okay, so vice versa we are practicing now. So this breakfast, if you are not taking the breakfast, the first class and second class, whether you are taking or you are taking, they are not going to listen. So don't take classes. Okay, so they are not going to listen. Even they listen, there is one thing called awake and alert. Awake is listening to the teacher but thinking about some bagubali. Okay, alert is responding. Teacher, this is wrong teacher. This is alert. So there is a difference between alert and awakeness in any student, no? So what will happen? Since the brain is, there is no energy you are taking, the brain is not active. So you should avoid that. Point number 2. Snacks and confectionaries. Very important. You are very fond of taking samosa, chips, cutlets, okay? Not time consuming. You are so busy. You cannot spend time for eating. Yeah? You will be talking for so many times. You will be watching movies for so many times. You will be seeing the Facebook for so many times. We don't see face to face with mother and father, but we see Facebooks. No? So you do all those things. We are spending so much time for that. But eating, mama, time illa. I am rushing. We are not giving time to eating. So that is very important. Snacks and confectionaries, what happens? They give empty calories. I said empty calories. Not much calories. So calorie is not there. And more important, they will reduce your appetite also. All the snacks and confectionaries will reduce your appetite. So don't do that. Fast food, very important. I used to say fast food as anti-nutrients. What is anti-nutrients? Some fellow is against nutrition. So he's anti-nutrients. Why I am saying anti-nutrients? What is fast food? Everything is fast. You are going and standing is a fast. He fries fast, he gives fast, you takes fast, and the money is going fast. So everything is fast, fast, fast. That's why it's called fast food, no? So fast food is nothing but fraying, fraying, refraying, refraying, refraying with the same oil. The final is with the same oil. So what happens when you do this? அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த காலத்துலலாம் காலம்பு தோசை பண்ணி அஞ்சு தோசை பண்ணி ஒரு தோசை மிச்சம் இருந்தால் நாய்க்கு போட்டுருவாங்க. இந்த காலத்தில் அந்த தோசையை ஹாட் ஏர் ஓவன் உள்ளே வச்சு சாயங்காலம் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வாபா நீ தான் ஃபஸ்ட் யூ டேக் தென் வீல் டேக் ஓகே. ஸோ திஸ் ஃப்ரேயிங் அண்ட் ரீஃப்ரேயிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், ஆக்சிடேஸ் பெராக்சிடேஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தே ஆர் கெட்டிங் லிபரேட்டட். ஒன்ஸ் ஆக்சிடேஸ் அண்ட் பெராக்சிடேஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் கெட்டிங் லிபரேட்டட் தே ஆர் கோயிங் டு காஸ் செல் டேமேஜ். யூ ஆர் இன் எ சீரியஸ் ட்ரபுள். ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி அபவுட் திஸ் ஃபாஸ்ட் ஃபுட். ஸ்லோலி யுவர் செல்ஸ் ஆர் டிஸ்இன்டிகிரேட்டிங், செல்ஸ் ஆர் கெட்டிங் டீஜெனரேட்டட், செல்ஸ் ஆர் கெட்டிங் டெஸ்ட்ராய்ட். ஸோ very our life is very fast, madam says the life is very fast, yeah, so it kills. So fast food never encourage, because peroxidase, oxidase, free radicals will kill the cell. So don't do that. Soft drinks, hey, let us have Pepsi, let us have Miranda. Usually cinestars, no, they want to be very slim, they don't want to put any weight. Padathalam pathingala apple juice, apple juice, tomato juice, Miranda, they take only drinks. Okay, it's full of carbohydrates without any proteins, without any fat. You are not supposed to take only carbohydrate. You are supposed to take balanced diet. That means carbohydrate should be there, protein should be there, fat should be there. 50, 30, 20. That should be the ratio you should take. But unfortunately, the soft drinks. But what is the advantage of soft drinks? If you take one full Miranda. So, this drink, no, it is full of energy, a lot of carbohydrates. You will not put weight, but it is a problem, it will suppress your appetite, so you are not going to get, once you are ready for the food, you will not take the food properly. Likes and dislikes, very important. How many of you, you like all vegetables? Good, see the number, 1, 2, easily countable. Only 10 to 12. Only 10 to 12. I don't like pavaka, I don't like sundaka, ஐ டோன்ட் லைக் வெண்டக்காய், ஐ டோன்ட் லைக் கத்திரிக்காய். சில பேர் என்ன பண்ணுவான், எது பிடிக்கலையோ அதை காசியில் போய் விட்டு வந்துடுவான். காசிக்கு போய் யூ ஹவ் டு லீவ் சம்திங். த கல்ச்சர் ஆஃப் இந்து இஸ் டு கோ டு காசி. பிஃபோர் யூ டை யூ ஹவ் டு கோ டு காசி. காசிக்கு போனால் பிடிச்சவங்களை விட்டு வந்துடணும், ஒய்ஃபை விட்டு வர முடியாது, யூ கெனாட். ஸோ என்ன பண்ணுவான், கத்திரிக்காய் எது பிடிக்கலையோ, லைஃப்பில் கத்திரிக்காயே சாப்பிட மாட்டான், கத்திரிக்காய் விட்டு வந்துடும். உனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நீ விட்டுட்டு வரணும். அதுதான் காசியோட கான்செப்ட். நாட் ஐ எம் நாட் சேயிங் காசி மூவி, காசி வாரணாசி ஐ எம் டாக்கிங். ஓகே, ஸோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆர் தேர். ஐ வில் நாட் டேக் திஸ். ஐ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? ஐ டோல்ட் யூ நோ, அட் 6 to 7 to 8 months யூ ஷுட் புட் எவ்ரி திங் இன் த சைல்ட்ஸ் மவுத். ஹாய், திஸ் இஸ் கத்திரிக்கா, திஸ் இஸ் வெண்டக்கா, திஸ் இஸ் தோசை, திஸ் இஸ் உப்மா, திஸ் இஸ், தென் த சைல்ட் ரிமெம்பர்ஸ் அண்ட் டேக்ஸ் எவ்ரி திங். இஃப் யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங், child will have it, likes and dislikes. That means you are going to divide off some deficiencies. Some minerals will not be there. You have iron deficiency, B12 deficiency, you can have megaloblastic anemia. Variable food consumption, very important. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காலேஜுக்கு வர தின்னவே மாட்டேன். சனி ஞாயிறு ஒரு கட்டு கட்டுறது. சாட்டர்டே சண்டே யூ டேக் மோர். I used to see some of my Muslim friends also, when they do fasting for Ramzan, they don't take anything from morning to 7, 8 o'clock, full. So this is called variable food consumption. The food consumption should be very regular, constant. It should be regular and innikku rendu dosa, naalikku rendu idli, naalikku rendu chapati, naalikku rendu puri. That should be the way of taking. எனக்கு தோசை பிடிக்காது, ஒரு இட்லி, சப்பாத்தி பிடிக்கும், நாளைக்கு 8 சப்பாத்தி. நோ, டோன்ட் டூ தட். த வேரியபிள் ஃபுட் கன்சம்ஷன் வில் ஹேவ் லோ இன்டேக் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். எஸ், வாட் ஆர் ஆல் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூ நோ? ஜிங்க், செலீனியம், வைட்டமின் ஏ, சி, இ, அயன், everything is micronutrients. So you are not consuming enough micronutrients. That means if you are not taking vegetables and fruits, you are not taking micronutrients. That is the message. Unconventional meals. What is this unconventional meals? Nammude culture enna? Parppu, sambar, rasam, more. I don't want to tell the name. One of the professor 2 weeks back, I conducted examination. I will not take non-vegetarian, but do one thing, get me dosa. For dosa, you get chicken fry. I don't understand the combination of dosa and chicken fry. No, I don't know. I am a very pure, and still I am a newborn regarding this nutrition eating. Okay? I don't know what is egg, what is fish, what is meat. I don't know anything. எனக்கு தெரிஞ்ச வர ஜோக்கா தோசைக்கு சட்னி இல்லாட்டி மிளகா பொடி, தட்ஸ் வாட் ஐ நோ. இட்லிக்கு சட்னி இல்லாட்டி மிளகா பொடி, தட்ஸ் வாட் ஐ நோ. மோர் சாதம்னா மோர் மிளகா, ஐ நோ. ஆறு ஒரு மாங்காய் ஊறுகா, ஐ நோ. ரசத்துக்கு அப்பளம் இல்லாட்டி சிப்ஸ், ஐ நோ. சாம்பாருக்கு வந்து காய்கறி, தட்ஸ் இஸ் த ஒன் ஐ நோ. தட் இஸ் மை ஃபார்முலா ஆஃப் லிவிங், ஃபார்முலா ஆஃப் லிவிங். திஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். தலைகீழே சாப்பிட்றது, அப்புறம் எடுத்த உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்படி தான் ஏமாத்துறான். ஈ சார்ஜ் 500 rupees பஃபே. எடுத்தோடனே ஒரு ஸ்வீட்டு வச்சுருவான். நம்மளால் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்வீட்டை நிறைய சாப்பிடுவான் ஃபுல். தென் யூ கேனாட் டேக் எனி அதர் திங். ஸோ த அமௌண்ட் பேயிங் நோ 500 rupees இஸ் பிகமிங் எ வேஸ்ட். ஸோ திஸ் வேரியபிள் அன்கன்வென்ஷனல் மீல் ஷுட் பி அவாய்டட். இட் ஷுட் பி வெரி ரெகுலர் அண்ட் மெத்தாடிக்கல். அடலசன் டயட்டஸ். ஐ வில் ஆல் யூ ஆல் ஆஃப் யூஎஸ் நவு ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் டூ டிசீஸ் Each one of you, whether you see whether you are fit in that criteria. Okay, I am not terrorizing. Two diseases I am going to tell. One is the anorexia nervosa. What is this anorexia nervosa? Not eating properly. She feels I am overweight, I have to reduce. But friend says, no, you are good only. No, I have to reduce my weight. The first fear comes. Then you restrict your food. Even though the appetite is there, but you restrict your food. You don't take. You restrict your food. Okay? Some people, they don't want, no? Sometimes they go, they put their hands inside, vomit also. They don't want weight to be increased. That is called binge eating and vomiting. That is bulimia. So, who are all fit in this anorexia nervosa? Okay? Now, point number one. The person who is checking every day's weight. My gunda itana. What is the beauty bone of you? Beauty bone? Clavicle. So every day she goes and stands in front of the mirror. Whether my clavicle is visible, I am slim. The clavicle is not visible, I am not slim. So you want to maintain the clavicle. No, you go and check it in the night, not today, not now. Everybody, okay? So clavicle. Is a beauty bone. Clavicle is called beauty bone. So everybody wants the clavicle to be very prominent. So that the clavicle, then the muscle goes like this. If it is full, you are obese. If it is like this, you are slim like old Aishwarya Rai, not new Aishwarya Rai. I say old Aishwarya Rai. And a day before yesterday, I saw Aishwarya Rai coming like this. So it's old Aishwarya Rai, okay?
0: We'll go in for a short break. You're listening to MOPCRS 107.8 FM, our community, our radio, our pride.
2: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
3: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.

0: சொல்லியிருக்காரு. டோன்ட் டூ தட். சம்படி கம்ஸ் டு யூ, யூ ஆல்வேஸ் டாக் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு த அதர் விமன் ஸோ தட் இந்தியா கண்ட்ரி பெனிஃபிட்ஸ். ஓகே, தேங்க் யூ.
1: Thank you, sir, for enriching our knowledge on the importance of healthy lifestyle.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு the people. It's MOP 107.8. It's enriching.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய், கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: காலிமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா?
0: என் நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்போ நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிசரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Listening to MOP Community Radio 107.8 FM.
3: A 50-year-old artist met with an accident when she was 16 years old. Doctors missed a small wound in her ankle and plastered it, which later got infected, and there was no alternative left but to amputate her leg. She overcame her disability by getting a prosthetic Jaipur foot and become one of the most popular and acclaimed classical dancers of the country. She is none other than Mrs. Sudha Chandran.
4: Disability is the state of mind. Welcome to the world of disability, where these people set their mark, where we get inspired and take them as our role model.
5: You are listening to MOPCRS 107.8, our community, our radio, our pride. And this is me, RJ Preeta Selvadurai.
3: And this is your RJ Aruna.
4: And me, RJ Preeta Davin.
5: So today our topic is about the world of disability.
3: Preeta Selvadurai, what would have happened if Mrs. Sudha Chandran met with an accident at the age of 16 and thought she cannot do anything further in her life?
5: We would have missed one of the most beautiful and graceful

0: You are listening to MOP Community Radio 107.8 FM.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a footboard? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.

0: って。
1: சென்னை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் எல்லாரும் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து காலேஜ் புதுசா போயிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்லயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் ஏஜ்னு பார்த்தோம்னா டீனேஜ் தாங்க. எவ்வளவு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் வந்துட்டு காலேஜ் லைஃப் பத்தி இப்படி இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி சும்மா காலேஜ் பங்க் பண்ணலாம், ஜாலியா படத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காலேஜ் லைஃப் பத்தி, எப்படி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் யாராலுமே லைஃப்ல மிஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ஸ்கூல்லலாம் வந்துட்டு நடத்துவாங்க, இங்க காலேஜ்ல ஆனா லெக்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு காலேஜ்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பசங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க
2: திவ்யா.
1: திவ்யா,
2: ஹாய், என் பேர் திவ்யா. நான் இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் 12th எக்ஸாம் முடித்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் 2 மாதம் லீவ் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியே 1 வாரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கோவிட்ல படித்து என்ஜாய் பண்ணியிருப்போம். காலேஜில் அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு தான் நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் நான் சேர்ந்ததோ கேர்ள்ஸ் காலேஜ்.
1: நீயுமாமா?
2: ஆமாம்.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
2: காலேஜ் போகிறேன்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஊரில் இருக்கவங்களாம் இனிமேல் நீ மாறிடுவேன் இந்த காலேஜ் சேர்ந்துட்டேல அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பல பேர் ஸ்கூலில் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வர முடியாது. ஆனால் காலேஜ் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்டன்ட் டேலண்ட் எல்லாம் காமிக்கலாம். ஆனால் காலேஜ் வந்தப்பறம் தான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு. லன்ச் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், காலேஜ் லைஃப்பில் ஊர் சுற்றிட்டு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ்னா கேட்கவே வேணால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ப்ரொஃபஸர்ஸை கலாய்க்கிறது, கிளாஸ் கட் அடிக்கிறது.
1: கலாய்க்கிறதுலாம்
2: இல்லை இல்லை, கேட்க சொல்கிறத கேளுங்க. இப்படிலாம் இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காலேஜில் வந்து படிப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ காலேஜ் லைஃப்பை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட வேணாம் யாரும். ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிப்பு அது மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் காலேஜில் அப்படி இல்லை. ஸோ இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், டான்ஸு, பாட்டு அப்படி இப்படின்னு என்ன வேணால்
1: பண்ணலாம். நல்லா பாடுவீங்க போல இருக்கு. பாடுவீங்களா ஆடுவீங்களா?
2: நான் கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு நம்பிக்கை.
1: கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்களேன்.

0: நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா கல்ச்சுரல்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்.
1: சரி சரி, போதும் போதும்,
0: உண்மையதாம்மா சொல்றேன், நிஜமா நல்லா பண்ணீங்கம்மா.
1: ஓகே, அப்புறம்
0: சொல்லுங்க அடுத்து வேற என்ன காலேஜ் பத்தி. இப்ப காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ நீங்க வந்து 12th படிக்கும் போது நினைச்ச காலேஜ் லைஃபுக்கும் இப்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ற அந்த என்ஜாய் பண்றீங்களா, இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி?
1: இனிது இனிது படத்துல வர மாதிரிலாம் காலேஜ் இருக்கும் நம்பி வந்தேன், ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் ஜாலியா தாங்க இருக்கு. இது ஒரு வேற விதத்துல ஜாலி. ஸோ காலேஜ் தான் படிப்பு. இப்போ கொஞ்சம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ ஃபுல்லாக தெரியல காலேஜை பற்றி. முதல் ரெண்டு நாள் ஜாலியாக போச்சு இன்ட்ரோ அப்படி இப்படின்னு, இப்பயும் நல்லா தான் போகுது. ஸோ இனிது இனிது படம் மாதிரி இல்லைனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த 3 இயர்ஸையும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: தேங்க்ஸ் உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க சங்கீதா. சொல்லுங்கள் சங்கீதா, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி?
2: ஹாய், ஐ ஆம் சங்கீதா. நான் லூர்த் ஸ்கூல், பெரம்பூர்ல இருக்க லூர்த் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்ஓபி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு பாய் சொல்லியாச்சு, காலேஜ் லைஃப்க்கு ஹாய் சொல்லி 1 week ஆயாச்சு. லாஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப ஸ்கூல்ல எல்லாரும் பப்ளிக் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எங்களை படி படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 12th முடிச்சோம். மார்க் பத்தி கவலைப்படாம நல்லா என்ஜாய் பண்ற காலேஜா தேட ஆரம்பிச்சோம்.
0: இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்குங்க.
2: அது வேலை கிடைக்காதப்பதாங்க ஃபீல் பண்ண முடியும். வேலை கிடைக்காத
0: படிக்கும் போதே தாங்க சொல்றேன். நானும்
2: படிக்கிறப்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க இருக்காங்க. நீங்க போய் இன்ஜினியரிங்ல வேணா ஜாயின் பண்ணி பாருங்க.
0: நான் எங்க ஜாயின் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க என்கிட்ட.
2: என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஜாலியா இருக்காங்க,
0: அவங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க.
2: ஒரு வழியா 12th முடிச்சோம். மார்க் பத்தி கவலை அப்படியே இனிது இனிது. ஏப்ரல் மாதத்து படத்துல எல்லாம் பார்த்து அதுல வர மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும், வெளியே போகணும் தான் நினைச்சோம். பட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எனக்கு கோயில சேர்த்தே விடல. சரி, கேர்ள்ஸ் காலேஜ்ல என்ஜாய் பண்ணலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 days நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நம்ம 3 இயர்ஸும் இந்த மாதிரிதான் ஜாலியா லைஃப் போக போகுது அப்படி இப்படின்னு ஒரு கனவோட உட்காந்துட்டு இருந்தோம். தேர்ட் டே வந்தோம். தேர்ட் டே மேம்லாம் வர ஆரம்பிச்சு போர்ஷன்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், ஐயோ லைஃப்ல இன்னும் இவ்வளவு இருக்கா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு ஜாலியா தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறப்ப, லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஸோ இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு லைட்டா தோணுது. பட் படிக்க
0: லைட்டா தான் தோணுதா?
2: இப்ப தானே ஒரு வாரம் ஆயிருக்கு.
0: சரி சரி,
2: பயப்படக்கூடாதுல்ல?
0: பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது.
2: ஸோ 3 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன். பாப்போம் எப்படி காலேஜ் போகுதுன்னு, இனிமே தான் தெரியும்.
0: தேங்க்ஸ் சங்கீதா, நீங்கள் உங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ நம்மளோட ஷோவில் ஒரு சின்ன பிரேக். பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்க வராங்க மாலதி.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மாலதி. நான் அங்கநல்லூர் பிரின்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அங்க கோயில்ல படிச்சு காலேஜ் கோயில்ல ஃபுல்லா அங்க ஃபுல்லா கோயட் தான். ஸோ அங்க படிக்கும் போதே காலேஜ் கோயட்னு நினைச்சு ஒரு கனவெல்லாம் கண்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது படத்தை பார்த்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்போடா காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு தோணிச்சு. ஆனால் ஜான்வரி ஃபுல்லாக டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்ன்னு ஃபுல்லாக லைஃபே வெறுத்துட்டேன். என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது தான் ஒரு நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. அந்த லைஃப் அப்போ நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும் கோயட் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் எல்லாரும் சொன்ன மாதிரி கோயடை விட கேர்ள்ஸ் காலேஜ் தான் செம்மையாக இருக்குது, கேர்ள்ஸோட தான் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தேடினேன். அண்ட் ஸ்கூலில் காலேஜ் பற்றி பயந்த ஒரே நியூஸ் ராகிங் தான். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே என்டர் பண்ணதும் பைசைக்கிள்லேருந்து டூ வீலர் சோலோவாக ரைட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு ஒரு பாட்டு அப்படின்னா என் சோக கதையை கேளு தாய் குலமே அந்த பாட்டு தான். பட் இதே காலேஜ்குள்ளே வந்தால் டங்கா மாதிரி ஊதாரின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்கூலில் இருந்த வரைக்கும் மார்னிங் டியூஷன் ஈவினிங் டியூஷன், ஆனால் காலேஜில் அப்படி இல்லாதது தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. காலேஜ் வந்தது ஒரு வீக் ஆயிடுச்சு, அதுலேயே ரொம்ப நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
1: ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு.
2: கிடைச்சிட்டாங்க. யூனிஃபார்ம் இல்ல அப்படிங்கறதுதாங்க நெக்ஸ்ட் சந்தோஷம். காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமா ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கெத்தா பாக்குறது தாங்க. அப்புறம் காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வச்சாங்க, செம்மையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களா?
2: ஆ, நல்லா ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தென் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக் முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் வீக் நல்லா போச்சு, டெஸ்ட் இன்னும் சம்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இனிமே எப்படி காலேஜ் லைஃப் இருக்க போறதுங்கிறது இனிமே தான் தெரியும்.
1: தேங்க்யூ மாலதி. அண்ட் அடுத்து நம்ம கூட பேச போறாங்க சரண்யா.
3: ஹாய், ஹலோ காய்ஸ், நான் தான் சரண்யா பேசுறேன். உங்க எண்ணத்துல எல்லார எண்ணத்துல என்னோட எண்ணத்துல எல்லாருமே காலேஜ்னா அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
1: அந்த அப்படி இப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: இப்போ 12th முடிச்சா போதும், எக்ஸாம் டென்ஷனு, டியூஷன் டென்ஷனு, தூங்க நேரம் இல்லை, நைட்டு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
1: 12th லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
3: இல்லை, எல்லாமே உண்மைதான். எதுவும் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரிலேஷன் கூட பேசக்கூடாது.
1: குரூப் ஸ்டடிஸ் அப்படி இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பீங்க.
3: பண்ணலாம் தான் ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கு மேலே
1: ஓகேங்க, நான் எதுவும் சொல்ல சொல்லுங்க.
3: அப்படி இப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒரு வழியா 12th படிச்சு முடிச்சு எக்ஸாம் மார்க் வரட்டும் அப்படின்னு கடைசி எக்ஸாம் அப்போ ஜாலியா விட்டா போதும்னு வெளியே சுத்த கிளம்பிடுவோம். அப்புறமா ஒரு 2 மாசம் அப்படியே எல்லாரும் கூட டெய்லி வீட்டுல இருக்கிறதோட வெளியே இருக்க நேரம் தான் அதிகமா அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி 12th ரிசல்ட் வர அப்போ வந்து ஒரே டென்ஷன் நைட் அப்படியே தூங்கிடுறது. முன்னாடி நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுல பேக் அடிச்சுட்டு உட்காந்துடுறது.
1: என்ன பேக் அடிச்சுட்டு?
3: எல்லா வீட்டு வேலை செஞ்சு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, நான் செய்யறேன்
1: காக்கா பிடிக்கிற வேலைங்களா?
3: அதேதான் எக்ஸாக்டா. அப்படி முடிச்சு ஒரு வழியா ரிசல்ட் வந்து அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட்டா பார்த்து அழுகுற மாதிரி சீன் போட்டு என்னென்னவோ
1: பண்ணா நம்மளுக்கு கை வந்து கலையாச்சுங்க.
3: அதுவும் அப்போ வந்து நம்ம நிறையவே காமிக்கணும். சோ வந்து நல்லா அழுது என்னமோ சமாதானப்படுத்தி ரிசல்ட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் சேர்றாங்க, அவங்க இந்த காலேஜ் சேர்றாங்க, அப்படி இப்படி நெட்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சு ஒரு காலேஜ் பிடிச்சி சேர்ந்துட்டோம். அது வந்து கோயடா இல்லைனா ஒரு கஷ்டம், கேர்ள்ஸா இருந்தா இன்னும் ஒரு கஷ்டம்.
1: எல்லாருக்குமே பொதுவா அந்த கோயடா இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எல்லாரும்.
3: ஏன்னா 12th வரைக்கும் எல்லாம் கோயட் பச்சு அப்படி இப்படின்னு வந்ததுனால இப்ப எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ், எனக்கு கோயட் கிடைக்கல, அது ஒரு கஷ்டம் தான்.
1: ஆனா பண்ணாதீங்க, அடுத்தது பாத்துக்கோங்க.
3: எம்எஸ்சி இருக்கு, பாத்துக்கலாம். அப்புறமா காலேஜ் கிடைச்ச அடுத்த விஷயம் ட்ரெஸ். ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல், எங்க ட்ரெஸ் வாங்குறது, எங்க ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு மேட்சிங்க இயரிங்ஸ், வாட்ச், ஸ்லிப்பர்ஸ்.
1: ரொம்ப கஷ்டமான டாஸ்க்ல லைஃப்ல அது.
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவ அது போட்டுட்டா அவ இது போட்டுட்டான்னு பார்த்து நம்ம ஐயோ நம்ம அது வாங்கணும், ஐயோ நம்ம இது வாங்கணும், மொபைல் போன், அதுக்கேத்த கவரு, அதுக்கேத்த எல்லாமே, பேக்ல இருந்து எல்லாமே நம்ம அப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாதி காசை பறிச்சு டெய்லி பாக்கெட் மணின்னு சொல்லி அப்பாவோட மீதி காசையும் புதைச்சிருவோம். செம்ம ஜாலியா இருக்கும்.
1: அவங்க காசை புதைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: கண்டிப்பா, நம்ம புதைக்காம வேற யார் பண்ணுவா?
1: அது சரிதான்.
3: இதுவே நம்மளுக்கு ஒரு அக்கா அண்ணா யாராவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க எங்களுக்கு, நீங்க இப்போ ஏன் இந்த வயசுல இதை வாங்கி தரல, எனக்கு ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு வழியா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே உள்ள
1: ஸ்கூட்டி வாங்கிட்டீங்களா?
3: இல்ல, எனக்கு இன்னும் ஐடின் ஆகல, அதனால நான் இன்னும் எதுவும் கேட்கல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோன்னா எல்லா ஒரு பயத்தோட தான் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனாதான் என்னமோ நம்ம தான் அங்கே வந்து என்னமோ வாழ்ந்த மாதிரி என்னமோ அப்படி இப்படின்னு ஓகேவா அப்படி இப்படின்னு ஒரு கெத்தோட போவோம். ஆனா இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அங்க அப்படியே அமைதி பாம்பு மாதிரி அப்படியே பொறுமையா போய் அப்படியே சைலண்டா.
1: படை கேள்விப்பட்டிருக்கு, அது என்னங்க அமைதி பாம்பு?
3: சிங்கிளா தனியா அப்படியே மெல்லமா யாருக்குமே தெரியாம போய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இல்ல, அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காரு.
1: நம்மள லாஸ்ட் பெஞ்ச் ராக்கர்ஸ்ல,
3: அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பசங்கள ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம் நம்மளா. ஸோ அங்கே பார்த்து பிடிச்சி நம்மள கேங்கா தேடி, அதுவும் படிக்கிற பசங்களாம் சேர்த்துக்கூடாது, சும்மா வெளியே சுத்துற பாட்டிங்க,
1: பாயிண்ட் பாயிண்டா அடிக்கிறீங்கம்மா.
3: இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது நான் சாப்பிட்றதுக்கு பாட்டிங்க, அப்படி இப்படின்னு பார்த்துதான் சேர்க்கணும் நம்ம, ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே
1: நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கணும்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வழியா செகண்ட் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி என்னமோ என்னென்னமோ தீம்லாம் சொன்னாங்க. வந்து எல்லாரும் பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு வழியா என்னமோ டான்ஸ் ஆனாங்க. நான் வந்து உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு
1: கலாய்க்கிற வேலை இருக்கு, அது மட்டும் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். ஆனா அந்த விஷயத்துல நம்ம போய் செய்ய சொன்னா மட்டும் நம்மளுக்கு வரும் பாருங்க,
3: அது வராதுனால நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ஓரமா நின்னு கலாய்க்க
1: வருது, அந்த வேலையை செய்ய வரலையா?
3: வராது, வாழ்க்கை ஃபுல்லா
1: வராதுன்னா கலாய்க்க கூடாது.
3: கலாய்ப்போம், நாங்க
1: கலாய்க்க கூடாது.
3: சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி வளர்ந்துட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னமோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே போச்சு. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து அது இதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃபோட பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் காலேஜை வந்து ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சைடு லைஃப் இருக்கு. காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டோம், நிறைய ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப்ல படிக்க பாருங்க, என்ஜாயும் பண்ணுங்க, எல்லாமே ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ்,
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்ல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி, அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இவ்வளவு நேரம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ த கேர்ள்ஸ்க்குலாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க காலேஜ் லைஃபை படத்தை பாட்டு ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்படி இருக்கும், கட் அடிக்கணும், பங்க் பண்றோம் அப்படின்னா. ஆனா இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம கூட பேச வராங்க ஸ்ரீவித்யா.
2: எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வரேன்.
1: இதுக்கு முன்னாடி கூட யாரோ நியூ பிரின்ஸ்ல இருந்து வந்தாங்க.
2: அது பிரின்ஸுங்க.
1: ஓ, நீங்க
2: நியூ பிரின்ஸுங்க.
1: ஓ, சரிங்க சரிங்க சரிங்க.
2: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலேஜ்னா செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது படத்தை பார்த்து மட்டும்தான். ஆனா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தப்போ நாங்க எல்லாருமே யோசிச்ச விஷயம் இது ஸ்கூல் கிடையாது அப்படின்னு. ஸோ காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம். முதல் ஜாலியா என்னன்னா யூனிஃபார்ம் இல்லை அப்படின்றதான். ஸோ குட் பை டு யூனிஃபார்ம் அப்படின்றதே எங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். செகண்ட் என்ன, எல்லாரும் கலர் ட்ரெஸ்ஸுங்க, செம்மையா கலர்ஃபுல்லா அப்படியே பட்டாம்பூச்சி.
1: எல்லாருமே அப்படியே சும்மா கலர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படியே கலகலன்னு.
2: பட்டாம்பூச்சிங்கிறாங்களா, அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா
1: பட்டாம்பூச்சிங்கள் தான் நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க,
2: உங்களையும் சேர்த்துக்கோங்க.
1: சேர்த்துக்கலாங்க, காசா பணமா?
2: ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கலர்ஃபுல்லா இருக்கிறது. இன்னும் அதை விட என்ன பெரிய கொடுமைனா, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, மேக்ஸ் போடுறனோ இல்லையோ, அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னா. எங்க வீட்டில் கூட சொல்லலாம், ஏமா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஹோம்ஒர்க்லாம் பாத்துறாத, என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு மேட்சிங் என்ன கம்மல் போடுறது மட்டும் நல்லா பாருந்தாங்க சொல்லுவாங்க. செகண்ட் என்ன, ஸ்கூல்ல தான் எப்பா பாரு ஹோம்ஒர்க், டெஸ்ட்டு, கிளாஸ் ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, ரெக்கார்டுனா இங்கேயோ அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு சொன்ன ஒரே ரியாக்ஷன், என்ன கொடுமை சார் இது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாலியாக இருக்கு, கேங்கோட சேர்ந்துட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய லூட்டி, கொஞ்சம் சண்டை, எல்லாமே காலேஜ் லைஃபோட ஸ்பெஷல் தான். இது என்றைக்குமே எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாலும், எல்லாருமே ஸ்கூல் மாதிரியே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சுற்றுறது, அது ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் மெமரிஸ் நிறையவே கொடுக்குது. ஆனா ஸ்கூல் மாதிரி இல்ல.
1: ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ?
2: கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் கண்டிப்பா வராது. பட் காலேஜ் லைஃபும் மிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன, காலேஜ் போறியா, என்ன காலேஜ்மா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கெத்தா பாக்குறாங்க. அது இன்னும் செம்ம டபுள் ஜாலிங்க. அதோட காலேஜ் போறியாமா, பத்திரமா இருமா, அப்படி இப்படி இருக்கவங்க, அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்க, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, எப்படி டென்த்லயும் டுவெல்த்லயும் சின்சியரா படிச்ச மாதிரியே நீயும் படிக்கணும்னா, இதெல்லாம் கேட்டு இதுதான் சொல்ல போறீங்களா? வை பிளட் சேம் பிளட் அதே தான். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் ஓகே ஓகேங்க, சரிங்க சரிங்க,
1: வாங்கி அந்த கதில் விடுறது ரைட்டா.
2: நாங்க எல்லாத்தையுமே அப்படிதான் விடுறது. அதே மாதிரி இன்னும் என்ன கரெக்டா தெளிவா சொல்லணும்னா, தல ஸ்டைல சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா. ஸோ இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 week ஆச்சு. இந்த 1 weekல ஃப்ரெஷர்ஸ் டே செம்மையா இருந்தது, ஜாலியா டான்ஸ் ஆடணும், எல்லாருக்குமே பிடிச்சது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன மனசு சொல்லிச்சுன்னா, ஸோ ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. ஸோ என்னதான் ஜாலியா படிச்சா, ஜாலியா என்ஜாய் பண்ணாலும் படிக்கவும் செய்யணும், பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேரும் வாங்கி தரணும். இதுதான் என்னோட ஒரே விஷ்.
1: ரொம்ப நல்ல கருத்தோட முடிச்சிங்க.
2: மெசேஜ் முக்கியம் இல்ல,
1: ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு.
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ ஸ்ரீவித்யா. அடுத்து நம்ம கூட வந்து அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிவேதா.
3: ஹலோ லிஸ்னர்ஸ், நான் நிவேதா. நான் ராயப்பேட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்.
1: நீங்கள் 11th படிக்கும் போது கூட இங்கே வந்துருக்கீங்க போல இருக்கு.
3: அதே அதே, அதாவது 11th வந்து பூஞ்சோலை ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறீங்க. அந்த பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்காக எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. பாட்டு பாடுங்க, பாட்டு இருங்க இருங்க, அதுக்குள்ள பாட்டு சொல்கிறாதீங்க. பாட்டு பாடினேன்.
1: அப்படி நீங்கள் பாட்டு பாடாமல் போக முடியாது இங்கேருந்து.
3: அந்த கொடுமையை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் கேட்குறவங்க காது இந்த ரத்தம்
1: பரவாயில்லைங்க, பாடுங்க.
3: சரி ஓகே, இப்போ வேணாம். ஸ்கூலிங்ல காலேஜ் பத்தி பல கனவுகள் இருந்தது. அது ஒரு நீலா காலம் அந்த மாதிரி பாட்டு எல்லாம் மனசுல வருதுங்க. இப்போலாம் ஸ்கூல்ல நாங்க ஏதாவது டீச்சர்ஸ கோவப்பட வச்சிட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க காலேஜ் போனாதான் பட்டு திருந்துவீங்க.
1: இது வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆயிடுச்சு, எல்லாரும் இதே
3: சொல்லிட்டு
1: நினைக்கிறேன்.
3: என்ன பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நம்ம கஷ்டம்
1: வாஸ்தவம் தான்.
3: நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், இது டீச்சர் சொல்கிறது, நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, நீங்கள் காலேஜ் போனால் கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கே இல்லாமல் இருந்தால் அங்கே சர்வை பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் லெக்சர் பண்ணிட்டு புக்ஸு எங்ககிட்ட இருக்காது, புக்ஸ்லாம் நீங்கள் லைப்ரரியில் தான் போய் வந்து சர்ச் பண்ணும், ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நாங்களாம் அப்போது மூட்டை மூட்டையாக புக்ஸ் தூக்கிட்டு போவோம். லஞ்சு பேக்குன்னே தனியாக ஒரு லஞ்சு, அதுக்கு ஒரு பேகு, அது ஒரு சைடில், நாங்கள் முதுகில் ஒரு மூட்டை, இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ அரிசி கடைக்காரன் கூலி மூட்டை தூக்குற மாதிரி நடப்போங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சைடாக அப்படியே ஸ்டைலில் ஒரு ஹேண்ட்பேகு, ஒரு கூலர்ஸு, சென்ட்லாம் போட்டு சும்மா கம கமன்னு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கல எவ்வளோ தூரம் போகுதுன்னு.
1: இப்போ எப்படி வரீங்க காலேஜுக்கு? அப்படி தான் வரீங்களா?
3: லைட்டாக, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும், நம்மளே நம்ம பெருமையை. நோ பப்ளிசிட்டி, நோ.
0: எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது.
3: அப்புறம் சும்மாவே படத்தில் காட்டுவாங்க காலேஜ் லைஃப் பற்றி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை கலாய்க்கிறது, அப்புறம் கிளாஸ்லாம் நடக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஜெனிலியாவில் எல்லா கிளாஸையும் கட் டெஸ்ட்டு, பானி பூரி, ஐஸ்கிரீம்னு போயிடுவாங்க. அப்புறம் கட் வச்ச கிளாஸில் ஒன்றை சேர்த்துச்சு மேம் நடத்தும் போது ஒன்றுமே புரியாமல் தலைகால் புரியாமல் உட்காந்துட்டு
2: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்.
3: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ், அதே தான் நமக்கும் லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பங்க் பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சா காலே ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் கூட இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, கிவ் இட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கைட்லைன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் யூனிஃபார்மு, அப்படி இப்படி எப்போ பாரு ஒரே எங்கே பார்த்தாலும் அதே கலராக தான் தெரியும், ஒரு கலர் ஃபுல்லாகவே இருக்காது. அதே மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் யூனிஃபார்மே கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட வண்ணாரப்பேட்டைக்கு போய் பர்ச்சேஸாக பண்ணி கலர் கலர் ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வந்து கலக்க போகிறேன்.
0: கத்திரிப்பு கலர், உதா கலர், அந்த மாதிரி
3: அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலர்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம,
0: பாருங்களா.
3: ஓகே, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. தென் காலேஜ்னாலே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஸ்கூல்னா, ஃபிங்கர் ஆன் இயர் லிப், ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், ரைட் இயர் இம்போசிஷன், அந்த மாதிரி
0: நீல் டவுன் முக்கியமானது.
3: நீல் டவுன், நீல் டவுன் அதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க. இனிமே அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நம்புறேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன்னு நம்புறேன். இனிமே நாங்களாம் யூத்து, நானும் யூத்து தான் வெளியே சொல்லிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நம்புறேன். இனிமே எல்லாம் அப்படிதாங்க. ஸோ என்ன நான் பேசுறது கரெக்ட் தானே?
0: ரொம்ப சரியா பேசுனீங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பாடுறேன்னு சொன்னீங்களே, பாடுங்களேன் பாப்போம்.
3: பாடிதான் ஆகணுமா?
0: கண்டிப்பா.
3: சரி, ஓகே.
0: பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்கு வந்து பாடிட்டு இந்த ப்ரோக்ராம் பாடலன்னா எப்படி?
3: பூஞ்சோலைங்கிறது குரூப் சாங், இது சோலோ சாங்ல.
0: இது உங்க டேலண்ட வெளிப்படுத்துங்க.
3: டேலண்டா? சரி, எங்க ஆர்ஜி காயத்ரிக்காக. காயத்ரி மேம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேம்ல காயத்ரி நீங்க ஏதாவது சொல்லுங்க.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க.
3: இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, அதை பாடுங்க.
0: எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படத்துல இருந்து காதல் கண் கட்டுதே சாங் ரொம்ப பிடிக்கும், பாடுங்க.
3: காதல் கண் கட்டுதே பாட சொல்றீங்க, இல்ல காது கட்டிக்கோங்க, பாட போறேன்.
0: பாடுங்க, அது கேக்குறவங்களை பொறுத்து.
3: This song is dedicated to our RJ Gayatri.

0: ரொம்ப அருமையா பண்ணமா, ரொம்ப அருமையா பண்ண. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கிழி கிழி கிழி கிழிச்சிட்டீங்க, செம்ம.
1: போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா.
0: ஐயோ நிஜமா உண்மையதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க வேணாலும் கேட்க.
1: சரி, என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்க, இப்போ நான் 1 வீக் ஆச்சு, அத பத்தி எதுமே கேட்கவே இல்லையே.
0: நீங்க சொல்லணும், நீங்க உங்க பாடினதுக்கு அப்புறம் அடுத்து அதுதான்.
1: சரி, அத பத்தி சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: சிம்பிளி சூப்பர்ப் தான் சொல்லணும், ஏன்னா நான் நினைச்சது ராகிங்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ்னாலே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, ராகிங், தரையில நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க கோஎட் காலேஜ்னா ரொம்ப ராகிங் இருக்கும், கேர்ள்ஸ் காலேஜ்னா அவ்வளவா இருக்காதுன்னு. ஆனா நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேர்ள்ஸ் காலேஜ்ல தான் நிறைய ராகிங் அடிக்குது, ஏன்னா பொண்ணுங்களே சும்மா பசங்க மாதிரி கில்லி மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, பயத்தோட தான் வந்தேன். ஆனா எங்க சீனியர்ஸ் எல்லாம் செம்மங்க, ராகிங்கே இல்ல, அவ்வளோ சூப்பரா எங்களை வந்து அப்படியே, நாங்க பிஞ்சு குழந்தைகள் இல்ல, அதனால எங்களை நல்லா வளர்க்க.
0: பிஞ்சு குழந்தையாங்க?
1: ஆமா, உங்கள் பார்வையில் நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் அல்லவா?
0: என் பார்வைக்கு தெரியலையே,
1: கண்ணு குளர்ந்து வாசனைக்கர் போயிடுங்க பேசுங்க. அதனால ஸோ அவ்வளோ நல்லா எங்களை ரொம்ப ரொம்ப கியூட்டா எங்களை நடத்துறாங்க. ஸோ உங்களுக்குலாம் எங்களோட நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றிகள் பல.
1: யா, நன்றிகள் பல. ஸோ 1 ஆச்சு காலேஜ் வந்து, எப்பயும் போலதான் ஸ்கூல்ல என்ன பண்ணுவோமோ அதே தான் காலேஜ்லயும் பண்ண போறோம். என்ன, ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங், காலேஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம், இன்னும் 3 இங்கே தானே இருக்கணும்.
0: தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
2: இத்தனை நேரம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நேரம் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டு அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, அதுக்கும் தேங்க்ஸ்.
0: அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த உதவியாக இருந்த MOP சமுதாய வானொலிக்கும் எங்களது நன்றி.
1: ரொம்ப ரொம்ப உண்மை. அதுவும் நான் பாட சொல்லி, நான் பாடிக்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பாட சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள், அங்கே
0: நிற்கிறீங்க. நான் உட்காந்துட்டு தாங்க இருக்கேன்.
1: சரி, அங்கே உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டு. இப்போ வந்து காலேஜ் லைஃப் பத்தி இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க இங்க. ஆனா வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கறது வந்து இது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்ல. அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது, அவங்களோட கேரியரை டிசைட் பண்ண போற ஒரு விஷயம். ஸோ வந்து என்ஜாய் மட்டும் பண்ணாம 50% என்ஜாய்மெண்ட், 50% வந்து அவங்களோட கேரியர்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணா அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களோட கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இதோட இந்த ஷோ முடியுது, அடுத்து இன்னொரு ஷோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ காயத்ரி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன்.

0: ஆச்சு. ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூசுத்தலாம் வாங்க.
4: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

கைஸ், உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனி பேசுகிறது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் இந்த வீக் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம தமிழ்நாடுவை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாடு என்ன ஸ்பெஷாலிட்டி, அதை பற்றி என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன இது, காஃபி, ஃப்ரம் காஃபி டு சாரீஸ் டு சில்க் சாரீஸ் டு எவ்ரி திங் இங்கே கிடைக்கிறது, அதான் நம்ம பற்றி பேச போகிறோம். காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு டெம்பிள்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வெள்ளீஸ்வரன் கோயில் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது. நம்ம அந்த கல்ச்சுரல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு இஸ் த கல்ச்சுரல் ஹப் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் கூட யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதான் வந்து கரெக்டு. எல்லா கல்ச்சரும் இங்கே தான் வந்து அப்படியே வந்து ஒன்று சேர்றது. இது இஸ் லைக் த சங்கம் ஆஃப் த கல்ச்சரல்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரண்ட்டு, ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம வந்து சூரியன் ஸ்கொல்திங், கிளியர் ஸ்கைஸ், அந்த மாதிரி கிளியர் ஸ்கைஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி மெரினா பீச், வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் போக முடியாது அது கிடைக்கிறதுக்கு. அப்புறமா தீம் பார்க்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்புறமா வந்து நம்ம தோசை நீங்கள் வந்து எங்கே போனாலும் அமெரிக்காலே சரவண பண்ணு இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் தமிழ்நாடு கிடைக்கிற தோசை மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஃபில்டர் காஃபி, ஆஹா என்ன அமிர்தம், அந்த மாதிரி ஃபில்டர் காஃபி உங்களுக்கு எங்குமே கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் தான் கிடைக்கும். தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஆர் ஃபில்டர் காஃபி. நீங்கள் கும்பகோணம்னு சொல்லலாம், பரவாயில்ல, அதுவும் அப்படி வச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்துடும். பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த தக்க தக்கஜம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களாம் நம்ம ஊரில் நிறைய பேர் பார்க்கலாம். கலாட்சித்ரா எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாடு, என் வீட்டு பக்கத்தில் திருவாமூரில் தான் இருக்குது கலாட்சித்ரா ஸ்கூல். அந்த மாதிரி எவ்வளோ பேர் டான்ஸஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துலேருந்து, வேர்ல்ட்லேயே ரினோன் டான்ஸஸ்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. இன்னும் இந்த அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி கல்ச்சரல் எக்கானமியாகவே நம்ம ஒரு நம்ம தமிழ்நாடும் நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸு, சோஷியல் இது, எல்லா அவேர்னஸ்க்கும் நம்ம ஊர் நல்லா இது பண்ணிட்டுருக்கு. இப்போ இந்த ஆட்டோமொபைல்ஸ், கார், பைக் எல்லாம் அப்படியே சரு சருன்னு அப்படியே செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. பர் கேபிட்டா இன்கம் இந்த மாதிரி வார்த்தையில் எங்கே கற்றுக்கிட்டு சொல்லாதீங்க, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நானும் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இடத்துலேருந்து செம்மையாக நம்ம ஊர் டெவலப் பண்ணிட்டு. டெலிகம்யூனிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது டைடல் பார்க், இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. அந்த மாதிரி நிறையா இது விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டர், அங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு இப்போ வந்து டீ கடை இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ரோட்டுக்கு ரோடு இப்போ வந்து பெரிய இதெல்லாம் கட்டினு வராங்க, மால்லாம் கட்டினு வரங்க. அங்கே ஆம்பாஸ் கை வாக்கு இருக்குது, இங்கே வந்து ஈஏ இருக்குது. அப்படியே லைட் எடுத்து லெஃப்ட்டு போனீங்கன்னா ஃபோரம் மால்லாம் வந்துடுங்க. இப்போ நிறையா கட்டினே வராங்க, ஃபீனிக்ஸ் மால்னு ஏதோ கட்டியிருக்காங்க. அது உள்ளே நடந்து போகிறதுக்கு 1 hour ஆகுது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதில் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு. அப்படி பார்த்தீங்கனாலே நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அப்படி டான்ஸ் கற்றுக்கலாம், அப்படி கற்றுக்கலாம், அப்படி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அம்மா வந்து நிறைய இருக்குங்க, ஒன்று சோஷியல் ரிசோர்ஸஸ், தமிழ்நாடு இல்லாத ரிசோர்ஸஸ் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடில் தான் நிறையா பாப்புலேஷன் இருக்குது, அந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம டேப் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் லேபர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இட்ஸ் லைக் அல்டிமேட் அது வாட் ஐ வாவ், அந்த மாதிரி இருக்கு நம்ம மேனுவல் லேபர். என்ன பண்ணாலும் நம்ம தமிழ்நாடு ஆளுங்க தான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க தான் வந்து நினச்சி நிற்கிறாங்க. ஏன் தடுத்த பவர் ஆஃப் தமிழ்நாடு, அங்கே தான் நம்ம நிற்கிறோம் நம்ம வந்து. ஸோ வந்து என்ன பண்ணால் தமிழ்நாடு ஆளுங்க வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு அவளுக்கு அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அப்படியே நல்லா வந்து வாழ வைக்கும் சென்னைன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நம்ம வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ், எல்லோரும் சேர்த்து வச்சு எல்லா ஊருக்காரையும் வில் அக்செப்ட் தம், அதுதான் தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டி. நம்ம வி டோன்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள். அப்படியே வந்தால் நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் குஜராத்னா, ஓ குஷ்பாஸ்கி பிஸ்கி அப்படின்னு சொல்லுவேன், புரியாத லாங்குவேஜ் கூட நம்ம அவங்களோட பேசுவோம். பரவாயில்ல, நம்ம தமிழ் நம்ம வந்து அவங்களோட டம்ஸி விளையாடி அவங்களும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம புரிய வச்சுப்போம் அவங்கள. ஸோ இதான் நம்ம வந்து தமிழ்நாடோட இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட், என்ன யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. எவ்வளோ டைவர்ஸ் இருந்தாலும் நம்ம யூனிட்டியை தான் நம்ம பார்க்குறோம், அதுதான் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டிங்க. இதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போனோம்னா போக போக நிறைய இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு படிச்சு கொடுப்போம்.

0: ஏன்னா டப்புனு தமிழ்நாடு பற்றி சொல்கிற நித்திரைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நிறைய இருக்குது ஃபேக்ட்ஸ் தமிழ்நாடு பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடுனா 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, 10+1 இன் 10 இந்த மைண்ட் 1 இந்த ஃபிங்கர் மாதிரி 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏரியா. நம்ம தமிழ்நாடு தான் அவ்வளோ பெருசாக இருக்குன்றாங்க. அப்புறமா வந்து ஹியூமன் இண்டெக்ஸ், அதெல்லாம் என்னன்னு தெரியுது எனக்குலாம் வந்து எக்ஸாம் பேரில் இண்டெக்ஸ் தான் தெரியும், அதெல்லாம் எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அது இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 6th. அப்புறமா நிறையா இருக்குங்க நம்மள வந்து என்ன இருக்குது இப்படி போனீங்கன்னா வந்து ஸ்கல்ச்சர்ஸ், லிட்ரேச்சர் வர்த் ஆஃப் 3000 years old லிட்ரேச்சர்லாம் நம்ம ஊரில் வந்திருக்கு, திருவள்ளுவர், அப்புறமா சிலப்பதிகாரம், அது இது எல்லாம் தமிழ்நாடுலேருந்து தான் வந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரிச் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரியோடு இருக்கிற ஏரியா எங்கேயுமே பார்க்க முடியாது உங்களால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் டிராவிடன் ஆர்கிடெக்சர், அதெல்லாம் டிராவிட் கட்டின ஆர்கிடெக்சராக நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் டிராவிடன்னா நம்ம வந்து முன்னோர்கள் தமிழ்நாட்டில் கட்டின ஆர்கிடெக்சர். அப்புறமா ஹில் ஸ்டேஷன்ஸ், அங்கே போனால் ஊட்டி இருக்குது, அது இருக்குது, அப்படியே அப்படியே வா ஓட்ஸ் குளிர்ஸ் கெட்டிங் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் இருக்குது செம்மையா. அப்புறமா பீச் ரெசார்ட்ஸ் வர வர இங்கே எல்லா இடத்துலையும் இந்த பீச் ப்ளூ லகோன், எல்லோ லகோன், எல்லா லகோன்னு கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து தமிழ்நாடோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் நம்ம ஊரது வந்து நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது யுனெஸ்கோவா யார் அவருன்னு கேட்பீங்க நீங்கள். யுனெஸ்கோ வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஒரு இது ஒரு கமிட்டி மாதிரி, அது வந்து நம்ம வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து சம்ம வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இங்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிருக்காங்க, கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, நீட் அண்ட் ஐடியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடுல நிறையா இருக்குது. சொல்கிறதுக்கு சொல்லிகிட்டே போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் ஆகும், அந்தளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்தையும் எல்லா கல்ச்சர்ஸையும் கொண்டு வந்து சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வரதுன்னா தமிழ்நாடு தான் பார்க்கணும். நீங்கள் அமெரிக்கனை பார்க்கலாம், இந்தியனை பார்க்கலாம், இந்தியனை பார்க்கலாம், ஆப்வியஸாக தமிழ்நாடு, ஏன்னா இந்தியாவில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த குஜராத்தி யாரை பார்க்கலாம், ராஜஸ்தானியை பார்க்கலாம், யாரை வேணால் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு ஸோ வாஸ்ட் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ இன் கல்ச்சுரல் திங். அதான் நம்ம இப்போ ஹோட்டல் நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஹோட்டல் போனாலும் இட்லி, பொங்கல், வடை, அப்புறமா சாம்பார், சாம்பாரில் தான் இருக்குது மேட்ரு. என்னென்னா நீங்கள் வெறும் இட்லி பொங்கல்லாம் கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் வந்தாலும் நீங்கள் ஐ ஹாவ் லைக் தோசா அண்ட் சாம்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சாம்பாரில் தான் இருக்குது நம்ம பவர். தமிழ்நாடுல சாம்பார் கிடைக்கிற மாதிரி எந்த ஊர்லேயும் கிடைக்காது. இப்போ அந்த அப்படியே அந்த வடையை எடுத்து அந்த சாம்பாரில் முக்கிய அப்படி வாயில் போட்டிங்கன்னா வாட் அமிர்தம் டேஸ்ட் அப்படின்னு இருக்கும். எனக்கு பார்த்தீங்களா சொல்லும் போது நாக்கில் ஒருது வார்த்தையே வரமாட்டேங்கிறது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம ஃபுட்டுனா நம்ம தமிழ்நாடு கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் நம்ம இதில் ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பிரியா ஸ்ரீகாந்த்னு எம்ஓபிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. என்னன்னா வந்து நம்ம தமிழ்நாடோ எஸ்டிடி, எஸ்டிடினா வரலாறு தானேன்னு கேட்கலாம். ஆமாம், வரலாறு தான், தமிழ்நாடோ ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்க போகிறாங்க. இவ்வளோ நம்ம ஜாலியாக அப்படியே கலகலகன்னு போயிட்டு இருந்தது. இப்போ சீரியஸாக அவங்க வந்து நம்ம தமிழ்நாடோ இதை பற்றி ஹெரிட்டேஜ் பற்றிலாம் படிக்க போகிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க.
1: Tamil Nadu was ruled by three major dynasties, the Cholas in the east, the Pandyas in the central area, and the Cheras in the west. This was during the Sangam age, the classical period of Tamil literature that continued for some 300 years after the birth of Christ. The Pallava dynasty was influential, particularly in the 7th and 8th centuries, testimonies to which are the monuments at Mamallapuram. In the 13th century, with threats of Muslim invasions from the north, the southern Hindu dynasties combined and the empire of Vijayanagar, which covered all of South India, was firmly established. However, by the 17th century, due to the disintegration of the Vijayanagar Empire, various small rulers like the Nayaks ruled southern India. By the middle of 18th century, there were frequent conflicts between the British, French, Danish, and the Dutch, due to which their interests in these areas. The British were finally victorious, while small pockets like Pondicherry and Karaikal remained under the French control. Under the British rule, most of South India was integrated into the region called the Madras Presidency. In 1956, the Madras Presidency was disbanded and Tamil Nadu was established. Since I am from Chennai, I would like to tell y'all a little about my own city. The name Chennai is the shortened form for Chennai Pattinam. The name of the town grew around Fort St. George, which was built by the English in 1639. The city's colonial name Madras is believed to have been derived from Madrasapattinam, a fishing village north of Fort St. George. After the British gained possession of the area in the 17th century, the two towns, Madrasapattinam and Chennaipattinam, were merged and the British referred to the united town as Madrasapattinam. The state government officially changed the name to Chennai in 1996.
0: வா வா வாட்டே வா விஷ்ணு பிரியா, இந்த மாதிரி நாங்கள் கேட்டது எல்லாம் தமிழ்நாடு இவ்வளோ நாளாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தள்ளு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம்.

0: In India, we celebrate the commonality of major differences. We are a land of belonging rather than of blood. This is said by Shashi Tharoor. Culture defines us, so please respect our culture.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.
0: Welcome back, people. It's 107.8 FM, MOP FM. இங்க நம்ம பாக்குறது வந்து என்னன்னா கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாடு, அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம போற செக்மெண்ட் என்னன்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஃபேமஸ் பிளேசஸ் அது பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போது ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீமதி, சண்மதி அண்ட் மீரா, வெல்கம் அண்ட் சே சம்திங் அபவுட் தமிழ்நாடு. அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம ஊர்ல இருந்து நிறைய இருக்கு, பிரகதீஸ்வரா டெம்பிள், அந்த டெம்பிள், இந்த டெம்பிள், கபாலேஸ்வரர் டெம்பிள், ராக் ஃபோர்ட், ஊட்டியில இருக்கு, அப்படி அந்த மாதிரி இது பத்திலாம் ஜிடி குரூப் டிஸ்கஷன் ஒன்று அவங்க நடக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப் ஒரு ஹாஃப் அன் அவர் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு நீங்களே கேளுங்க.

0: இருக்கிற ஃபேமஸ் பிளேசஸ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?
1: தமிழ்நாடு ஃபேமஸ் பிளேசஸ்னாலே கோவில் தான். அதுல நான் இப்பதான் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில்னு சொல்றோம்ல, அந்த இடத்துக்கு முழு கோவிலையும் கிரானைட்லயே கட்டியிருக்காங்க.
0: அப்படியா?
1: திராவிடியன் ஆர்கிடெக்சர்ல ஒரு ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது அதுதான். ராஜராஜ சோழன் காலத்துல கட்டினதான். இப்ப கூட ஒவ்வொரு சிவராத்திரி நாட்கள்லயும் பிருகன் நாட்டியாஞ்சலின்னு நடத்திட்டு வராங்க. பாரம்பரியம் மிக்க ஒரு கோவில் அது.
2: சென்னையிலே இருந்துட்டு மகாபலிபுரம் பத்தி பேசலனா எப்படி? மகாபலிபுரம் மாமல்லபுரம் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்க எல்லா சிற்பங்களும் ஒரே கல்ல வச்சு செதுக்கியிருக்காங்க. அங்க இருக்க பீச் ரொம்ப ஃபேமஸ். இப்பவும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்க ஒரு விஷயம் அது.
1: அது மட்டும் இல்லாம சாயங்கால நேரம் ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு அங்க போனா அந்த கோவிலோட அந்த நிலாவை பாக்குற அழகு இருக்கே, அது மாதிரி எதுவுமே வராது.
0: அந்த கோயிலோட அழகை பத்தி பேசுறியே, மீனாட்சி அம்மன் கோயிலோட அழகு தெரியுமா? 1000 தூண்கள் இருக்கு, ஒவ்வொரு தூணையும் அடிச்சா ஒவ்வொரு சத்தம் வரும். அந்த அழகு போல தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது இருக்கா?
1: அது என்னவோ கரெக்ட் தான். இங்க இருக்க யாருக்குன்னா கபாலீஸ்வரர் கோவில் பத்தி தெரியுமா?
2: ஹே, எனக்கு தெரியும். கபாலீஸ்வரர் கோவில் ஏதோ கோவில் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. எப்படின்னா, சிவன் ஒரு நாள் பார்வதிக்கு ஏதோ போதகம் பண்ணும்போது பார்வதி அதை கேட்டுட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு மயில் கிராஸ் ஆகுது. அந்த மயிலோட அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. அந்த மயிலை பார்த்து அவங்களோட மயிலோட விளையாட போயிடுறாங்க. சிவன் இதை பார்த்த சிவனுக்கு கோவம் வந்து பார்வதிய மயிலாவே போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாங்க. உடனே இந்த மயில் வந்து சிவனுக்கு மயிலாவே பார்வதி பூஜை பண்றாங்க. அப்புறமா கோவம் தணிஞ்சு சிவன் திருப்பி பார்வதி வந்து பார்வதியை அவக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி.
1: ஓ, அதனாலதான் அதுக்கு மயிலாப்பூர்னு பேர் வந்ததா?
2: ஆமா.
0: மயிலாப்பூர் பக்கத்திலேயே ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அது வந்து பல்லவர்கள் கட்டின ஒரு கோயில், ரொம்பவுமே பாரம்பரியமா. இப்பவும் அங்க போனாக்க பார்த்தசாரதி கோயில்னாலே வந்து புளியோகரை தான்.
1: பல்லவர்கள் கோவில்ன்னு எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. திருச்சியில இருக்க உச்சிப்பிள்ளையார் கோவில் பல்லவர்கள் கட்ட ஆரம்பிச்சு ஆனா பாதிலேயே நின்று அதுக்கப்புறம் நாயக்கர்ஸ் ஆஃப் மதுரை கட்டியிருக்காங்க. அதோட ஸ்தல புராணம் வந்து எப்பவும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ராமாயணத்துல வந்து ராமர் வந்து சீதைய வந்து மீட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டு இருந்தப்ப அயோத்தியக்கு, விபீஷணன் வந்து ஒரு அசுரனா இருந்து கூட ராமருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால விபீஷன் கிட்ட ஒரு பெரிய விஷ்ணு சிலைய கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இது தேவர்களுக்குள்ள வந்து இது அவங்க வந்து இதை ஆக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஒரு அசுரர்கிட்ட எப்படி தேவர்கள் சிலை ஒரு தேவத்தோட சிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு விநாயகர் சொல்லியிருக்காரு, நான் அந்த சிலையை வந்து விபீஷன் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினப்ப விபீஷணன் காவிரி ஆத்து பக்கமா திருச்சி பக்கம் இருக்க காவிரி ஆத்துல வந்து நடந்து வந்துட்டு இருந்தப்ப காலையில அதுல காவிரி ஆத்துல வந்து குளிச்சு அதுக்கப்புறமா நம்மளோட பயணத்தை தொடரலான்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அந்த சிலையை கீழே வச்சா அது அந்த மண்ணோடய ஒட்டிக்குமா. அதனால ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவங்களை பிடிச்சிக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காரு. அந்த சின்ன தம்பி வேற யாரும் இல்லை, நம்ம கணேஷா தான் எப்பவும் போல நாட்டியா ஒரு சின்ன தம்பியா வந்து அந்த சிலையை எடுத்துன்னு ஓடி போய் ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கான். அது என்ன ஆயிடுச்சு, அங்கேயே ஒட்டிக்குச்சு. விபீஷணனுக்கு வந்த கோபத்துல ஓடி போய் அவரு தலையிலே அடிச்சாராம், என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா. அப்ப அவன் வந்து உருமாறி நான் தான் விநாயகர் அப்படின்னு காமிச்சப்ப, ஐயோ சாமி உங்களையே நான் அடிச்சிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுல எதுவும் பிரச்சனை இல்லை, நீ லங்காக்கே திரும்பி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த உச்சிப்பிள்ளையாரோட ஸ்தல புராணம்.
2: யாராவது வெள்ளூர்ல இருக்க கோல்டன் டெம்பிள் பத்தி கேள்விப்பட்டிருக்கு
0: இல்லையே?
2: வெள்ளூர்லயே ரொம்ப ஃபேமஸான இடம் இது. ஸ்ரீபுரம்னு வெள்ளூர்ல இருக்கு, அந்த ஸ்ரீபுரத்துலதான் இந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு. இதை வந்து ஆகஸ்ட் 2007 தான் திறந்தே வச்சிருக்காங்க. இதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து லக்ஷ்மி நாராயணி டெம்பிள். இந்த டெம்பிளோட மண்டபம் எல்லாமே கோல்டே செஞ்சிருக்காங்க, உள்ளேயும் வெளியிலயும். ஈவினிங் வெளிச்சத்துல இந்த கோவில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்.
0: அதே மாதிரியே சாயங்காலம் பாக்குறதுக்கு அழகா இருக்கிற இன்னொரு கோயில்னா அது அஷ்டலட்சுமி கோயில் தான். இந்த பெசநகர் பீச் பக்கத்திலேயே இருக்கிறதுனால பீச்ல இருந்து வந்த அந்த சில்லுன்னு வர காத்தோடு லக்ஷ்மியோட அழக பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும்.
1: ஆமா, அஷ்டலட்சுமி கோவில் பார்த்துட்டு அப்படியே அந்த சாயந்தரம் அந்த பெசநகர் பீச் போறது இருக்கே, ஆஹா. அங்க எலியட்ஸ் மெமோரியல்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, சார் எலியட்ஸ்னு ஒரு பர்சன் வந்து ஏற்கனவே கடல்ல வந்து வெளியே வர முடியாம தண்ணியில மாட்டிக்கிட்டு நிறைய பேர் காப்பாத்த போய் எல்லாரையும் காப்பாத்தினாரா, ஆனா அவராலேயே காப்பாத்திக்க முடியல, அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதனாலதான் அது பேரே எலியட்ஸ் மெமோரியலாம்.
0: ஓ, அதனாலதான் இடையில வந்து அந்த ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்களா சார் எலியட்ஸ்க்காக?
1: ஆமா.
0: அப்ப நம்ம பீச் பத்தி பேசும்போது நம்ம மெரினா எப்படி விட்டுறது?
1: நிச்சயமா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் ஒரு 50 ரூபாய் கையில எடுத்துட்டு அவங்க குடும்பத்தை இட்டுட்டு போனாலும் முழுமையா அவங்களை என்டர்டைன் பண்ணி இட்டுட்டு வரலாம். அதனாலதான் சண்டே ஈவினிங்னாலே செம கலகலப்பா இருக்கும். பிக்னிக் பேஸ்கெட்ஸும் பால்ஸும் செம கலை கட்டும் மெரினா.
0: இந்த சுண்டல் சோளம் அதெல்லாம் எப்படி விட்ட?
2: வண்டலூர் ஜூ எவ்வளோ 2000 3000 ஸ்பீஷிஸ் மேல அது உள்ள

0: வச்சிருக்காங்க. ரொம்பவே பெரிய இடம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்க எல்லாருக்கும் வண்டலூர் ஜூ தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
1: ஆமா, சின்ன பசங்கனாலே அம்மா வண்டலூர் ஜூ போலாமா ஜூ போலாமான்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க பிச்சாவரத்தை மறக்க முடியாது. நம்ம தலைவர் படம் கமல்ஹாசன் வந்து தசாவதாரத்துல அந்த பெரிய கடவுள் சிலையை வந்து மூழ்க அடிப்பாங்கல்ல, அப்ப வந்து காமிக்கிற இடம் தான் அந்த பிச்சாவரம். அது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அது இந்தியாலேயே சிதம்பரம் கிட்ட இருக்க பிச்சாவரத்துல மட்டும்தான் இருக்கு.
2: நீ ஃபாரஸ்ட பத்தி பேசினோடனே எனக்கு ஊட்டியில பார்த்த அந்த பச்சை பசுமையான பொட்டானிக்கல் கார்டன் தான் ஞாபகம் வந்தது. கோடை காலத்துல நடத்துற அந்த ஃப்ளவர் ஷோ இருக்கே, அப்பா அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அதுல எக்கச்சக்கமான பூக்கள், அதோட அழகு பார்க்கும் போதே நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்.
1: எம்ஓபியில இருந்துட்டு எப்படி தௌசண்ட் லைட்ஸை மறக்க முடியும்? தௌசண்ட் லைட்ஸ் மாஸ்க்ன்றது இந்த ஷியா கம்யூனிட்டிக்காக கட்டின ஒரு பெரிய மாஸ்கா. அதுக்கு ஏன் தௌசண்ட் லைட்ஸ்னு பேர் வந்திருக்குன்னா, 1000 விளக்குங்க ஏத்திருக்காங்க அந்த மாஸ்க்குக்கான வெளிச்சத்துக்காக.
0: அதே மாதிரி வேளாங்கண்ணில ஒரு ஃபேமஸ் சர்ச் இருக்கு, நம்மளோட வேளாங்கண்ணி சர்ச், ரொம்பவே ஃபேமஸான சர்ச். அந்த நாகப்பட்டினம் வங்காள விரிகுடா கடல் இருக்கு. ஒரு வாட்டி சுனாமி வந்தபோது கூட அந்த சர்ச்குள்ள மட்டும் அந்த தண்ணி போகவே இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச் அது.

0: வெல்கம் பேக். திஸ் இஸ் 107.8 எம்ஓபி எஃப்எம். இப்போ வந்து நம்ம வந்து குரூப் டிஸ்கஷன் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஹெரிட்டேஜ் பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ஹெரிட்டேஜ் வந்து அது வந்து நம்ம இந்தியாவோட தமிழோட ஹெரிட்டேஜ்னா என்ன, இட்ஸ் வெரி வெரி ரிச் அண்ட் கல்ச்சுரலி டைவர்ஸ் ஹெரிட்டேஜ். அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அது இல்லைன்னா நம்ம என்ன போவோம், நம்ம என்ன எங்கேயும் போக முடியாது. ஹெரிட்டேஜ் இல்லைனா வி ஹாவ் நோ ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஹெரிட்டேஜ் நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிடி கன்யூ பண்ணுவோம், அந்த குரூப் டிஸ்கஷன் கன்யூ பண்ணிடலாம். ஓகே, சூப்பர்.
1: நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏலகிரி மலையை பத்தி எப்படிங்க பேசாம இருக்க முடியும். இது வந்து 30 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுல இருக்கு. இந்த வில்லேஜ்ல வந்து ஆர்ச்சர்ட்ஸ், ரோஸ் கார்டன்ஸ் அண்ட் கிரீன் வேலிஸ் நிறைய இருக்குங்களா. இந்தியா முழுசும் இருக்கிற ட்ரெக்கர்ஸ்க்கு ஃபேமஸ் பிளேஸ் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது ஏலகிரி தான். சுவாமி மலை தான் இருக்கிறதுலே பெரிய மலையா ஏலகிரியில. இங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், டாக் ஷோ, ஃபிளவர் ஷோன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க வர விசிட்டர்ஸ்க்கெல்லாம்.
2: நீ சுவாமி மலைய பத்தி பேசுறியே, எமரால் வில்லேஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த வில்லேஜ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, சைலண்ட் வேலி அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் அங்க இருக்கிற எமரால் லேக்ல இருக்கு. அந்த லேக் சுத்தி நிறைய பேர்ட்ஸ் கூட இருக்கும். இந்த இந்த இடமே வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூஸ். அதுக்கப்புறம் இந்த இந்த பிளேஸே வந்து ஃபுல்லா டீ பிளான்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு.
1: தௌசண்ட் லைட்ஸ் பத்தி பேசினோம், கபாலீஸ்வரர் கோயில் பத்தி பேசினோம், ஆனா சாந்தோம் சர்ச்சை மறந்துட்டோம் பாத்தியா. 16ஆம் நூற்றாண்டுலயே போர்ச்சுகீஸால கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது. சென்னையில கிறிஸ்டியன் பிலிகிரிமேஜுக்கான ஒரு மெயின் சென்டரா இருக்கு இது. இது வந்து ஒரு மியூசியமோட அட்டாச் ஆயிருக்கு. நியூ கோதிக் ஸ்டைல் என்ற ஒரு ஸ்டைல்ல கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது.
2: பெஸ்லிகா சர்ச் பத்தி பேசுறியே, அதே மாதிரி சிம்ஸ் பார்க் அப்படின்னு ஒண்ணு குன்னூர்ல இருக்கு. இது இங்க வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. இந்த சிம்ஸ் பார்க் வந்து 1874ல வந்து ஆரம்பிச்சாங்க. இது ஆரம்பிச்சவர் பேர் வந்து மிஸ்டர் ஜே டி சிம்ஸ். அதனாலதான் இவரோட பேருக்கு பின்னாடிதான் இந்த பார்க்குக்கு பேர் சிம்ஸ் பார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. நிறைய விதமான பிளான்ஸ் இந்த பார்க்ல இருக்கு. எவ்ரி மே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஷோ பண்றாங்க இங்க. இந்த மாதிரி 1000 விதமான பிளான்ஸ் வந்து இந்த பார்க்ல இருக்கு.
1: நீ சீனிக் பியூட்டி, வெஜிடபிள்ஸ், பிளான்டேஷன்ஸ் சொன்னோடனே எனக்கு குற்றாலம் தான் ஞாபகம் வந்தது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்க இந்த குற்றாலம் ஃபால்ஸ் வந்து சித்தார் ரிவர், மணிமுத்தார் ரிவர், பச்சையார் ரிவர், தாமிரபரணி இந்த மாதிரி நிறைய நதிங்களோட ஒரிஜினேட்டிங் பிளேஸா இருக்கு. இந்த வாட்டர் ஃபாலோட ஒரிஜினேட்டிங் என்னன்னா சிறுவாணி ஹில் ரேஞ்சஸ் தான் நிறைய. அதுதான் இப்போ வந்து யாரா இருந்தாலும் நம்ம ஒரு வெக்கேஷன் போறோம்னாலே ஃபர்ஸ்ட் குற்றாலம் ஃபால்ஸ் தான் அவங்களோட ஆப்ஷனா இருக்கும்.
2: குற்றாலமோட அழகை பத்தி பேசும்போது ஸ்ரீபுரம்ல இருக்கிற கோல்டன் டெம்பிள் தான் எனக்கு ஞாபகம் வருது. கோல்டன் டெம்பிள் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கோல்டன் டெம்பிள் வந்து ஸ்ரீபுரம்ல இருக்கிற ஒரு ஒரு அழகான வந்து ஒரு பிளேஸ். சதர்ன் எண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் வெல்லூர்ல இருக்கு. இந்த கோல்டன் டெம்பிள் வந்து August 2007 தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த கோவில்ல லக்ஷ்மி நாராயணி அம்மாளோடது, லக்ஷ்மி நாராயணி ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிற கடவுளோட சன்னதி எல்லாம் இருக்கு. இந்த மகாலட்சுமி அவங்களோட விமானம் அண்ட் அர்த்த மண்டபம் வந்து ஃபுல்லா கோல்ட்லயே வந்து கோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இந்த மொத்த டெம்பிளே வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்துல வந்து இருக்கு.
1: நான் ஆனால் கோல்டன் டெம்பிள் போயிருக்கேன். அது சாந்தரத்தில் தான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த லைட்டிங்கில், அந்த கோல்டன் ஃபினிஷில், அந்த கோவிலை பார்க்குற அந்த காட்சி இருக்கே, நிஜமாவே சூப்பர். ராஜீவ்காந்தி மெமோரியல் பற்றி பேசியே ஆகணும். 1991 நம்மளோட அப்பைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கே ஒரு பப்ளிக் மீட்டிங்காக வந்தப்போ ஒரு ஹியூமன் சூசைட் பாம்பால கொலை பண்ணப்பட்டார். இது இந்த இடத்த அப்படியே ஒரு மெமோரியலாக மாற்றி இப்போ வந்து அந்த பிளேஸ் வந்து நிறைய விசிட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வருது. இது வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சிட்டி ஸ்ரீபெரம்பத்தூர்ல சுச்சுவேட் ஆயிருக்கு.
2: மேட்டூர் டேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேம்ஸ் பில்ட் இன் இந்தியா இன் த இயர் 1934. இது வந்து ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, இந்த காவேரி ரிவரோட பிளேன்ஸ்ல தான் இந்த டேம் வந்து என்டர் ஆகுது. இங்க வந்து இந்த இந்த டேம் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த ஊருக்கெல்லாம் கொடுக்குதுன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட 271,000 ஏக்கர் நிலத்துக்கு இந்த மேட்டூர் டேம் வந்து தண்ணி கொடுக்குது. இந்த மேட்டூர் டேமோட லென்த் என்னன்னா 1700 மீட்டர்ஸ் இருக்கு, அதாவது 5600 ஃபீட். இந்த மேட்டூர் டேம்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறதுலே பெரிய ப்ராஜெக்டுங்க. இந்த இந்த டேம் பார்க், அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், அப்புறம் அதை சுத்தி இருக்கிற மலைங்க, இதெல்லாம் தான் இந்த மேட்டூர் டேமை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாத்துது.
1: ஒகேனக்கல்லை மறந்துட முடியுமா? ஒகேனக்கல் வந்து மேட்டூர் டேம்ன்றதை விட ஒகேனக்கலுக்கு போகணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அங்க இருக்க போட்டிங், அது வந்து கர்நாடகாலேருந்து ரீச் ஆகிற பீப்புளுக்கும் கிட்ட, தமிழ்நாடுலேருந்து போகிறவங்களுக்கும் கிட்ட. ஸோ ஒகேனக்கல் வந்து ஒரு மேஜர் அட்ராக்ஷன் மேட்டூர் டேம் எடுத்துக்கிட்டா. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க புலிகெட் லேக் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிரேக்கிஷ் வாட்டர் லேக் ஆர் லகுன் இன் இந்தியாவாம். இந்த இடத்துல ஒரு பெரிய பேர்ட் சேஞ்சுரியே இருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு ஒரு பேர்ட் சேஞ்சுரியும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒரு பேர்ட் சேஞ்சுரியும் இங்கே அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஷாலோ லேக் எதுக்காக ரொம்ப பேசப்படுதுன்னா, அதோட அக்வாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாப் ஓவர் ஆன் மைக்ரேஷன் ரூட்ஸ், இதுக்காக தான் ரொம்ப பேசப்படுது.
2: நம்ம சென்னையில் இருக்கிற ரிப்பன் பில்டிங்கை எப்படிங்க மறக்க முடியும்? இது இது வந்து ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு வெள்ள மாளிகைனே சொல்லலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டோ செராசினிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த செராசினிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கோத்திக், அயனிக் அண்ட் கொரிந்தியன். இந்த ரிப்பன் பில்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அப்படியே பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அழகான வெள்ளை கலர் பில்டிங். இந்த பில்டிங்கோட மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் குவார்டர் சைமிங் கிளாக். இந்த கிளாக் வந்து ஓக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறவங்க வந்து 1913 இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த கிளாக் வந்து ஒரு மெக்கானிக்கல் கீ சிஸ்டம்ல தாங்க வந்து ஒர்க் பண்ணுது. தினம் வந்து அதை போயிட்டு வவுண்ட் பண்ணாதான் அந்த கிளாக்கே வந்து ஓடும்.
1: சென்னையிலே இருந்துட்டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மறந்துட்டோம் பாத்தியா. திஸ் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ். இது எதுக்காக கட்டினாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட ஃபர்தர் செட்டில்மெண்ட்ஸ்க்காகவும் எனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சென்டரா இருக்கிறதுக்காக இந்த போர்ட்டை கட்டினாங்க. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேஷனை வந்து பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இந்த போர்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு.
0: What a wow, the information you guys gave on the GD வந்து ரொம்ப நல்லா இருந்தது. Thank you ஸ்ரீமதி, சண்மதி அண்ட் மீரா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த GD-யை. இப்போ வந்து நம்ம அடுத்த எபிசோடுக்கு என்ன பண்ண போறோம்னா, பொங்கல், இட்லி, சட்னி, வடை, சாம்பார், அப்புறமா கடா அப்படின்னா, அப்புறமா வந்து பொங்கல், திருப்பி அது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் தானே. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா என்னது, நம்ம ஆடி தள்ளுபடி ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்து டப்பு டப்பு டப்புனு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் என்னது நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து. நம்ம அடுத்ததில் வந்து போய் பார்க்க போகிறது நம்ம ஊரோட ஃபுட், சாப்பாடு, அப்புறமா அந்த ஃபெஸ்டிவல், அதுக்கடுத்தது அப்புறமா ஃபேமஸ் பீப்புள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாடா பாபி, ஐ வில் சீ யூ டுமாரோ, சாயோனாரா.
3: திஸ் ப்ரோக்ராம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, பிரிதி ராட்டி, சர்மிஷ்டா பாலிகா, நியாகா ராஜேஷ் அண்ட் அமிர்தா எஸ் குமார். ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எபிசோட் அண்ட் கீப் லிஸ்னிங் டு MOP 107.8 FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

7.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். சிங்கப்பூர விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் வில் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் MOP சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக இவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. சரி நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம நோபல் பிரைஸ் பெற்ற இரண்டு நபர்களை பத்தி பேச போறோம். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மலாலா. மலாலா வந்து நம்ம அந்திய நாட்டான பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொண்ணு. மற்றவர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கைலாஷ். கைலாஷ் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். அவரை பத்தி நம்ம முதல் சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சரி நேர்களே, இப்போ நம்ம மக்கள்ல எத்தனை பேருக்கு வந்து இவங்க ரெண்டு பேரைய பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்போம் வாங்க.
2: வணக்கம் சென்னை, இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து பாத்தீங்கன்னா மலாலா. மலாலாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாக்கலாம். அவ வந்து பாகிஸ்தான்ல அவளுக்கு மட்டும் இல்லாம எல்லா பெண்களுக்கும் கல்விக்கும் போராடினவ. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் மலாலாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம், உன் பேர் சொல்லுடா. உன் பேர் என்ன?
3: ஹரிணி.
2: ஓகே, என்ன படிக்கிறீங்க?
3: 7th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் ஆஃப் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
2: எந்த இடம்?
3: ஆவடி.
2: ஓகே, உங்களுக்கு மலாலாவை பத்தி என்ன தெரியுமோ அதை பத்தி சொல்லுங்க.
3: மலாலா வந்து பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு பொண்ணு. அவ வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா முஸ்லீம் மதத்துல பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத அந்த பொண்ணு அதை மீறியும் ஸ்கூலுக்கு போய் படிச்சான்ற ஒரே காரணத்துக்காக அவளை சுட்டுட்டாங்க. இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவளை லண்டனுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாத்தினாங்க. சோ ஃபார் தட் பராக் ஒபாமா கேவ் ஹர் த விஷஸ்.
2: ஓகே, இதுக்கு மேல உங்களுக்கு மலாலாவை பத்தி ஏதாவது தெரியுமா?
3: தெரியும். அவ தான் படிக்கணும்னு மட்டும் ஆசைப்படாம உலகத்துல இருக்க எல்லா மூலைக்கும் போய் பெண்களோட படிப்பு ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே ஸ்பீச் கொடுத்துருக்கா.
2: சரி, அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? மலாலாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. அவ பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் கல்விக்காகவும் போராடினா அப்படின்னு சொல்றீங்க.
3: ஆமா.
2: தேங்க்யூடா. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம வந்து மலாலாவை பத்தி அரிணி கிட்ட கேட்டோம். சரி, அதை பத்தி மத்த நேயர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாக்கலாம். இப்ப வந்து நம்ம ரேஷ்மா கிட்டயும் மேகனா கிட்டயும் கேட்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சோ அவங்களுக்கு என்ன மலாலாவை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவளோட நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பாக்கலாம். சரி, ஓகே மேகனா, வணக்கம். உங்களுக்கு மலாலாவை பத்தி என்ன தெரியும்னு கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ்.
4: மலாலா வந்து பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு பொண்ணு. அவ வந்து நம்ம வயசு பொண்ணுங்களோட எஜுகேஷனுக்காக ரொம்ப போராடி இருக்கா. பாகிஸ்தான்ல வந்து பொண்ணுங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு தெரிஞ்சு அந்த நாட்டு பொண்ணுங்களும் எஜுகேட் ஆகணும். அந்த நாட்டு மட்டும் இல்ல, மற்ற நாட்டு பொண்ணுங்களுக்கும் வந்து எஜுகேஷனோட இம்பாக்ட் ரொம்ப வேணும் அப்படிங்கறதுக்காக அவ போராடி நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அவளை வந்து அவ பண்ற இந்த ஆக்ட அகெயின்ஸ்டா அவங்க நாட்டிலேயே வந்து தீவிரவாதிங்க அவளை சுட்டுட்டாங்க. அதையும் மீறி அவ வந்து அப்ராடுக்கு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ இப்ப பொழைச்சு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கா.
2: ஓ, இது மூலம் நீங்க ஒரு கேர்ள் வந்து நம்ம கேர்ள்ஸ்க்காகவே ஒரு எஜுகேஷனுக்காக போராடணும் சொல்ல வரீங்க.
4: அதுதான். சோ அது போராடினது பெரிய விஷயம். அவளை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
2: ரேஷ்மா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் மாதிரியே உங்களுக்கும் மலாலாவை பத்தி தெரியுமா?
5: தெரியும். அவங்க பாகிஸ்தான்ல இருக்க ஒரு முஸ்லீம் கேஸ்ட் சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து படிக்க விடல. அவங்க அதனால அவங்க ரொம்ப எஜுகேஷன் அவங்க படிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இவ்வளவுதான் தெரியும்.
2: ஓகே, பரவாயில்ல. எங்க எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ட்ரை பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
5: நன்றி.
2: ஓகே, வணக்கம் நேயர்களே. இப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சில பேர் கிட்ட அவங்களுக்கு மலாலா கைலாஷ பத்தி தெரிஞ்சிருக்கா, அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சா கூட அவங்க வந்து ஒரு இன்வால்மெண்டோட இருக்காங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல. சரி, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க கிட்ட ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை பத்தியாவது தெரியுமான்னு பாக்கலாம். ஓகே, வணக்கம். உங்க பேர் என்ன?
6: என் பேர் ஸ்ரீதேவி.
2: ஓகே, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க?
6: நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்.
2: ஓகே, உங்களுக்கு வந்து மலாலா கைலாஷ் இவங்க ரெண்டு பேரை பத்தி தெரியுமா? நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்.
6: எனக்கு வந்து மலாலா பத்தியும் தெரியும், பட் அதிகம் வந்து கைலாஷ் பத்தி தான் தெரியும். பிகாஸ் நானும் ஒரு டீச்சரா இருந்தவ தான். ஸோ ஆஸ் அ டீச்சர் ஓகே, எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரியும். ஆக்சுவலா அவங்க வந்து மத்திய பிரதேஷ்ல பிறந்தவர். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு டீச்சரா தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட கிராமத்தில் வந்து நிறைய குழந்தைங்கள வந்து சைல்ட் லேபர் அந்த மாதிரி, அதாவது குழந்தைங்களை வந்து வேலை செய்யறதுக்காகவே அனுப்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா அவங்க இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற மாதிரி அவங்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால அவங்க வந்து ஓகே சைல்ட் லேபரை வந்து ஒழிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இதுக்காக ஸ்டெப் எடுத்தாங்க. தென் அப்புறம் வந்து அவர் யுனெஸ்கோலும் ஆக்சுவலாக ஒரு மெம்பர், அண்ட் தென் நிறைய ஆர்கனைசேஷன்லயும் ஒரு மெம்பர்.
2: சரி, அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: யா, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் குட். என்ன இன்னும் கேட்டால் அவங்க வந்து மலாலாவோட ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது இன்னொரு கிரேட்டஸ்ட் விஷயம் எனக்கு.
2: அவர் ஒரு இந்தியனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் தட்ஸ் இட்.
2: யா, ஓகே, தேங்க்யூங்க. சரி நேர்களே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100% பேர்கிட்ட கேட்டதுல வெறும் 40% மக்களுக்கு தான் அவங்க ரெண்டு பேரையும் பற்றி தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 40 பேருக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால அவங்க ரெண்டு பேரும் சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு தொண்டை பத்தி மக்கள் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பார்ப்போம்.
7: ஹாய் கீர்த்தனா.
8: ஏன்டி
7: இவ்வளோ சோகமா பேசுற? நான்
8: இன்னைக்கு மார்னிங் வந்து காலேஜுக்கு வரும்போது நிறைய பேரை பாக்குறேன்டி. அவங்க வந்து கொஞ்சம் கூட காலேஜ் போறோம் சும்மா போறோம் வரோம் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர, எதுக்காக நம்ம போறோம் அப்படின்றதே தெரியாம வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து படிப்பை பத்தி முக்கியத்துவமே தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து சரி நம்மளும் போறோம் சும்மா அப்படியே வரோம் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர, ஒருத்தரும் நம்ம எதுக்காக இது பண்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டில் இது பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கடி. ஆனா வந்து இப்படிப்பட்ட இதுல கூட நம்ம பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மலாலா அப்படின்றவங்க வந்து அவங்களோட படிப்புக்காக மட்டும் இல்லாம மற்றவங்களோட படிப்புக்காகவும் ரொம்ப போராடி இருக்காங்க. அவங்கள பத்தி உனக்கு எதனா தெரியும்?
7: எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்டி. அவங்களுக்கு இந்த வருஷம்தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவங்களோட வயசு பார்த்தா வெறும் 17 தான், ஆனால் 17 வயசுலயே அவங்க வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்க. அப்புறமா வந்து அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அந்த நாட்டில் நிறைய பெண்களுக்கு வந்து கல்வியே கிடைக்க மாட்டேன்து, அதனால அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்ப போராடுறாங்க. அதை பிடிக்காத தாலிபான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள வந்து கண்டிப்பாக கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ இதை பற்றி 2009 வந்து இவங்க வந்து பிபிசி அப்படின்ற ஒரு சேனலில் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த தாலிபானால் எங்களுக்கு ரொம்ப கொடுமை நடக்குது, பெண் கல்வியை வந்து அவங்க தடுக்கிறாங்க அப்படின்ட்டு பிபிசின்ற சேனலில் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்த தாலிபான் தீவிரவாதிகள் வந்து இவங்களை கண்டிப்பாக கொலையே பண்ணிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மலாலாவை வந்து அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு வந்து தாலிபான் வந்து சுட்டுட்டாங்க, அவங்கள சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, மலாலாவை வந்து லண்டனில் வந்து சிகிச்சை பெற செஞ்சாங்க. அப்போ வந்து கடும் போராட்டத்துக்கு பின்ன மலாலா வந்து புத்துயிர் பெற்றாங்க. அதுக்கு அப்புறமா கூட இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா கூட இந்த தொண்டுகள் எல்லாம் அவங்க நிப்பாட்டில் இதெல்லாம் செய்ய வேண்டான்ட்டு சில பேரை அந்த விட்டுருவாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் அவங்க கைவிடாமல் திருப்பி அவங்க வந்து பெண் கல்வி கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடினாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் December 10 வந்து அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிது. 2013 July 12 வந்து மலாலா வந்து அவங்களோட 16th பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையை வந்து தொடர்பு கொண்டு உலகம் முழுதும் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வால் ஐக்கிய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மலாலாவோட பிறந்த நாளை வந்து மலாலா தினம் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க.
2: சரி வெங்கலட்சுமி, நீ சொன்ன மாதிரி மலாலா மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த கைலாஷின் என்பவர் கூட சிறுவர்களின் வாழ்க்கைக்காக மிக ரொம்ப ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காரு. கைலாஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் பிறந்தார். அவர் வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஆசிரியர். அவர் வந்து தாம் பிறந்த ஊரிலேயே ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ஆனால் அந்த ஊர்லேயே தாம் பிறந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்க பிறந்த அதுங்களை பெண் குழந்தைங்களை கொல்றதும், அதுக்கப்புறம் சிறுவர்களை வந்து சிறிய
9: வயதிலேயே அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புறதுமா முதலப்பட்ட நல்ல பல கொடுமைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதை பார்த்து அவர் வந்து தாம் வேலை செய்யற பள்ளியில படிக்கிற பசங்களை போல அந்த சிறுவர்களும் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கினாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 சிறுவர்களை வந்து அவர் காப்பாத்தி அந்த சிறுவ தொழில இருந்து காப்பாத்தி அவர் அமைச்ச ஒரு அமைப்புல வந்து சேர்த்தாரு. அந்த அமைப்பின் பேர் வந்து பாத்தீங்கன்னா தச்பன் பச்சாவ் அந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்றும் இயக்கம். இந்த இயக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 80,000 சிறுவர்கள் அவரால் பயன்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் யுனெஸ்கோ என்ற ஒரு ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரா இருக்காரு. யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் ஆஃப் சயின்டிபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாம பல ஆர்கனைசேஷன்லயும் அவரை வந்து ஒரு மெம்பரா சேர்த்திருக்காரு. இப்போ நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்லயே பாத்தீங்கன்னா மதர் தெரேசா அவங்களாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவில இருக்கிற ஒரு ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஆனா முதல் முதல் இந்தியால சேர்ந்த ஒரு நபரே இந்தியர்களுக்காக போராடி அது சிறுவர்களின் வாழ்க்கைக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போராடி அவர் இந்த நோபல் பிரைஸ பெற்றிருக்காரு. இது மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து சில பேருக்கு உதவுனாலே அது ஒரு சமுதாய தொண்டுதான். நேயர்களே, இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச தொண்டை மக்களுக்கு செய்யுங்க. அதாவது நீங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு ரோடு கிராஸ் பண்ண அவருக்கு உதவி பண்றதும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமுதாய தொண்டுதான். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வேலை இல்லாத நேரம் இல்லைன்னா நீங்க ஓய்வு எடுக்கிற நேரம் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் குழந்தைகள் அவர்களுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில கல்வியை சொல்லி கொடுங்க. ஏன்னா கல்வி வந்து நம்ம கண் மாதிரி, அதை வந்து நீங்க துச்சப்படுத்தாதீங்க. எல்லா பசங்களும் அதை பெறணும் முதல்ல ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலாலா மாதிரி பல மலாலாக்கள் நம்ம நாட்டிலே இருக்காங்க. கல்விக்காக ஏங்கி இருக்க அந்த பெண்களை வந்து தயவு செஞ்சு நீங்க முன்னேற வழி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு தயவு செஞ்சு கல்வி கொடுங்க. கல்வி ஒரு பெண் கல்வி பெற்றா அந்த வீடே ஒரு வெளிச்சம் பெறும். அதாவது பெண் கல்வி வந்து ரொம்ப முக்கியம். அந்த வீடையே அந்த பெண் வந்து காப்பாத்துவா. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல வரன் வருது இல்ல ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் பார்த்து பெண் கல்வியை நிறுத்தாதீங்க. இல்லைனா அவங்களுக்கு கல்வி கொடுத்தா அவங்களுக்கு திமிர் வந்துடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பெண்களுக்கு கல்வியும் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜின்னா சொல்லுதுன்னா ஒரு 16 வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தையால படிக்க முடியும். அதுக்கு மேல அந்த குழந்தையால தான் படிச்சதை வச்சு தன் அறிவை வளர்த்துக்க தான் முடியும் தவிர அதால அது வேறும் படிக்கவே முடியாது. ஸோ இந்த வயசு வரைக்கும் தான் பசங்களால படிக்க முடியும். அதனால கண்டிப்பாக அவங்க படிக்கவும் செய்யுங்க. நன்றி நேர்களே. இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கு தொண்டு செய்யறவங்களை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நம்மளால முடிஞ்ச சமுதாய தொண்டையும் நம்மளோட சமுதாயத்துக்காக நம்ம செய்யணும். நன்றி நேர்களே. உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஐஸ்வர்யா, கீர்த்தனா, வெங்கலட்சுமி. தொடர்ந்து கேளுங்க நேர்களே. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

நேயர்களே, இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்ல. இந்த டயலாக் ஏத்த மாதிரி இவரோட பேரை சொன்னாலே அவ்வளோ கிரேஸ். இவரோட பேரை சொன்னாலே வாவ், அவரா? அவரோட ஷோ கேப்பீங்களா? அவர் கூட பேசியிருக்கீங்களா? நான் அவரோட பெரிய ஃபேன்னு ஹைப்பர் ஆகிடுவாங்க இவரோட ஃபேன்ஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவரோட குரல். நானும் அவரோட குரலுக்கு டை ஹார்ட் ஃபேன். அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தமான லவ் குரு தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஷாலினி.
0: எம்ஓபி சமுதாய வானொலி சார்பா முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆகிருக்கு.
1: நன்றி.
0: லவ் குருக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா?
1: கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ்.
0: ஓகே. நீங்க எப்படி ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? சின்ன வயசுல மைக்ல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா?
1: ரேடியோக்கு வந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் அதெல்லாம் சொல்லிடணும். பேசிக்கலா நான் வந்து ஒரு டீச்சர். பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் வந்து ஸ்கூல்ல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கோஆர்டினேட்டர் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பிலேருந்தே மீடியானா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா காம்படிஷன்ஸ்லயும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரை எதையும் விட மாட்டேன். அதனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்தது மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது எனக்கு சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பட் எனக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆகி ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்துல எல்லாம் வேற நிறைய காட்டிட்டாங்கல்ல, ஈர துணி எல்லாம் வயிற்றுல கட்டிட்டு படுத்துருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஸோ சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரேடியோ ஒரு பேக் கேட் என்ட்ரியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போதான் நிறைய ஆர்ஜிஸ் எல்லாம் வந்து விஜேவா ஹீரோவெல்லாம் மாறிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் எனக்கு டிரெக்ஷனுக்கு கொஞ்சம் இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரூட்டுன்னு சொல்லிட்டு தான் ரேடியோக்குள்ளார ட்ரை பண்ணேன். ஸோ அப்படிதான் என்ட்ரி ஆரம்பிச்சது.
0: இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? லவ் குரு ஷோ எத்தனை வருஷமா பண்றீங்க? எத்தனை எபிசோட் பண்ணிருக்கீங்க?
1: இந்த ரேடியோல என்டர் ஆகி இது வந்து என்னோட எட்டாவது வருஷம். ஸோ 2007ல இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லவ் குரு ஷோ பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 4 வருஷம்னா சாட்டர்டேஸ் இல்லாம மீதமுள்ள எல்லா நாட்களுமே ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு 300 எபிசோட்ஸ் இதுன்னு வச்சுக்கிட்டா ஒரு 1000ல இருந்து 1200 எபிசோட்ஸ் பண்ணிருப்பேன்.
0: அதுல இருந்து ஒரு டச்சிங் ஸ்டோரி இல்ல மெமரபிள் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
1: இந்த லவ் குரு ஷோ ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்லோ பேஸ்ல தான் போயிட்டு இருந்தது. ஒரு லைஃப் ஸ்டோரி தான் வந்து இந்த ஷோ மேல ஒரு கிரெடிபிலிட்டி அதிகப்படுத்திருந்துன்னு சொல்லலாம். என்னன்னா ஜீவிதன் சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய ஸ்டோரி, அது வந்து வைரலா நிறைய ஷேர் ஆச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல தான் அதிகமா பூம் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் இல்ல, அப்போதைக்கு சவுண்ட் கிளவுட்லயும் மற்ற சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லயும் ஷேர் ஆன ஸ்டோரி அது. தான் லவ் பண்ண ஒரு பையன்கிட்டே இருந்து தனக்கு வந்த ஒரு டிசீஸை மறைச்சு சினிமா மாதிரியே இருக்கும் கேட்கறதுக்கு, தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பையனை விட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் தனிமையில இருந்து அந்த பையன் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பையன் அவனோட லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் ஏ ஃபைன் டே இன்னொரு 90 டேஸ்ல நம்ம சாக போறோம்னு தெரியும் போது அந்த பொண்ணு ரேடியோல பேசினாங்க. அந்த மாதிரி நான் அவன் கிட்ட உண்மையை சொல்லலை, ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா ஒருவேளை நான் அவன் கூடவே இருந்து அவன் கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு அவன் லவராகவே நான் செத்துருந்தேன்னா என்ன நினைச்சிட்டு அவன் லைஃப் அவன் வீணாக்கிட்டு இருந்திருப்பான். அதனால இன்டென்ஷனலாவே அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசி அவனை காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு அவனை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன். பட் இன்னைக்கு நான் அவன் ஒரே ஒரு தடவை சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும்னு தோணுதுன்னு அவங்க சொல்ல இந்த ஸ்டோரி அவன் நேரம் போச்சு. அண்ட் ரேடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு மெடிக்கலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. எனக்கு சென்னைக்குள்ளார ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின, எனக்கே நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு ஷோ அது. ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு ஊரில் வந்து மக்கள் ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி யாருக்கும் கவலை இல்லைன்னா சொல்லும்போது ரேடியோவில் கேட்ட ஒரு ஷோவை வந்து மதித்து அது யாராக இருக்கும்னு தேடி அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏதாவது மெடிக்கலி ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு ஒருத்தர்லாம் திருப்பதி போயிட்டு சரவண பவனில் கேஷியராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து திருப்பதிக்கு நடந்தே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஷோ ஒன்ஸ் ஆன் ஏர் போச்சு, அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. சேவ் என்ன ரொம்ப அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மெடிக்கலி நாங்கள் மட்டும் இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து சென்னையுடைய ஒரு ப்ராப்ளமான ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி இன்னைக்கு ஷீ இஸ் சேஃப். ஸோ தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அண்ட் என்னோட லைஃபோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாகவும் அதுதான்
0: அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம்.
1: கண்டிப்பாக
0: உங்களோட இந்த சக்சஸ்க்கு ஆப்வியஸ்லி உங்க வாய்ஸ் தான் காரணம். அதுதான் உங்களோட பிளஸ். காட்ஸ் கிஃப்ட் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட் வாட் எவர் இட் இஸ், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துப்பீங்களா? பாருங்க, எனக்கு கூட இப்ப தொண்டை கட்டியிருக்கு, வாய்ஸே மாறி போச்சு. ஒரு 10 டேஸா ஷோஸே பண்ணல, இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த டைம்ல எப்படி ஷோ பண்ணுவீங்க?
1: இல்ல, ஆக்சுவலா வாய்ஸ்ங்கிறது வந்து மெயின்டைன் பண்றதெல்லாம் இல்ல, இதை வந்து சும்மா சொல்றது இல்லை. நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். எனக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் எது எதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுற கேரக்டர் தான். ஸோ எனக்கு அது கோல்டாக இருந்தாலும் நான் கோல்டோடையே பேசுவேன். ரேடியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து உண்மையாக நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே அந்த நம்பர் தன்மையினும் கொஞ்சம் கூடும். இன்றைக்கி எனக்கு கோல்டு, நான் வந்து இந்த கோல்டோட ஷோ பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு சில நாட்கள் ஷோ பண்ணும்போது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் கொண்டுட்டு வந்து யாரோ ஒருத்தங்க அந்த சுக்கு மிளகு இதெல்லாம் போட்ட அந்த பவுடர், ஓகே, அவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு கேங், இந்த மாதிரி அண்ணா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. கீழேருந்து டீ கடையிலேருந்து மேலே பால் வருது, பாலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மீதம் உள்ளத ஒரு பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வராங்க. யாருன்னா யாருன்னு சொல்ல வேணான்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட கொடுக்க மட்டும் சொன்னாங்க சார் அப்படின்னு. ஸோ நம்ம ரேடியோவில் அன்றைக்கி வந்து நான் இல்லை, எனக்கு இன்றைக்கி கோல்டு, நான் லீவ் எடுத்திருந்தாலோ அல்லது என்னோடய பழைய ஷோஸ் எதையாவது நான் ரிப்பீட் பண்ணியிருந்தாலோ அன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு முடியலைங்கிறத நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். பட் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அதனால் நான் எதையுமே இது பண்ணுறதில்லை. இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா உடம்பு முடியலன்னு சொல்லிவிடுவேன். இன்றைக்கி எனக்கு ஷோ பண்ணுற மூடு இல்லைன்னா நான் அதையுமே சொல்லிவிடுவேன், இன்றைக்கி எனக்கு ஷோ பண்ணுற மூடு இல்லை. அதனால் இந்த இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ரிப்பீட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும் அப்படின்னு,
0: ரேடியோவில் நாம நாமளாக இருக்கணும்,
1: தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, ஃபேமஸாக இருக்கிறதுக்கும் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யார் வேணால் ஃபேமஸ் ஆக முடியும், பட் ஃபேமஸ் ஆகிறவங்க எல்லாரும் ஃபேவரட் ஆக முடியாது. நீங்கள் பல ஆயிரக்கணக்கான லிசனர்ஸோட ஃபேவரட் ஆச்சே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு?
1: இல்லை, எனக்கு இதில் தெரியல. ரெண்டு விஷயம் என்னென்னா, ரேடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் ஷோ பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு லிசனராவது வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஷோ என்ன அப்படின்லாம். ஸோ அவங்க அன்றைக்கி தான் முதன் முதல்ல நம்மளை கேட்டிருக்கலாம். 4 வருஷமாக நம்ம ஷோ பண்ணுறோம், நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரேட்டாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, ரேடியோவில் வந்து தினசரி நம்மளை புதுசு புதுசாக பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேர் நம்மளை புதுசாக கேட்டாலும் அந்த 10 பேருக்கு அன்றைக்கி நம்ம வந்து டே 1 பழகிற மாதிரி தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 100 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், ஒரு 10,000 ரன்னை க்ராஸ் பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி தான் உங்கள் ஷோ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்ன நானே ஒரு கூட்டு போட்டு அடக்கி வச்சுக்குவேன், ஓகே நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் போகல. ஏன்னா டெய்லி, ஏன்னா சென்னையோட பாப்புலேஷன் டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ரேடியோ பாப்புலேஷனும் டெய்லி கேட்குறவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்மளை எல்லாருக்குமே தெரியுங்கிற ஒரு ஃபீலோட நான் என்றைக்கெலாம் ஷோ பண்ணுறோம், அன்றைக்கெலாம் ஒரு 5 பேராவது என்கிட்ட வந்து, ஆமாம் உங்கள் பேர் என்ன, உங்கள் இந்த ஷோ வந்து 9 மணிலேருந்து 10 மணி தானே அப்படிங்குவாங்க, இல்லைங்க 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்படியா நான் இன்னைக்கு தான் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது தோணலை. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே சோகம், சந்தோஷம், காதல் இந்த மாதிரியான உணர்வு எல்லாமே எல்லாருக்குமே பொதுவான ஒரு உணர்வு. நான் அழற விஷயம் நீங்களும் அழுவீங்க, அது ஒன்று தான் மேபி அவங்களுடைய ஒரு ஃபேவரேட்டான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எங்கேயோ நான் பேசுகிற வார்த்தை யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எதுவும் பெருசாக
0: பண்ணலாம். நிறையவே அழுதுருக்காங்க கேட்டு,
1: நிறைய அழுதுருக்கீங்க அப்படின்னா வேற ஏதோ இருக்குது.
0: நீங்க ஷோல பேசுற மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் பேசுவீங்களா, இல்ல ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குமா? உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் ஷோலயும் பிரதிபலிக்குதா?
1: சத்தியமா கிடையாது. அது என்னன்னா, அது எப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டுட்டாங்க, நீங்க நேர்ல பேசும்போது எங்களால கண்டுபிடிக்க முடியல, பட் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அது 9 மணி ஆனா அது தானா வந்து வாய்ஸ் அப்படி மாறிடுதா? இல்ல ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம ஷேர் பண்ற அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னா சில சமயம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மாடுலேட் பண்ணேன், இதுக்காக இப்படி இருக்கணும், மிமிக்ரிங்கிற டோனுக்கு போக மாட்டேன், ஏன்னா மிமிக்ரிக்கும் மாடுலேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு தோணுச்சு, அந்த டைம் அண்ட் அந்த மூடில் அந்த ஒரு ஸ்டுடியோவில் போய் உட்காரும் போது ஒருத்தங்களோட லைஃபை பற்றி ஷேர் பண்ணுறோங்கிற போது நம்மளே அறியாமல் நம்மளோட வாய்ஸ் ஏதோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. மற்றபடி வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, வர வர உனக்கு என்ன, நீ என்ன ஷோ பண்ணுறியா வீட்டில், நீ என் புள்ளடா, ஒழுங்காக என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு. ஸோ அதனால் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் தான், பட் லைஃப்பில் எல்லாரும் மாதிரி நமக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள், அடிகள், காயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயங்களை பத்தி பேசும்போது நேச்சுரலா அந்த எமோஷன் நமக்குள்ளே வந்துருது, அவ்வளவுதான்.
0: இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் லவ்வை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாங்களா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா?
1: இல்லை, இதில் வந்து 2 விதமான கருத்து இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சூசைட் ரேட் வந்து நிறைய குறைஞ்சிருச்சுங்கிறது வந்து ஒரு ரீசனாக நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து யாருமே வந்து லவ்வை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. யாராவது லவ் பண்ணுறவங்களுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு, லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால், அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சூசைட் பண்ணிக்கிறதுனால மட்டுமே, போன ஜென்ரேஷனில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால அந்த லவ் ட்ரூவாக இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா லவ் பார்த்தோம், இன்னைக்கு கொஞ்சம் அனலிட்டிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு வந்து நம்ம இதயம் இதயம்னு இதயத்தை விஷயத்தையே கை காட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு, இது வந்து வெறும்னா ஒரு பிளட் பம்ப் பண்ற ஒரு மெஷின் தான், இது மற்றது எல்லாமே மூளைதான் டிசைட் பண்ணுதுன்னு. ஸோ அதனால இப்போ எல்லாருமே ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கிறோம், இதனால வந்து லவ்வுடைய அந்த கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருச்சா, இல்லை இதனால வந்து காதலுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டெப்த் இல்லை. ஒரு அம்மா பையனுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு டைல்யூட் ஆயிருக்கு, ஒரு அக்கா தம்பிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் டைல்யூட் ஆயிருக்குது, எல்லாமே டைல்யூட் ஆகும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுடைய லாயல்ட்டி டைல்யூட் ஆயிருக்கு. எல்லாமே குறையும் பொழுது லவ்வர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ்வில் வந்து கொஞ்சம் லேசாக அதை எடுத்துக்கிறதுக்கு பழகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து லவ்வில் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே போயிருக்குது. அது காதல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஜென்ரேஷன்லையுமே நம்ம எப்படி லவ் பண்ணணும் நீங்கள் யாருமே எஜுகேட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரியும், காதலிக்கவும் தெரியும், காயப்படவும் தெரியும், அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கவும் தெரியும், மீட் எடுக்கவும் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
0: உங்க நிகழ்ச்சிக்கு நிறைய லெட்டர்ஸ் இமெயில்ஸ்லாம் வரும், அதுல யாராச்சும் ரொம்ப எமோஷனலா எழுதியிருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐ மீன் ரொம்ப டிப்ரெஸ்டா பிகாஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர், சூசைட் தாட், அந்த மாதிரி எழுதியிருந்தா கால் பண்ணி பேசுவீங்களா அவங்க கிட்ட?
1: ஆமா, நிறைய பேசியிருக்கோம். அண்ட் அந்த ஷோல வந்து எனக்கு முதல்ல ஒரு திருப்தி என்னன்னா, நிறைய நாட்கள் வந்து நான் ஆஃபீஸ்லயே ஸ்டே பண்ணியிருக்கேன் லேட் நைட். ஆப்வியஸா இப்போ மேரேஜ் ஆனதுனால இப்போதைக்கு அந்த மாதிரியானது இல்லை, நான் இப்போ ஷிஃப்ட் டைமிங்ஸே மாத்திட்டேன். பட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் 1:00 ஷோ முடிச்சுன்னா நான் ஒரு 3:00 வரைக்கும்லாம் 2 hours அடிஷனலா, நான் சொல்றது நைட் 1:00 அப்புறம் உட்காந்து நான் ஃபோன் கால்ஸ் பேசியிருக்கேன். சூசைட்லேருந்து நிறைய பேரை ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம், கண் கூட பார்த்து கூப்பிட்டு பேசி. பை லவ் குருங்கிற அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிறதுனால யாரையும் மீட் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி ஒரு சில பேரை நேரில் கூப்பிட்டு பேசினாதான் சரியா இருக்கும்னு தோணும். ஒரு சில பேரை ஃபோன்லேயே பேசி அவங்களை மீட் எடுத்துடலான்னு தோணும். நிறைய பேரை வந்து சூசைட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து என்னால் ஷூராக சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நேராக ஷோவில் பேசுவாங்க, பேசும்போது அழுதுருக்காங்க, இந்த மாதிரி லைஃப்பில் ஹோப்பே இல்லைன்னு சொன்னவங்கலாம் அடுத்த ஒரு 6 months வந்து நான் வந்து இப்போ ஹோப்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம மட்டுமே அதுக்கு ரீசன் கிடையாது, அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். அவங்க என்கிட்ட வந்து தேங்க் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு டூல் தான், அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கும். நம்ம அந்த ஒரே ஒரு வாரத்தை சும்மா ஒரு போற போது அப்படி லைட்டா நம்ம ஒரு டைவர்ஷன் கொடுத்துருந்துருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, சையத் அண்ட் பிரியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து வாட்ஸ்அப்ல நிறைய ஷேர் ஆச்சு. அந்த பையன் வந்து இந்த பிப்ரவரி 14 நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த பையனை அந்த பிப்ரவரி 14 அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. அதே பையன் அடுத்த ஜான்வரி 1 அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 31 அன்னைக்கு, என் லைஃப்ல புதுசா ஒரு பொண்ணு இருக்கா, என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். சோ அப்படின்னா நம்மளோட வேலை அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க லைஃப்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அதுதான் ரேடியோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்.
0: உங்க ஷோ கேட்கும் போது நிறைய காலர்ஸ் பேசுறத கேட்டிருக்கேன், நிறைய பேர் உங்க ஷோ கேட்டு நீங்க பேசினது கேட்டு சூசைட் தாட்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன என்ன ரீசன் அப்படின்னா, எனக்குமே லைஃப்ல வந்து நிறைய அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம், அதாவது சூசைட் தாட்ஸ் இல்லை, ஏன்டா இவங்கலாம் சூசைட்லாம் பண்றாங்க, இவங்களை அந்த ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தங்க அவங்க பக்கத்துல இருந்து பேசியிருந்தா சேவ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், ரேடியோல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு, நம்மளோட வேலை வந்து பேசுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுற அந்த வார்த்தையே போயிட்டு, ஏன்னா நான் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க ஸ்பாட்ல போய் உட்காந்து அவங்க பக்கத்துல உட்காந்து பேசி கமான் என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்கற அளவுக்கு டைமும் இல்லை, அண்ட் நிறைய பேருக்கு பிரச்சனையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசுற ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தங்களுக்காக பேசுறது ஒரு 100 பேருக்கு அப்ளை ஆகுது, அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் அந்த மாதிரியான ஒரு தாட்ல இருந்து வெளியில வந்தாங்கனாலுமே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நான் நினைப்பேன். லைஃப்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன், ஸோ டாக்டர் ஆகி ஒரு சில உயிர்களை காப்பாத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு கிடைக்கல. சொல்லும்போது எனக்கே தெரியாம நான் எனக்கே கண்ணெல்லாம் கலங்கி நானே அழுதுருவேன். அப்படி நான் அழுது ஒரு ஷோ பண்ணேன் அப்படின்னா அந்த ஷோ வந்து கண்டிப்பா நிறைய பேரை போய் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நானே அதை சொல்ல முடியல அப்படின்னா அதை கேட்கறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில நேரங்களில் நானே கொஞ்சம் அதுல சொல்ல முடியாத விஷயங்கள் இல்லை சொன்னா ரொம்ப காயப்படுற விஷயங்கள் இருந்ததுன்னா நானே கொஞ்சம் செட்டிலாக குறைச்சிக்குவேன், வேணாம் ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது. எப்போ ஷோ கேட்டாலும் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது, அழுகையாகவே இருக்குது அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே இது எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருடைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இன்னைக்கு யாரோட ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், உண்மையாகவே சில ஸ்டோரிஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணேன். லைக் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க லைஃப்பில் இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எகைன் என்னால் அந்த ரியாலிட்டியோட மேட்ச் பண்ண முடியல.
0: அது உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டோரியா?
1: இல்லை, நான் சொல்றது எல்லாமே ரியல் ஸ்டோரிஸ். அவங்க கிட்டே கேட்க ஆரம்பிச்சேன், எவ்வளோ நாளைக்கு தாங்க நானும் இப்படியே இருக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்துகிட்ட வரைக்கும் என்னென்னா, நம்ம லவ்வில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. அப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருமே போதும் அப்படிங்கிற ஃபீலில் தான் எல்லோரும் இருப்போம். என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கி தான் அங்கே மூணாவது ஆள் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லணும்னு தோணும். ஸோ அப் யோசித்தேன், சரி ஓகே இது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மன வருத்தம் வரும்போது தான் நம்மளை தேடி வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம லைஃப்பில் நடந்திருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த எமோஷனில் நம்ம சொல்லும்போது அது நம்மளோட பர்சனலாகவும் நம்மளோட இன்னர் பர்சனாலிட்டியை அதை வந்து அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என் லைஃப்லேயே நடந்திருக்கு.
0: அந்த மாதிரி சிமிலரான விஷயம் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்தது நீங்கள் யோசிப்பீங்களா?
1: நடக்கும். அவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க சொன்ன விஷயம் அப்படியே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை பல பேர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க.
0: நீங்க நான் ஷோ கேட்கும் போது அந்த ஸ்டோரிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காது, அந்த ஸ்டோரியில நடந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு லைன் என்னோட லைஃப்ல வரும், அப்ப அது அதோட ரிலேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ற பல விஷயங்கள் வந்து லைஃப்ல நான் பண்ண தப்பு தான், இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து அது ஒரு டூலா நான் எடுத்துக்கிறது.
0: இந்த மாதிரி ஒரு ஷோ ஃபியூச்சர்ல நானோ இல்ல என்ன மாதிரி ஆர்ஜே ஸ்டூடெண்ட்ஸோ எஃப்எம்ல பண்ண வாய்ப்பு கிடைச்சாலோ இல்ல இப்படி ஒரு ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க?
1: நீங்க ஒட்டுமொத்த ஊருக்கோ இல்ல உலகத்துக்கோ பேசுறதா நினைச்சு பேச வேணாம், ஒரே ஒரு நபர் கிட்ட பேசுறதா நினைச்சு பேசுங்க. அண்ட் அவங்களோட லைஃபா உங்களோட லைஃபா உங்களால உள்வாங்கிட்டு அவங்களோட அந்த உணர்வுகளை உங்களோட உணர்வுகளா கடத்தி பேச முடியும்னா தாராளமா பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன்ல ஒரு ப்ரொடியூசரோ இல்ல வேற யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமா பண்ற ஷோஸ் இல்ல, இதுக்கு நாம தான் நமக்கு சப்போர்ட், நம்முடைய உணர்வுகள் தான் நமக்கான சப்போர்ட். ஸோ அதுல கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா யாருக்கெல்லாம் ஈஸியா ஒரு விஷயத்த கேட்ட உடனே எமோட் ஆக முடியுதோ, யாருக்கெல்லாம் மத்தவங்களுடைய ஒரு கஷ்டத்தை பார்த்தவொடனே கண் கலங்குதோ அவங்கெல்லாம் இந்த ஷோ பண்றதுக்கு ரொம்ப
0: தகுதியானவங்க.
1: அப்படி இல்லாம நம்ம ஆர்டிபிஷியலா டிராமேட்டிக்கா பண்ணோம்னா அது உண்மையா இருக்காது.
0: உங்களை எல்லாருக்கும் லவ் குருவா தான் தெரியும், என்னைக்காவது உங்க ரியல் நேம் ரியல் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியலேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: நிறைய ஃபீலிங் இருக்கு. அண்ட் அது எப்படின்னா, ஆரம்ப மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கறது இல்லை, இதுல புகழ் அந்த பெருமை அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். பட் ஒரு சில நேரங்களில் நினைச்சுக்குவேன் என்ன அப்படின்னா, நம்ம இதுல ரியாலிட்டி நம்ம யாரு அப்படின்னு நம்ம இதுல தெரியப்படுத்தும் பொழுது ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட பேசுற அந்த ஒரு இன்டிமசி அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீனிங் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. நம்ம யாருனே தெரியாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கலாம். அதனால இந்த ஷோவுடைய சக்சஸ்க்காக நான் அதை ஒரு விலையா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லை.
0: உங்க ஷோல நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, அந்த அட்வைஸை உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா?
1: நான் பண்ண தப்பு தான் மத்தவங்களுக்கு அட்வைஸா நான் கொடுக்குறேன், பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால அது எல்லாமே என் லைஃப்ல நடந்தது தான்.
0: ஓகே, ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நீங்க அட்வைஸா சொல்றீங்க?
1: ஆமா, என் எக்ஸ்பீரியன்ஸ்னு மட்டும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு 10,000 மெயில்ஸ்க்கு மேலே இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 10,000 மெயிலில் நான் ரேடியோவில் போர்ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 மெயில்ஸாக தான் இருக்கும், மீதம் எல்லாத்துக்குமே நான் பர்சனலாக தான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ பேர்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தவங்க மேக்ஸிமம் ஒரு 10 விஷயத்துக்குள்ளார தான் காதலில் அந்த சண்டைகள் அந்த இது வரும். ஒன்று பையனுக்கும் பொண்ணு கடையில் பிரச்சனை இருக்கும், இல்லை பையனுடைய அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை இந்த சைடில் ஒரு ஃப்ரெண்டு இல்லை அந்த சைடில் ஒரு ஃப்ரெண்டு, பொசசிவ்னஸ், ஈகோ, இந்த மாதிரி ஒரு 10 விஷயத்துக்குள்ளார எல்லா பிரச்சனையும் நம்ம அடைக்கலாம். ஸோ இதில் நான் அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இது என்னோட லைஃப்லேருந்து எடுத்த பாடம்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அட்வைஸாக சொன்னோனாலும் அதுக்கு காரணம் அந்த அட்வைஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவ்வளோ நாளாக மெயில் பண்ண அத்தனை பேருக்குமே அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரியே என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, நான் லைஃப்ல இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை அவங்க பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு ஜெனியூனான ஃபீலிங்காக எனக்கு படும். ஏன்னா நம்ம லைஃப்ல ஒன்று பட்டுடும், அதை வந்து இன்னொருத்தவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்ட அட்வைசஸ் தான் நம்ம கொடுக்கறது.
0: உங்களை ஆர்ஜேவா எல்லாருக்கும் தெரியும், பட் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா நேஷனல் அவார்ட் வாங்கின பாண்டிராஜ் சார் கூட கேடு பில்லா கில்லாடி ரங்கா படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
1: ஆக்சுவலா சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் சென்னை வந்தேன். நான் வந்த உடனே போயிட்டு அவர்கிட்ட தான் என்ன, ஏன்னா எனக்கு ரேடியோல இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் அவர் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி அப்படிதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ஸோ அப்பிலேருந்தே ரொம்ப பர்சனலா ரொம்ப க்ளோஸா டச்ல இருந்துட்டே இருந்தோம். ஸோ சென்னை வந்த உடனே அவரை போயிட்டு பார்த்தேன், பார்த்த உடனே அந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ற சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதில் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் எழுதினேன். ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மூவியில். அதுக்கப்புறம் இது நம்ம

0: டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் இருந்தேன். பேசிக்கலாக எனக்கு என்னோட ஸ்கில்ஸ் வந்து ரைட்டிங் தான். ஸோ அதனால் இப்போது அடுத்தடுத்த சாரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு ரைட்டராக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டருக்கான ஸ்பேஸ் வந்து சினிமாவில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். டிரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனியாக, இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தனியாக இருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா
1: டைரக்டர் தான் ரைட்டராக இருக்காங்களா இங்கே?
0: ஆமாம், இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரைட்டருக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு சுஜாதா சார் மாதிரி, ஒரு பாலகுமாரன் ஒரு நேரத்தில் ஒரு டாமினேட் பண்ண மாதிரி, அந்த காலத்துலலாம் கதைக்குன்னு தனியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணுங்கிற ஒரு தாட் உண்டு. பட் அல்டிமேட் ஆசை வந்து டைரக்ஷன் தான். ஸோ அதுக்கான முயற்சியில் இப்போ இருக்கேன்.
1: நீங்கள் எழுதின டைலாக்ல ஏதாவது ஒரு பாப்புலர் டைலாக்?
0: அந்த படத்தில் நிறைய காமெடி பஞ்சஸ் தான் எழுதணும். அந்த கெடிபில்லா கிளாடிரங்கால வந்து சிவகார்த்திகேயன் போர்ஷனுக்கான நிறைய பஞ்சஸ் எழுதினேன். சூரிக்கு எழுதின ஒரு டைலாக் வந்து ஆக்சுவலாக நிறைய கிளாப்ஸ் வந்தது. என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து காலையில் கிளம்பும்போது பைக்கை எட்டி உதச்சி கிளம்புடா அப்படிங்குவாங்க. அப்போ சூரி சொல்லுவார், இப்போல்லாம் பொண்ணுங்களுக்கு புருஷனை வந்து டார்லிங்க சூரிக்கு டா டான்னு கூப்பிட்றதே ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் எழுதணும். அப்புறம் ஆக்சுவலாக அதில் சிவகார்த்திகேயனுக்கான ஒரு மேனரிசம்கான ஒரு இதுவே என்னென்னா, அவர் பேர் வந்து பட்டமுருகன் இருக்கும். ஸோ அவர் வந்து பட்டமுருகா பட்டையை கிளப்புறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக என்னென்னா பஞ்சஸ் தான் ஃபுல்லாக பண்ணுவோம். த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா படமே ஃபுல் ஆஃப் பஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ டிரெக்டர் வந்து நிறைய வெர்ஷன் எழுதிட்டார், ஒரு 2-3 வெர்ஷன் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணும், கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவைசேஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது இது நம்மளால் டிஸ்கஷனோட வந்துட்டேன். தென் எகெயின் இப்போது ஹைக்கு பசங்க 2 கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே, நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக் எழுதணும்னா அவங்களுக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பை நேச்சர் அவங்களோட கேரக்டரில் இருக்கணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கேரக்டர் இருக்கா அவங்களுக்கு, உங்களோட நேச்சரில்?
0: இல்லை, நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். என்னென்னா, அந்த ஷோ பண்ணதுனால நமக்கே அறியாமல் நம்மளே அறியாமல் ஒரு இறுக்கமான ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் மற்றபடி நான் இப்போது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவகார்த்திகேயன், சந்தானம் இந்த மாதிரி தான் கதை சொல்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சந்தானம் பார்த்து கதை சொல்லியிருக்கேன். சந்தானம் சார் வந்து ஸ்டோரிலாம் கேட்டார், பட் அவர் இப்போது பேய் படம் பண்ணுற ஒரு மூடில் இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கு. பட் படம்னு பண்ணனா ஜாலியாக நல்ல கலகலங்கிற மாதிரி ஒரு படம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் ஒருவேளை என்னோட நான் பேச வேண்டியதெல்லாம் ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
1: மேபி ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆர்ஜே டைரக்டர், இது ரெண்டு தவிர வேற என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபியூச்சரில் புதுசாக ஏதாச்சும் பண்ணுற ஐடியா இருக்கா?
0: ஆர்ஜே டிரெக்ஷன் இது தவிர அப்படின்னா, இல்லை இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே முதல்ல ஒழுங்காக பண்ணலங்கிறதுனால இதை கொஞ்ச நாள் ஒழுங்காக பண்ணலாங்கிற ஒரு தாட் இருக்குது. அண்ட் மேபி எது பண்ணாலும் ரிலேட்டட் வித் பிரிண்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் அந்த டெலிவிஷன் மீடியா நோக்கி தான் இருக்கும். தட்ஸ் இட், இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன், எழுதுனதெல்லாம் சேர்த்து புக்காக போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டார்ச்சர் நம்ம பண்ண வேணாங்கிறதுனால அமைதியாக இருக்கேன், வேறு எதுவும் கிடையாது.
1: நீங்கள் கவிதை புக்கு ஷுவராக போடலான் தான் நான் ஃபீல் பண்ணுவேன்.
0: பட் நான் போட்டால் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அதனால தான் நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கேன்.
1: மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா ஃபீல்ட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மீடியா ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுறது எப்படி, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்?
0: இன்னைக்கு வந்து முதல்ல மீடியாக்குள்ளார நிறைய பெண்கள் வராங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மீடியாக்குள்ளார எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்னைக்கு இல்லாமல் மாறிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்க்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு போட்டி போட்டுலாம் வந்து அடிச்சு பிடிச்சி இடம் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஓப்பனிங்ஸும் நிறையா இருக்குது, ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டல் மீடியம் ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு டிஜிட்டலில் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்களே ட்ரை பண்ணலாம், அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா மற்றவங்க மாதிரி நாம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யூனிக் ஃபீல் இருக்கிற எல்லோரும் வர வேண்டிய ஒரு ஃபீல்டுனா அது மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் மாதிரியும் நாமளும் ஒரு கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கெத்தா சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி தான். நான் ரேடியோ பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா ரேடியோவில் யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 2 கோடி பேர் இருக்கிற ஒரு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கு 50 ஆர்ஜிஸ் தான் இருக்காங்க. அப்படின்னா ஒரு 2 கோடி பேரில் 50 பேருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு சான்ஸ். ஆனால் இந்த 2 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நாம வந்து கோடியில் ஒருத்தங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன், லைக் ரேடியோவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எனி ஃபீல்ட். ஸோ நாம ரொம்ப தனித்துவமானவங்க அப்படின்னு நம்புற ஒவ்வொருத்தவங்களும் வர வேண்டிய துறை மீடியா. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய வளர்ச்சி இருக்கு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாள் வேலை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தோட வேலை பார்க்கணும். அண்ட் வேலையை வேலையாகவே நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப் இன் டு மீடியான்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ஓகே, முன்னாடியெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் டாக்டர்னு மட்டுமே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஸ்காம், நிறைய பேர் எடுக்கிறாங்க, விஸ்காம் எடுக்கிறாங்க. எங்கள் காலேஜில் கூட விஸ்காம், எலக்ட்ரானிக் மீடியா இதெல்லாம் நியூவாக நிறைய பேர் வந்து சேர்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா?
0: கண்டிப்பாக நல்ல விஷயம். அண்ட் அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். ஏன்னா எத்தனையோ டிரெக்டர்ஸ் வந்து இன்றைக்கி உருவாக இருக்காங்க. அவங்களாம் வந்து விஸ்காமோ இல்லை வந்து ஒரு மாஸ் மீடியாவோ படிக்காமல் வந்திருக்காங்க. எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்லாம் உருவாகிருக்காங்க. எத்தனையோ எழுத்தாளர்கள் உருவாகியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காலேஜ்குள்ளார நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக அகடமிக்காக உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொருத்தவங்களையும் படிங்கன்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களையும் எப்போ நம்மளோட துறை வந்து மீடியா அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சோ, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், பிரிண்டாக இருக்கலாம், ப்ராட்காஸ்டிங்காக இருக்கலாம், டெலிகாஸ்டிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அன்னையிலிருந்து நீங்கள் எப்போதும் இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் அலர்ட்னஸ். ஏன்னா நமக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, மாஸ் மீடியா மீடியா விஸ்காம் அப்படின்னாலே ஒரு கெத்து ஜாலி பண்ணுற பசங்க, ஓ எது எதுவுமே ஒத்து வரலையா இதில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் இதுதான் வந்து மற்ற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மூவி வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களை ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனை இம்பாக்ட் பண்ணுது. ஆனால் இன்னொரு வகையில் கேட்டோம்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் மூவியில் காட்டுறோம்னு சொல்கிறோம். ஆனால் மூவியில் காட்டுறதை பார்த்து தான் நிறைய பேர் இம்பாக்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு மீடியம் இது. அப்படிப்பட்ட ஒரு மீடியம் எடுக்க போகிற நாம கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து.
1: இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சிக்கு எம்ஓபி சமுதாய வானொலியில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ. அண்ட் எம்ஓபி சமுதாய வானொலி 104.8. ஓகே, நன்றி. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இன்னும் பல உயரங்களை தொடரணும். இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் பண்ணணும். அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறத தாண்டி இதில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் இதிலேருந்து நிறைய பேர் ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ரேடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இறைவனும் இயற்கையும் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.
1: நன்றி.
0: தேங்க்யூ. வணக்கம். நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதலன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை
3: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர், டாக்டர் நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போகணும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: சரி நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஊக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்து சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ lots of things to avanga avanga veetla avanga avanga conserve pannale it will be romba nalla helpful aagum so

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: இல்லப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்போ இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டி

0: abacate.
1: ஏ வர முகேஷ் நம்ம விளையாட போலாம்.
2: வா விளையாட போலாம்.
0: ஏ முகேஷ் கௌதம் எங்க போறீங்க?
1: விளையாட போறோமா?
0: கால்ல செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
1: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
0: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
2: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
1: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
3: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்கன்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா?
0: போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது, ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எப்படி நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
2: நம்ம பாஸ்வேர்ட் போட்டாதான் கவனம். பாஸ்வேர்ட் போடுறது வேரியேஷன் உங்களுக்கு கேள்வி ஞாபகம் இருக்கு இல்லைன்னா நான் பேசுறது வச்சு அப்படி பில் பண்ணி
3: ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் என் கூட கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் நான் உங்கள் பிருந்தா. இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் ஷோ கேட்க போகிறோம். அண்ட் இப்போ மார்கழி சீசனுங்கிறதுனால மார்கழி உற்சவம் சென்னையில் ரொம்ப பிரபலமானது. அண்ட் இப்போ என் கூட இருக்கிறவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர். இவங்க என் சீனியர் மட்டுங்கிறதுக்காக நான் இவங்களை கூட்டிகிட்டு வரல. ரியலாகவே இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர் அண்ட் ஷீ இஸ் அபூர்வா ரவீந்திரன் ஃப்ரம் எம்ஓபி காலேஜ். அவங்க ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க படிப்பு பாட்டு ரெண்டுத்தையுமே ஒரு மியூசிக் ஜேர்னியாக அவங்க சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து அவங்க தொடர்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஹாய் அபூர்வா, எப்படி இருக்கீங்க?
4: ஹாய் பிருந்தா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்?
3: யா, ஐ எம் வெரி வெரி வெரி குட். அண்ட் ஸோ வில் ஹாவ் அவர் இன்டர்வியூ நவ். அண்ட் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட மியூசிக் ஜேர்னியாக 8 வயசுலேருந்து நிறைய சபாஸில் நிறைய ஈவன் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள்.
4: ஆமாம்.
3: ஸோ எப்படி அது பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்?
4: எனக்கு பேலன்ஸுன்னு வந்தது அகடமிக்ஸில் தான், அதுவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஒரு 10th 11th சீனியர் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் வந்தது. பட் எனக்கு ஆல்வேஸ் மியூசிக் ஹஸ் பீன் மை ப்ரையாரிட்டி. ஸோ ஐ மேக் ஷுர் தட் என்ன நடந்தாலும் என்ன எக்ஸாம் எப்படி இருந்தாலுமே டெய்லி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அதுக்காக டெடிக்கேட் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் கம்பல்ஷன் சொல்ல மாட்டேன், ஏன்னா இட்ஸ் மை பேஷன். ஸோ அதனால் நான் டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணி டுவர்ட்ஸ் அன் எய்ம் மாதிரி அண்ட் நிறைய காம்படிஷன்ஸ்லாமும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு எய்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி திருப்தி பண்ண வித்தை தான் பாட்டு. அண்ட் இட்ஸ் மோர் லைக் ஜஸ்ட் அ பேஷன் மாதிரி, ஹாபின்னு நான் சொல்ல மாட்டேன்.
3: ஓகே. ஸோ இப்போ மார்கழி உற்சவங்கிறதுனால நீங்களும் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஸோ சென்னையில் மார்கழி உற்சவம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு?
4: சென்னை மார்கழி உற்சவங்கிறது இட்ஸ் அ just not an event, it's a global festival mari. அதுக்கு ஒரு ரொம்ப prime place இருக்கு நம்ம ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஒரு குளோபலாக பார்த்தோம்னாலே அப்படி இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ளைம் இருக்குது அதுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு கச்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வந்து பீப்புள் வாண்ட் டு என்ஜாய் த சீசன். சீசன் இஸ் மோர் லைக் இட்ஸ் அன் எமோஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சரி போனோம் கச்சேரி பாடினோம் வந்தோங்கிறது இல்லை. யூ கெட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், நிறையா பேர் தெரிஞ்சுக்கலாம், நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் யாரெல்லாம் என்ன மாதிரி பாடுறாங்க, புது ஆர்டிஸ்ட் இல்லை டாப்பில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா அந்த சீசனில் கேட்க கிடைக்குது நிறையா நமக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் எக்ஸ்ட்ரா ஆடட் திங் இஸ் எல்லா சபாலையும் ஒரு கேன்டீன் இருக்கும் நிச்சயமாக. ஸோ இஃப் யூ ஆர் எ ஃபுட் ஃப்ரீக் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் ஹாப்பினஸ். அவ்வளோதான்.
3: ஸோ அபூர்வா, நீங்கள் ஒரு யங் டேலண்ட், யூ ஆர் ஜஸ்ட் அட் கிராஸ் யூ ஹவ் ஜஸ்ட் கிராஸ் யர் டீனேஜ் அண்ட் யங் டேலண்ட்ஸ்க்கு இந்த மார்கழிச்சவும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது?
4: நிச்சயமாக இட்ஸ் வெரி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுவும் சமீபத்தில் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நிச்சயமாக இட்ஸ் பூமிங்னு சொல்லணும். ஒரு பீரியடில் கர்நாடிக் மியூசிக் வந்து கொஞ்சம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இப்போது வந்து இருக்கிற டேலண்ட் வந்து நிறையா இருக்காங்க. அண்ட் ஸோ அந்த ஆர்டிஸ்ட் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நாட் ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு டிவி ஷோஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா சேனல்லையும் ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ ஃபார் மியூசிக் டான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் மோர் எக்ஸ்போஷர் டு யங் ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். அதில் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேருக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அமைஞ்சிருக்கு. ஸோ
3: இப்போது மார்கழி உற்சவங்கிற போது மியூசிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட்ஸ் லைக் டான்ஸ், தியேட்டர், ட்ராமா, பஜனை இதுக்கும் இல்லாமல் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த ஆர்ட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
4: நிறையாவே இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்ரி ஆர்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். என்ன கேட்டால் பாட்டு இல்லாமல் டான்ஸ் இல்லை. அந்த மாதிரி இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா யூஸ்வலாக ஒரு மியூசிக் சீசன்னா ஒரு டிசம்பர், டான்ஸ் யூஸ்வலாக ஒரு ஜான்வரிலேருந்து ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் மொத்தமாக பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ பேக்கேஜ். எல்லாமே ஒரு சில சபாஸில் ஈவினிங்ஸ் வந்து ரெண்டு ஸ்லாட் இருக்கும், ஒரு ஸ்லாட் வோக்கலிஸ்ட், இன்னொரு ஸ்லாட் வந்து டான்ஸுன்னு இருக்கும். ஸோ எனிவே டான்ஸஸ் நீட் மியூசிஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ் ஆல்சோ நீட் டான்ஸஸ், ஆஸ் யூ செட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட்.
3: அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய டிவி ஷோஸ்லாம் கூட கர்நாடிக் மியூசிக், ஈவன் லைட் மியூசிக், தென் டான்ஸ் ஆர்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நிறைய டிவி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, லைக் தனுஷ்கா, ஸ்வர்ண சங்கீதம் அண்ட் ஆல். ஸோ அது அப்போது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல், லைக் ஆன் ஸ்டேஜில் கர்நாடிக்கு பாடும்போதும் அண்ட் டிவியில் பாடும்போதும் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்?
4: டிவியில் பாடுறதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஆன் ஸ்டேஜ் கொடுக்கறதும் டெஃபினெட்லி வேறு வேறு தான். இப்போ ஆன் ஸ்டேஜில் பார்க்கும்போது இட்ஸ் என்ன சொல்கிறது, யூ ஹாவ் லைவ் ஆடியன்ஸஸ் அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை இப்போ உடனே கேட்க போகிறாங்க. ஸோ ஒரு கான்ஷியஸ் ஃபீலிங் இருக்கும். டிவியில் அதுக்கும் மேலே இருக்கும், ஏன்னா யூ டோன்ட் நோ வேர் எந்த கார்னரில் யார் உங்களை பார்க்க போகிறாங்கன்னு. ஸோ இட்ஸ் ஆல் த மோர் யூ கெட் மோர் கான்ஷியஸ் அண்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு சீ த வியூவர்ஸ் இல்லையா. ஸோ ஒரு கான்சர்ட்டில் பாடும்போது நமக்கு தெரியும், இந்த நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு ரொம்ப ரசிக்கிறாருன்னா வீல் பி மோட்டிவேட்டட், சரி இந்த இந்த இந்த பாட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடலாமே. ஒரு ஸ்பெஷல் சங்கதி போடும்போது யாராவது ரசிச்சாங்கன்னா அந்த சங்கதி திருப்பி ரிப்பீட் பண்ணலாமேங்கிறதெல்லாம் தோணும். பட் ஒரு டிவியில் பாடும்போது அப்படி இருக்காது, ஏன்னா வெதர் இட் கோஸ் லைவ் ஆர் இட்ஸ் ரெக்கார்டட் என்னவாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட், த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் யூ ஷுட் புட் இன் த சேம் எஃபர்ட்ஸ். தேர்ஸ் நோ பாட்டுன்னு வந்துட்டால் டெடிக்கேட்டடாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏ ஒரு ஆடியன்ஸில் 10 பேர் இருந்தாலும் ஒன்று தான், 100 பேர் இருந்தாலும் ஒன்று தான், இன்னும் நம்ம பாடுறது வந்து நமக்காக அண்ட் சுவாமிக்காக அப்படிங்கிற ஒரு இதில் மனோபாவத்தோடு தான் நம்ம பாடி யூ ஹவ் டு கம்.
3: ஸோ சேயிங் அபவுட் த ஆடியன்ஸ், நீங்கள் பாடும்போது அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு ஒரு சவாலையும் இல்லை ஒரு ஒரு கச்சேரியும் நீங்கள் பண்ணும்போது?
4: ரியாக்ஷன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மியூசிக் பிடிக்கும். இப்போது சில ஆர்டிஸ்ட்ஸு ரொம்பவே பிரிகா அந்த மாதிரி பிரிகா சென்ட்ரிக்காக பண்ண பிடிக்கும். சில ஆடியன்ஸஸ்க்கு வந்து பிளெயினாக ஸ்மூத்தாக அப்படியே லாங்குவேஜாக பாடினா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்காக நம்ம ஸ்டைலை மாற்றிக்கணும்னு இல்லை, வி ஹவ் டு கேட்டர் டு எவ்ரிபடி. இப்போது ஒரு கச்சேரினா ஒரு லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுறோம், ஒரு 2 ஹவர்ஸ் கச்சேரி, ஒரு வர்ணம்லேருந்து ஆரம்பித்து ஒரு கீர்த்தனை அந்த மாதிரி பாடி பாடி அட் அ ஸ்டேஜ் கடைசியில் ஒரு தில்லானா வச்சு முடிக்கிறோம். அதில் நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் கவர் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ வித் தி ஆடியன்ஸ். நம்ம பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கும் ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, நம்மளும் எப்படி பாடிட்டு இருப்போம் அவங்களும் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஷுட் பி. ஸோ எல்லாம் கான்ஷியஸாக மைண்டில் வச்சுட்டு, அதுவும் சென்னையில் பாடுறது வேற, வேற ஒரு ஊரில் பாடுறது வேற. சென்னை ஆடியன்ஸ் இல்லை சவுத் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக்கில் ஈடுபாடு ஜாஸ்தி. இதுவே நார்த்துக்கு போனால் சவுத் இண்டியன்ஸ் இருப்பாங்க அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ நார்த் இண்டியன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங் டு கர்நாடிக் மியூசிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபேமஸ் சாங்ஸ், இப்போ எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா பாடினதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு நிறையா நிறையா காம்போசிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபேமஸாக எடுத்து பாடலாம், இல்லை இன்னும் அவங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய திங்ஸாக பாடினா இட்வில் பி பெட்டர்.
3: ஸோ சேயிங் அபவுட் ஆடியன்ஸ், நீங்கள் யூஎஸில் கூட கான்சர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ சென்னை ஆடியன்ஸ், ஐ மீன் இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் ஃபாரின் ஆடியன்ஸ், அவங்க எப்படி டிஃபர் ஆகுறாங்க?
4: ஃபாரின் ஆடியன்ஸ் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தே மோர் டேஸ்ட்ஃபுல், டேஸ்ட்ஃபுல் இன் த சென்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு நிச்சயமாக லிரிக்ஸ் புரியாது இல்லையா. இஃப் யூ டேக் அ ஃபாரின் ஆடியன்ஸ், நமக்கு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு லிரிக்ஸ் ஒரு மாதிரி நம்ம தெலுங்கு தெரியல, ஆனாலும் ஒரு மாதிரி வில் பி ஏபிள் டு ரிலேட் டு த எமோஷன். ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடுறோம்னா அந்த மாதிரி. இப்போது அதே ஒரு ஃபாரின் ஆடியன்ஸ்க்கு பாடுறோம்னா இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட், ஏன்னா அவங்களுக்கு பாஷை புரியாது. ஸோ ஒரு மெலடி வச்சு தான் தேல் பி ஏபிள் டு கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வில் பி மோர் பாப்புலர் அந்த மாதிரி ஃபாரின் சர்க்கியூட்டில். பட் ஆஸ் அ வோக்கலிஸ்ட் இன்னும் கொஞ்சம் மெலடி சென்ட்ரிக்காக பாடலாம், இல்லை ஒரு லயம் சென்ட்ரிக்காக பாடலாம், தாளம் பீட்ஸ் சென்ட்ரிக்காக பாடணும்னா தே வில் பி ஏபிள் டு ரிலேட் பெட்டர்.
3: ஸோ நீங்கள் மார்கழி உற்சவத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண மார்கழி உற்சவம் ஃபர்ஸ்ட் கச்சேரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
4: சீசன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட், என்ன ஸ்டேஜில் இருந்தாலுமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல். எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் டிசம்பர்னு சொல்லணும். பட் என்னோட ஃபர்ஸ்ட் மார்கழி வாஸ் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா இட்ஸ் அ பிக் ஃபெஸ்டிவல், யூனோ வேர்ல்டு வைடு இதை எல்லோரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்களோட வி ஷுட் லிவ் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறையா திங்ஸ் ஓடிட்டுருக்கோம் மனசில். அண்ட் ஸ்டேஜ் ஃபியருங்கிறது நிச்சயமாக எல்லா வாட்டியுமே இருக்கும். பட் லக்கிலி ஃபார் மீ, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா அந்த ஸ்டேஜ் ஃபியர் விட்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப காம்படிஷன்ஸ் நிறையா அமைச்சிருக்காங்க, சின்ன சின்ன சின்ன காம்படிஷன்ஸ். ஸோ அதனால் போய் போய் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரை அந்த மாதிரி தான் ஐ ஹேட் டு கம் அவுட் ஆஃப் இட். பட் அந்த ஸ்டேஜ் உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்க்ரீன் திறக்கும்போது அப்படி படப்படப்படன்னு இருக்கும், என்னடா எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நம்ம பாடுறது எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஓடும். பட் ஒன்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டோன்னா அது நம்மளே மறந்து அது ஒரு ஒரு ஃபீலிங் அது அது மாதிரி ஆகிடும் அது.
3: ஸோ சேங்க போட் உங்களோட நர்வஸ்னஸ் சொல்லும் போது நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா கான்சர்ட்ஸில்?
4: நிச்சயமாக பண்ணியிருக்கேன். நான் வந்து சம்டைம்ஸ் ஒரு லைன் பாடிட்டு இருக்கும் போது அடுத்த லைன் என்னன்னு டக்குன்னு மறந்து போயிடும், அந்த ஒரு லைனையே ஒரு நாலஞ்சு வாட்டி பாடி அந்த மாதிரிலாம் எனக்கு டென்ஷன் ஆயிருக்கு ஸ்டேஜில். தப்புனா அந்த மாதிரி தப்பாயிருக்கு. ஆர் சம்டைம்ஸ் நம்ம அக்கம்பனிஸ்டோட நல்ல ரேப்பும் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டேஜில். சம்டைம்ஸ் அது இல்லைனாலும் கொஞ்சம் நமக்கு லாக் ஆகிற மாதிரி இருக்கும், என்னடா இது கான்சர்ட் ஒன்றும் தூக்கலாக ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடும். ஸோ அதெல்லாம் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு கான்சர்ட்ல.
3: உங்கள் மியூசிக் ஜேர்னிலேயே உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க?
4: லக்கிலி எனக்கு ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் மீட்டிங் அ லாட் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்ட்ஸ். இந்த தனிஸ்வர்ண சங்கீதம் செட்லேயே நித்யஸ்ரீ மகாதேவன் மேம், சுதா ஆண்டி, பாம்பஜிஸ்ரீ, உன்னிகிருஷ்ணன் சார், ரஞ்சினி காயத்ரி, அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண கிடச்சிது. நாட் ஜஸ்ட் மீட் தெம், அவங்கெல்லாம் தேவர் பார்ட் ஆஃப் த பேனல், அண்ட் இந்த மாதிரி பாடலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பட் ஒன் ஸ்பெஷல் திங், லாஸ்ட் இயர் வந்து மகாபாரத அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆப்பராக்காக நான் யூஎஸ் டூர் போயிருந்தேன். அங்கே எனக்கு கிடச்ச ஒரு வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தட் ஐ காட் டு சிங் ஃபார் பண்டிட் பிர்ஜு மகாராஜ். அவரோட கதக் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் அவருக்கு பாடினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் கெட் இட். ஏன்னா வி நோ வாட் அ லெஜண்ட் ஹி இஸ். அதில் என்ன ஆச்சுன்னா, ஒன் ஆஃப் த ரிஹர்சல்ஸ் நான் பாடிட்டு இருந்தேன், அவர் ஆடலை, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி ஆடினாங்க. அவர் வந்து கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணார். அவர் ஆடாத சமயம் என் பக்கத்தில் உட்காந்து ஹார்மோனியம் வச்சுட்டு நான் பாடுறதுக்கு வாசிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அது வந்து ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பக்கம், எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், ஹாப்பினஸ் ஒரு பக்கம், எல்லாம் கலந்த ஒரு ஃபீலிங். இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்ம கூட உட்காந்துட்டுருக்காரு, அவரோட அவர் நமக்கு வாசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஐ திங்க் அதெல்லாம் வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபார் மீ.
3: ஓகே, ஸோ நீங்கள் நிறைய நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கும் போதும் அந்த அவார்டு உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுச்சு? ஈச் அண்ட் எவ்ரி அவார்ட் அண்ட் எவ்ரி ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது?
4: யூஸ்வலாக சக்ஸஸை வந்து தலைக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ஸ்டாக்னேட் ஆகிடுங்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ டு அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் யாராவது அப்ரிஷியேட் பண்ணும்போது இஃப் டு அந்த செகண்ட்க்கு வி ஷுட் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் யூனோ ஒர்க் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங். சக்ஸஸ் இஸ் டெஃபினெட்லி ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ அப்படி நம்ம ஒரு டெஸ்டினேஷனாக பார்த்தோம்னா வீல் ஸ்டாக்னேட் டெஃபினெட்லி. ஓகே, நாலு பேர் நல்லா சொல்லிட்டாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வந்துடக்கூடாது. இட்ஸ் அ ஜேர்னி. நமக்கு சக்ஸஸ்னால் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை ஸ்டாண்டர்ட்ஸ்? நான் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கேன், அதுக்கு வந்துட்டேன்னா ஐ ஷுட் இன்க்ரீஸ் மை பெஞ்ச் மார்க், சரி அடுத்த லெவல் போகணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் பீன் ஃபார் மீ. அவார்ட்ஸ் எல்லாம் வரும்போதும் அதே மாதிரி தான், அதே ஸ்பிரிட்டில் தான் நான் எடுத்துப்பேன். ஃபெயிலியருங்கும் போதும் அதே ஸ்பிரிட்டில் தான் எடுத்துக்கணும். இஷுன் அங்கே ஐயோ உடஞ்சி போயிடக்கூடாது, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம பெட்டராக பண்ணணும், எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்லபடியாக அதை அந்த ஃபெயிலியரும் நம்ம சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு டுவர்ட்ஸ் தட் வி ஷுட் எய்ம் அண்ட் ஒர்க்.
3: ஸோ நீங்களும் யங் டேலண்ட் அண்ட் இப்போது நிறைய நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்துட்டு ஆர்ட் ஃபீல்டில் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சபாஸ்லாம் அவங்களுக்கு மார்கழி உற்சவத்தப்போ பிளேஸ் தராங்களா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்களா அவங்களெல்லாம், அண்ட் அவங்களுக்கு இந்த இந்த மார்கழி உற்சவம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது?
4: நிச்சயமாக இருக்குது. யூஸ்வலாக ஸ்லாட் பேஸ்டு இருக்கும் நிறைய சபாவில். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும், பீடி கேட்டர் கான்சர்ட்ஸ் லைக் ஒரு 4:00 ஆரம்பித்து 4:00 ஒரு ஸ்லாட், 7:00 ஒரு ஸ்லாட், அந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மத்தியானம் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அண்ட் நிறைய சபாஸ் இப்போ வந்திருக்கு, சமீபத்தில் நிறைய வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய என்ஆர்ஐ ஃபெஸ்டிவல்ஸ் கூட நடக்கிறது. இஃப் யூ நோட்டிஸ் வேரியஸ் யூனோ ஆர்டிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் நிறைய அப்ராட்லேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. பிகாஸ் இட்ஸ் வெரி ரேர் டு அங்கே அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் சென்னையில் இருக்கிற அந்த நிச்சயமாக கிடைக்காது. ஒரு டிசம்பர் சீசன் அங்கே போய் ரீக்ரியேட் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியாது. பட் அப்படியுமே கிளீவ்லண்ட் தியாகராஜா ஃபெஸ்டிவல்னு நிறையா நடக்கிறது இப்போ இட்ஸ் கெயின் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தேர் அஸ் வெல் தேங்க்ஸ் டு அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட் லைக் மயோன் குரு, சித்ரவீனா, ஷேன் ரவிகிரண் சார். இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணி அங்கே போய் கர்நாடிக் மியூசிக் ஃப்ளரிஷ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணி அந்த மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட்ஸ் வந்து தி கம்மிங் அப்.
3: ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது ஃபாரின்னு பேசும்போது இங்கே உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரினில் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பாஷை புரியாது, நம்மளோட அந்த பேசிக் கர்நாடிக் மியூசிக்லாம் புரியாது. ஸோ அவங்க அதை வந்துட்டு எவ்வளோ மும்முரமாக அதை கற்றுக்குறாங்க அண்ட் ஹவ் ஆர் தே பர்ஃபார்மிங் வித் த கர்நாடிக் ஆர் த சவுத் இந்தியன் ஆர்ட்
4: புரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்தியன்ஸ்க்கு டெஃபினெட்லி அங்கே இன்னுமே கொஞ்சம் மெட்டிகுலஸ், ஏன்னா அங்கே ஒரு இது இருக்கும், சரி இவங்க நம்ம பசங்க தமிழ் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும், தமிழ் பேசி வளர்க்கணும், நம்ம வீட்டில் மதர் டங் இஸ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், அதில் எதுவே இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறையா பேர் தே புட் இன் எ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஒரு பாட்டு வரல அப்படின்னா அதுக்கு உட்காந்து கொஞ்சம் ஆக்சென்ட் ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த பாட்டில் அதெல்லாம் கொஞ்சம், பட் ரொம்ப நம்ம ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம நிறையா உட்காந்து சொல்லிக் கொடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த டெடிக்கேஷன் வரும். ஸோ
3: இப்போது ஃபாரின் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது புரியாது, லைக் லாங்குவேஜ் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அவங்களோட அவங்க பாட்டு கற்றுக்கும் போது பார்த்தாச்சுன்னா அவங்களோட உச்சரிப்பு வந்துட்டு ஈவன் தமிழ் பேசுகிறவங்க கூட அவ்வளோ கிளியராக உச்சரிப்பாங்களே என்னன்னு தெரியாது, அவங்க அவ்வளோ நல்லா உச்சரிக்கிறாங்கல்ல.
4: அது வந்து only because of the hard work, ஏன்னா நமக்கு அது ப்ரீ செட்டாக நமக்கு மைண்டில்

0: இருந்துடும், நமக்கு இந்த பாஷை தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த இன்டென்ஷன் வந்துடுறதுனாலே ஆப்வியஸ்லி நம்ம அதை நல்லா வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்போம். டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது அவங்களுக்கும் நம்ம இதுக்கும், பட் இட்ஸ் ஒன்லி அபவுட் தி தட் யூனோ பாஷை தெரியலனா எல்லாருக்குமே. இப்போ எனக்கே ஒரு கன்னடா அப்படின்னா கன்னடா எனக்கு பேச தெரியாது, பட் கன்னடா பாட்டு இப்போ புரந்தரதாச சாங்ஸ் எல்லாம் எடுத்தனா எல்லாம் கன்னடா அந்த பேஸ் தான். ஸோ அப்போது நம்ம வந்து நல்லா அந்த வார்த்தை மீனிங்கோடு கற்றுக்கிட்டா இன்னுமே இட் பி ஹெல்ப்ஃபுல். ஒரு தமிழ் பாடுற ஒரு இதில் நான் கன்னடாவை பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு தமிழ் நல்லா தெரியும், கன்னடா தெரியாதுங்கிற ஒரு இன்டென் ஒரு ப்ரீ செட்டில் எனக்கு மைண்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக உட்காந்து சரி உச்சரிப்பெல்லாம் பார்த்து அதை ஒரு நாலு வாட்டி எழுதி பார்த்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதும் உண்டு. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த ஆர்டிஸ்ட்க்குமே பாஷை தெரியலனா இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபார் தெம், வோக்கலிஸ்ட் எஸ்பெஷலி.
1: ஸோ இப்போது சென்னையில் வந்துட்டு ரொம்ப ஃப்ளட் அண்ட் ரொம்ப பயங்கர டிசாஸ்டர் ஆச்சு. ஸோ இதனால அந்த மார்கழி உற்சவம் எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு?
0: ரொம்ப ஆயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து ஆடி போயிடுச்சு சென்னையே, அப்போ யோசிக்கவே முடியல. அதுக்கு மீறி ஒரு மார்கழி சீன்லாம் யாருமே யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் செட்டில். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் தள்ளி போயிடுதான் அவங்க ஸ்கெட்யூல். ஸோ கொஞ்சம் ஜான்வரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்த வாட்டி. அண்ட் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப இதுவாக வந்து எங்களுக்கு வர ரெமியூனரேஷனாக நாங்கள் ஃப்ளட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோங்கிற மாதிரி நிறையா பேர் அந்த இதெல்லாம் முடிவெல்லாம் எடுத்து இட்ஸ் பீன் வெரி நைஸ் ஆஃப் தெம். ஸோ மார்கழி சீசன் ஒன்றும் அதோட இதெல்லாம் கம்மியாகலை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் இப்போது நார்மல், சென்னையே நார்மல் ஆனதுக்கப்புறம் இவன் திஸ் இஸ் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங்.
1: ஸோ இப்போ சென்னையில் மார்கழி உற்சவம், பட் வருஷத்தில் ஒரு நாளைக்கு அந்த தியாகராஜரோட சமாதியில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ கிராண்டாக இருந்தாலும் அதுக்கும் சென்னையோட மார்கழி உற்சவத்துக்கும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க?
0: அந்த கம்பேரிசன் நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா தியாகராஜரோட பகுள பஞ்சமி அன்னைக்கு பண்ணுவா, அது வந்து திருவையாறில் நடக்கும் அவரோட பர்த் பிளேஸ். ஸோ திருவையாறில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அண்ட் ரிலேயும் பண்ணுவாங்க டிவியில். ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் சீன் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கேதர் பண்ணி பஞ்சரத்னம் பாடி, அது ஒரு இன்ஃபேக்ட் அது ஒன் டேஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒன் வீக் நடக்கும். பட் பகுல பஞ்சமி அன்னைக்கு பஞ்சரத்னம் பெர்ஃபார்ம் பண்ணுறது உண்டு. டெய்லி சீரீஸ் ஆஃப் கான்சர்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸாக நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாடுவாங்க, அப்புறம் ஈவினிங் சீனியர் ஸ்லாட்ஸ்க்கு ஒரு ஹாஃப் ஹாஃப் அனாராக எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி தி ஆல் கம் டுகெதர் ஃபார் த பஞ்சரத்னம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். வை ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்கழி சீசன்னா, மார்கழி சீசனில் சோலோ ஸ்லாட்ஸ் வந்து உண்டு அண்ட் இட்ஸ் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் டெஃபினெட்லி. திருவையாறில் தே வாண்ட் டு அகாமடேட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஸோ அகாமடேட் பண்ணுறதுக்காக டியூரேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ அண்ட் இட்ஸ் ஸ்பெஷலைஸ் ஃபார் தியாகராஜா. இதெல்லாம் நீங்கள் மார்கழி சீசன் எடுத்தீங்கன்னா எல்லா கம்போசர்ஸும் நம்ம கவர் பண்ணலாம், எல்லாரையும் பார்க்கலாம், அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் இட்ஸ் அசார்ட்டட்னு சொல்லலாம்.
1: ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ நார்த் இந்தியாவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள ஆடியன்ஸ் டிஃபராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் நடுவில் ஹிந்துஸ்தானியெல்லாம் கலக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஹிந்துஸ்தானி அண்ட் ஈவன் லைட் மியூசிக் கூட நீங்கள் வந்துட்டு சில டைம் பாடுவீங்க, நாட் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் பட் எனிவே நீங்கள் லைட் மியூசிக்கும் பாடுவீங்க. ஸோ ஹவு இட் டிஃபர்ஸ்
0: ஆஸ் அ கர்நாடிக் பெர்ஃபார்மர்? நீங்கள் நார்த் இந்தியன் போனீங்கன்னா ஹிந்துஸ்தானிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆல் டுகெதர். தோ த வே ஆஃப் சிங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ராகம் சிலதெல்லாம் சேமாக இருக்குது. கௌரி மனோகரி நம்ம சொன்னால் அவங்க பட்டுதீப் அப்படின்னு பேர் மாறும். அண்ட் ஆல்சோ த நியூஆன்சஸ் வில் சேஞ்ச், நம்மளோட ஸ்டைல் வேறு அவங்களோட ஸ்டைல் வேறு, பட் இட்ஸ் ஆல் டுகெதர் இட்ஸ் ஆல் மியூசிக். ஸோ நார்த் இந்தியா போனால் நம்ம ஆஸ் ஒரு ஹிந்துஸ்தானின்னு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரேர் தான், பட் ஒரு அபங் பஜன் எல்லாம் நிச்சயமாக இன்க்ளூட் பண்ணுறது இல் தேல் பி ஏபிள் டு ரிலேட் பெட்டர், அவ்வளோதான். அண்ட் லைட் மியூசிக் கூட நான் பிளேபேக் பாடலனாலும் ஒரு கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி நிறையா பாடுறதுண்டு. ஸோ அது ஹவு டஸ் இட் டிஃபர்? நம்ம ஐ திங்க் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டா அதில் இருக்கிற ஒரு பேஸும் இன்ட்ரிகசிஸும் இட்இல் டெஃபினெட்லி ஹெல்ப் அ லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஃப்ளரிஷ் அண்ட் பிளேபேக்னு சொல்லணும். இதுக்கு ஒரு இதில் ஒரு க்ரிப் இருந்துட்டாலே நமக்கு இட்இல் ஷோ அப் இன் த மியூசிக். ஏன்னா கர்நாடிக் மியூசிக் எல்லாருமே கேட்டிருக்கோம், அது எவ்வளோ இன்ட்ரிகேட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லைட் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற ட்ரைனிங் அதில் நிச்சயமாக இம்பேக்ட் ஆகும். நம்ம ஒரு டஃப் சாங் எடுத்துக்கிட்டாலும் இப்போது இருக்கிற நிறைய மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளேபேக் மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் ட்ரைனிங் நிச்சயமாக இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறது, பட் அல்டிமேட்லி எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் தி சேம் கேட்டகரி.
1: ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப டைவர்ஸ்டாக வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கீங்க. அப்போ உள்ள ஒரு மியூசிக் லைக் ஈவன் பிஎஸ் நாராயணசுவாமி அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் கோராக வந்துட்டு பாடுவாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் கோராக இல்லைனாலும் அந்த பேசிக்ஸை வந்துட்டு இன்னும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அந்த மியூசிக்கும் இந்த மியூசிக்கும் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆயிருக்கு?
0: ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இப்போ ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு ஜுகல் பந்தி, ஒரு ஃபியூஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு எம்எஸ் அம்மா காலமோ, எம்எல்வி அம்மா, இல்லை ஒரு ஜிஎன் சார், இந்த மாதிரி எடுத்துனோன்னா இட் வாஸ் ஆல் பியூர். இப்போவும் நான் டைல்யூட்டட்னு சொல்ல வரல, பட் இப்போது ட்ரெண்ட்ஸ் ஹவ் கம். இப்போது நமக்கு புது புது இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போது யூ ஸ்ரீனிவாஸ் சார் மேண்ட்லின் எடுத்துக்கிட்டாரு. மேண்ட்லினில் இவ்வளோ கொண்டு வர முடியுங்கிறது அவர் பார்த்து தான் நமக்கு தெரியும். இல்லை ஒரு கத்ரி கோபால்நாத் சார் எடுத்துனீங்கன்னா ஒரு சாக்ஸஃபோன். தேர் ஆல் வெரி ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் யூ ஓன்ட் இவன் இமேஜின் தட் தே கேன் பி அ பார்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்து எத்தனை அவங்க இன்னோவேட் பண்ணி, அந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ். அண்ட் டெஃபினெட்லி ஆல்சோ அபவுட் த டெக்னாலஜி, ஒரு எலக்ட்ரிக் வயலின், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு விர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் மோர்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஒரு பத்ததி, அதே பத்ததி தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம். அரியக்குடி ராமானுஜயங்கார் வச்ச ஒரு ஃபார்மேட், ஒரு வர்ணம் ஆரம்பித்து ஒரு பிள்ளையார் கீர்த்தனை, ஒரு சப் மெயின், அப்புறம் ரக்தி, அப்புறம் ஒரு மெயின் சாங், அதுக்கப்புறம் டுவர்ஸ் என் துக்கடான்னு சொல்லுவோம், லைட் லைட் ராகம்ஸில் ஒரு தேஷ் பெஹாக்ல பாடிட்டு, ஜாவலி பாடிட்டு, தில்லானா, அந்த மாதிரி முடிக்கிறது உண்டு. இப்போவும் இந்த பத்ததி ஹஸ் நாட் சேஞ்ச், த ஃபார்மேட் இஸ் தி சேம். பட் ஹவு ஈச் ஆர்டிஸ்ட் அப்ரோச்சுங்கிறது தான் அவளோட இண்டிவிஜுவாலிட்டி.
1: ஸோ நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வயலின் பிளேயரும் கூட, அண்ட் உங்கள் சிஸ்டரும் பெரிய சிங்கர், அண்ட் ஷீஸ் அ சித்ரவேணா பிளேயரில். ஸோ உங்களோட வயலின் அண்ட் அது வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்ல உங்களோட கர்நாடிக் மியூசிக்கில்.
0: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டா வோக்கலுக்கு இல் பி சப்போர்ட்டிவ், ஒரு வோக்கல் கற்றுக்கிட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இல் பி சப்போர்ட்டிவ், ரெண்டுமே ஒரு மாதிரி தே காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு எந்த கச்சேரினாலும் ஒரு வயலினிஸ்ட் நிச்சயமாக இருக்கணும். ஸோ இப்போ வயலினிஸ்ட்க்கு அதனாலேயே டிமாண்ட் ஜாஸ்தி, பிகாஸ் ஒரு வோக்கலிஸ்ட்டு கிடச்சிருது கூட ஈஸி, வயலினிஸ்ட் தான் கிடைக்க மாட்டாங்க. அண்ட் ஸோ வயலினில் நான் அக்கம்பனி பண்ணுறது உண்டு. ஸோ ஆஸ் அன் அக்கம்பனிஸ்ட் நம்ம வி ஹவ் டு பிளே அ டிஃப்ரெண்ட் ரோல். ஆஸ் அ மெயின் ஆர்டிஸ்ட் வி ஹவ் டு பிளே அ டிஃப்ரெண்ட் ரோல். மெயின் ஆர்டிஸ்ட்டுங்க போது எனக்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி, நான் யோசிச்சது நான் பாடலாம். ஆனால் நான் ஒரு அக்கம்பனிஸ்டாக உட்காரும்போது ஐ ஹாவ் டு கர்ப் மை ஃப்ரீடம். அவங்க பாடுற மாதிரி தான் நான் வாசிக்கணும். ஸோ அதே லைன்ஸில் அவங்க மாதிரி தான் நானும் யோசிக்கணும். அப்போது நான் என்னோடய ஸ்டைலில் நான் வேறு ஏதாவது வாசனா இட் வோன்ட் லுக் குட். ஒரு கச்சேரி ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளும் யோசிச்சு அவங்க ஸ்டைலில் நம்ம வாசிக்கணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு கச்சேரி கேட்கும்போது தட் வில் ஆல்சோ சூட் தி ஆடியன்சஸ்.
1: ஸோ நீங்கள் ஒரு வயலினஸ் அண்ட் அ கர்நாடிக் சிங்கர், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்டடீஸ் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும்?
0: பேலன்ஸ் எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான், நம்ம வேற எதுவும் என்னால் சொல்ல தெரியல. இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணால் எல்லாமே பண்ணலாம், என்ன நினச்சாலுமே பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் கர்நாடிக் மியூசிக் இப்போது ஒரு 3 வயசில் சும்மா விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சுது. என்னோடய அக்கா பாடுவா, அஸ் யூ செட் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு லேர்ன், எல்டர் சைல்ட். ஸோ எனக்கு 3 வயசு இருக்கும்போது, அவளுக்கு 5 வயசு. ஸோ அவளும் 3 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் பாடும்போது நான் கேட்டு தான் எனக்கு சீரியஸாக சொல்லி கொடுக்கணுங்கிற பிளான்ஸ் அப்போது இல்லை. என் பேரண்ட்ஸ்க்கும் சரி, என்னோடய பாட்டி தான் என்னோடய முதல் குரு, சாந்தி ஜெயராமன். ஸோ ஷீ என் அக்காவுக்கு ரொம்ப, ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். என் அக்கா உட்காத்தி வச்சு பாட வச்சு ரொம்ப மெட்டிகுலஸாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் வந்து கேட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அது விளையாட்டுத்தனமான ஆசை தான். வந்து அந்த வயசில் எனக்கு கர்நாடிக் மியூசிக்னா என்ன ஒன்றுமே தெரியாது, பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லிசனிங் அ லாட் ஆஃப் இட். என் வீட்டில் எப்போவுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும், என் பாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு பாட்டு. அப்படி ஒரு நாள் நான் திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். நன் ஆஃப் தெம் நியூ, எனக்கே தெரியாது என்னால் பாட முடியும்னு. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு

0: டு டூ வித் இன்ட்ரெஸ்ட்.
1: ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் வந்து நீங்கள் 8 வயசில் கொடுத்தீங்க. அப்படி எப்படி நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமோ அப்படியே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே பண்ணிட்டீங்களா, இல்லை யூ ஆர் வெரி சீரியஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு?
0: சரியாக ஞாபகம் இல்லை, பட் நான் ஐ வாஸ் வெரி யங் டெஃபினெட்லி. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன். ஒரு 8 வயசில் இருக்கும்போது ஐ கேன் எக்ஸ்பெக்ட் எப்படி இருந்திருப்பேன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸும் நிறையா சொல்லுவாங்க, மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனம் நிறையா உண்டு, ஸோ கதவே மாட்டே ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்னா இப்படியே எங்கேயாவது விளையாடலாமா அப்படி இப்படின்னா யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் உட்காத்தி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு என்னை அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வச்சது வந்து என்னோடய பாட்டி அண்ட் என் பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். அதனால ஒரு கச்சேரி இப்போ சின்ன வயசுலலாம் எப்படி நமக்கு ஒரு நீ இதை பண்ணு நான் உனக்கு இதை வாங்கித்தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை நிறையா பண்ண வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஐ திங்க் திஸ் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ நீ பாடு நான் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறையா ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஈவன் மை ஃபர்ஸ்ட் கான்சர்ட் ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு கச்சேரிங்கிற டெடிக்கேஷன் எனக்கு அப்போ இல்லை, ஏன்னா அந்த வயசில் எனக்கு கச்சேரினா என்ன இன்னும் 4 பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் இருந்தது. இப்போ வயசு ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீரியஸ்னஸ் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்சென்டிவ் வச்சு தான் என்னை பாட வச்சாங்க, அதனால ஒரு மாதிரி அப்படி தான் போச்சு விளையாட்டுத்தனமா.
1: ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த மாதிரி உங்களோட சிஸ்டர் வந்துட்டு உங்களை ரொம்ப அக்கம்பனி பண்ணாங்க, உங்களுக்கு அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க, உட்காந்து வச்சு பாடி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அண்ட் நீங்களும் அவங்களும் வந்து சேர்ந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து டிவிலையும் சரி ஈவன் ஆடியோ லைக் சிடிஸ் ஆர் எஃப்எம்ல கூட நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சு?
0: ஃபஸ்ட்டு நாங்கள் சோலோ தான் பாடினோம், எனக்கு முன்னாடி ஷீ ஸ்டார்டட் ஏர்லி, அவளுக்கு 9 வயசு இருக்கும்போது எனக்கு 7 வயசு. ஸோ அவள் கச்சேரிக்கு உட்காந்துப்பேன், கொஞ்ச நாள் அவள் சோலோஸ் தான் பாடினா, அப்பப்போ நானும் பாடுவேன் கூட இல்லை தனியாக பாடுவேன். அப்புறம் தான் அவள் காம்படிஷன்ஸ் போக ஆரம்பித்தா. ஸோ ஷீ வாஸ் மோர் இன் டு இட் எனக்கும் முன்னாடி நிறையா காம்படிஷன்ஸ் சோலோவாக போய் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் காம்படிஷன்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டு என்னை சேர்த்து அந்த மாதிரி தான் போச்சு. அப்புறம் சேர்ந்து பாட ஆரம்பித்ததுங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான், எனக்கு ஒரு வென் அவர்ஸ் 11 or 12, ஒரு 3-4 இயர்ஸ் நான் தனியாக அவள் தனியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்தது. ஸோ தனியாக பாடுறது இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேர்ந்து பாடுறது, ஏன்னா நமக்கு அகேன் சேர்ந்து பாடும்போது ஒரு சிங்க்ரனைசேஷன் வேணும், என்ன பாடுறோங்கிறது நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும் முன்கூட்டியே, அதுக்காக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிஜமாகவே உட்காந்து இந்த பாட்டு எடுத்தோன்னா இதில் இந்த சங்கதி ஃபஸ்ட் பாடலாம், இதை செகண்ட் பாடலாம், இதை 2 வாட்டி பாடலாம், இதை 3 வாட்டி பாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், இந்த இடத்துல நான் நிற்கிறேன், இந்த இடத்துல நீ ஒரு ஆளா பண்ண பாடணும், அந்த மாதிரியெல்லாம் டிசைட் பண்ணி நிச்சயமாக டிசைட் பண்ணால் தான் பாட முடியும் 2 பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திங்ஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் டிஃப்ரெண்ட்லி. நான் தனியாக பாடும்போது எனக்கு வேணுங்கிறத நான் பாடிப்பேன், இந்த இடத்துல நான் பாடுறேன்னா இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் பாடிப்பேன் அந்த மாதிரி. பட் அவள் இருக்கும்போது நம்ம சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி ப்ரீ பிளான்டாக தான் போகணும். ஸோ ஐ திங்க் பட் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் லவ்லி டு ஹேவ் ஹர் ஆன் ஸ்டேஜ். 2 பேரும் சேர்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எனக்கு ஒரு வீக்னஸ்னால் அவள் அதை தூக்கி அதை அவள் ஸ்ட்ரென்த்தாக அவள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா, அவளுக்கு ஒரு வீக்னஸ்னால் நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் இதுவா. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் பீன். ஸோ இங்கே எங்களோட ஆன் ஸ்டேஜ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கெமிஸ்ட்ரி ரொம்பவே இட்ஸ் கிளிக் ஸோ வெல். எனக்கே இப்போ அவள் இல்லாதபோது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ எனக்கு திடீர்னு சொல்லுவோம்னா ஐயோ என்னடா இவ்வளோ வருஷம் சேர்ந்து பாடிட்டோமேனு எனக்கு டக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவளுக்கும் அதே தான், அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால இப்போ எனக்கு ஐம் ஃபீலிங் வெரி நைஸ் அபவுட் இட் சேர்ந்து பாடுறது.
1: நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்போ உங்களோட 2 பேருக்கும் நடுவில் நல்லா என்ன யுத்தமே நடக்குமா, இல்லை யூ போத் என் விட்டு கொடுத்து போவீங்களா?
0: வி ட்ரை டு டூ ஆர் பெஸ்ட் இண்டிவிஜுவலி. நாங்கள் இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஆஸ் இட் ஆஸ் 2 பீப்புள் ஒரே பார்ட்டிசிபேட் மாதிரியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நான் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஒரு இது இருக்காது, வின் பண்ணணுங்கிற வெறி இருக்கும், ஆனால் அவளை விட நல்லா பாடணுங்கிறதும் இருக்கும். ஆனால் ஒரு ஐயோ அவள் வின் பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு இது இருக்காது நமக்கு, ஏன்னா ஷீ இஸ் அல்டிமேட்லி மை சிஸ்டர். ஸோ அவள் வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம், நான் வின் பண்ணால் அவளுக்கு சந்தோஷம். ஸோ பட் வி ட்ரை டு டூ பெட்டர்

0: than each of us. So அந்த ஒரு போட்டி நிச்சயமா அட் எனி பாயிண்ட் இருந்தாதான் நம்ம வந்து பெட்டரா பண்ணுவோங்கிற என்னோட அபிப்பிராயம். ஒரு காம்படிஷன் இருந்தாதான் யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட் டு டூ பெட்டர். இப்போ நம்மளோட ஆன் பாரா வேற ஒருத்தங்க பாடுறாங்கன்னா தான் நமக்கு வந்து அவங்கள விட பெட்டரா பாடணும், நம்ம இன்னும் விருத்தி பண்ணிருக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸ் நமக்கு வரும்.
1: ஸோ நீங்கள் நிறைய கச்சேரி பண்ணியிருக்கீங்க, நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்னா யார்?
0: என்னோட குரு ரவிகிரண் சார் இஸ் மை ரோல் மாடல். நான் அவரை பார்த்து ஐ வாட்ச் ஹிம் வெரி க்ளோஸ்லி. என்ன அவர் லிஸ்ட்டு போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஒரு டெடிக்கேஷன், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்தோன்னா நிறைய எல்லாம் கவர் ஆகணும், மும்மூர்த்திகள் கவர் ஆகணும், ஒரு அட் சேம் டைம் ஒரு தமிழ் கம்போசர் கவர் ஆகணும், பாபநாசம் சிவன் அந்த மாதிரி ஒரு கம்போசர் கவர் ஆகணும், அண்ட் ராகம் கான்ட்ராஸ்ட் பார்க்கணும், ஒரே மாதிரி ராகம்ஸ் பாடக்கூடாது, ஒரு பிரதி மத்தியமம் ஒரு சுத்த மத்தியமம் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வி ஹவ் டு ஒர்க் அரவுண்ட் இட். ஆஸ் ஐ டோல்ட், என்னோட குரு ஒன்று, அண்ட் நான் நிறையா கேட்பேன். அந்த காலத்து எஸ்டியர் ஆர்டிஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிஎன் சார் ரொம்ப பிடிக்கும். நான் ஜிஎன்பி சார் ரொம்ப கேட்பேன், அண்ட் லால்குடி மாமாவோட வயலின் நிறையா கேட்பேன். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் அபிஷேக் ரகுராம் அண்ணாவது கேட்பேன், தென் ரஞ்சினி காயத்ரி மேம் அவாழ்ந்து கேட்பேன். ஸோ இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் அட்டன் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒருத்தட்டேருந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிறது அந்த மாதிரி.
1: ஸோ இப்போ உங்களோட ஈக்குவலி யங் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கான்சர்ட்ல லைக் இஃப் யூ சே அபிஷேக் ரகுராம், அவரும் வந்துட்டு ஒரு யங் டேலண்ட் தான், லைக் அவரும் ஒரு டீனேஜர் தான் வந்துட்டு என்டர் ஆனார் இந்த ஃபீல்டில். ஸோ அவரோட கச்சேரியெலாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? யூ அப்ரிஷியேட் ஈச் அதர்?
0: யா, ஆக்சுவலி அபிஷேக் ரகுராமன்னா இஸ் வேற கேலிபர். அவர் வயசில் சின்னவர் தான், பட் இட்ஸ் வேற வெரி ஹை கேலிபர். அவர் வந்தது டீனேஜ் தான். ஆமாம், கரெக்ட். என்னோடய வயசில் இருக்கிற, என்னோட ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸ் நீங்கள் கேட்கும் போது நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம், டெஃபினெட்லி. ஸோ அவங்களெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஓ நம்மளோடே வந்தவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு இதாகிடும், இவ்வளோ காம்படிஷன் இருக்கே, இப்படி ஒரு காம்படிஷன், த மிஸ்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள், நம்ம எப்படி ஹவ் வி கோன் மேக் அ மார்க்குங்கிற ஒரு இதுவும் நமக்கு தோணி போயிடும், அந்த பயமும் நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உள்ள ஒரு இம்பேக்ட் ஆகும்போது தான் வில் பி மோர் டிட்டர்மின் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ஃப்ளரிஷ்.
1: ஸோ நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கீங்க, யோர் ஃபேவரட் சாங் லிஸ்ட் எல்லாம் சொல்லுங்கள், அண்ட் அ ஃபியூ சாங்ஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ்.
0: டெஃபினெட்லி, நான் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய ராகம்ஸ் பிடிக்கும், எமோட்டிவாக இருக்கிற ராகம்ஸ் நிறையா பிடிக்கும். சம்திங் லைக் யூனோ ஒரு வாகதீஸ்வரி, ஒரு சந்திரஜோதி, ஒரு இல்லை ஒரு சம்திங் வெரி சஹானா அந்த மாதிரிலாம் கூட நிறையா பிடிக்கும், நீலாம்பரி. இல்லை சம்திங் வெரி ஸ்ட்ராங் லைக் ஒரு தோடி. தோடியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வாஸ்ட் ராகம். இன்ஃபேக்ட் என் ராஜரத்னம் பிள்ளை சார் எல்லாம் நிறையாவே பாடியிருக்க வாசிச்சு அதை ரொம்ப நமக்கு நம்மளே நிறையா கேட்டிருக்கோம். ஸோ
1: ஒரு ஃபியூ சாங்ஸ் பாடுங்களேன்.
0: Nichema. So I think we have with us lovely artists here. I think I'm glad to say the I'll present a few songs.

0: Wow, it was so lovely, Apurva. And in the song, vandittu
1: Hamsanandi Ragam.
0: Hamsanandi Ragam and composer vandittu
1: Paparasam Shivan.
0: Oh, wow, wow, wow. It was so lovely. And the fusion was backing you so nice. And ungalku in the Carnatic, illana music la or break kadachidungiradhu enga irundhu?
1: Break na na vandu சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தது தான். அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்ததுங்கிறது இட்ஸ் ஒன்லி வித் டிவி ஷோஸ். ஏன்னா டிவி இஸ் ஒன் வெரி பிரபலமான ஒரு பிளாட்ஃபார்ம். அது டிவியில் வந்துட்டாலே நமக்கு ஒரு ரெகக்னிஷன் தானாக வந்துடும். ஸோ அதனால் டிவியில் வந்தது எனக்கு இட் வாஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்தது இந்த ஃபீல்டில்.
0: ஸோ உங்களுக்கு ஒரு பூஸ்ட், உங்களுக்கு ஒரு எனர்ஜி எல்லாமே கொடுத்தது வந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக், ஒரு இசை தான்.
1: ஸோ
0: இதை வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனாக நீங்கள் தொடரத்துக்கு ஆசைப்படுறீங்கல்ல?
1: ஆமாம், நிச்சயமாக. இப்போவே எனக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்துட்டுருக்கேன். மீ அலாங் வித் மை சிஸ்டர் போத் ஆஃப் அஸ். இப்போது ஒரு சில இடத்துல, இப்போ கேரளா, டெல்லி, இந்த மாதிரி நிறையா இந்தியா டூர் அண்ட் ஆல்சோ யூஎஸில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்துட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் மை லைன்.
0: ஸோ ஈவன் உங்களுக்கு நிறைய மீடியா சப்போர்ட் இருக்கு, லைக் கவர்மெண்ட் ஈவன் வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுது, ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்.
1: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா,
0: டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட உங்களுக்கு ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்கல்ல?
1: ஆமாம், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப். அது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 2006 நான் அப்ளை பண்ணியிருந்தேன். தே கால் யூ ஃபார் ரெகுலர் ரிவ்யூஸ். ஸோ போய் டெஸ்ட் மாதிரி எடுப்பாங்க, ஒரு பேனலிஸ்ட் இருப்பாங்க, குவெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி கடந்த ஒரு 6-7 இயர்ஸாக எனக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் அ காம்படிஷன், டைம்ஸ் தியாகராஜா அப்படின்னு ஒரு காம்படிஷன் பண்ணாங்க. அதில் நானும் என் சிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வி ஹேட் கம். திஸ் வாஸ் வென் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் பேக் இருக்கும். ஐ ரிமெம்பர் அப்போ ஃபெப்ரவரியில் நடந்தது, மார்ச் வாஸ் மை 12th standard போர்டு எக்ஸாம். ஸோ அந்த டைமில் வந்தது, அது 2013. ஆமாம், 2013 நடந்தது இந்த காம்படிஷன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்திருந்தேன். தவிர ஹிந்துவோட ஒரு நவாவர்ணம் ஃபெஸ்டிவல் பண்ணியிருந்தேன், அதுலேயும் நானும் என் சிஸ்டரும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் 3 இயர்ஸ் பேக். ஸோ ஆமாம், நிச்சயமாக மீடியா சப்போர்ட் இஸ் தேர்.
0: அண்ட் ஈவன் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட், எம்எஸ் அவார்ட் கிடச்சிருக்குல்ல? அண்ட் ஹவ் யூ ஃபெல்ட் அந்த அவார்ட் அப்படியே வாங்கும் போது?
1: எனி அவார்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது என்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், இப்போது போன வருஷம் எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் யூத் மியூசிக் அகாடமிலேருந்து ஸ்பிரிட் ஆஃப் யூத் பெஸ்ட் வோக்கலிஸ்ட், ஃபீமேல் வோக்கலிஸ்ட் அவார்டு எனக்கும் என் சிஸ்டருக்கும் வந்தது. நாங்கள் போன வருஷம் அந்த சீரீஸில் பண்ணதில் வி காட் தி அவார்ட். ஸோ அந்த மேடையில் வந்து இப்போ மியூசிக் அகாடமியில் ஒரு சதஸில் வச்சு ஒரு அவார்ட் கொடுப்பேன். அந்த சதஸில் தெர் பி மெனி மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ், ஆஃப் ஸ்டேஜ். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கும், நம்ம ஒன் திஸ் அப்படின்ற மாதிரி. அட் த சேம் டைம் திஸ் பிரிங்ஸ் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு எண்ணமும் கூடயே இருக்கும். ஏன்னா வென் யூ ஸ்டார்ட் வினிங் அவார்ட்ஸ் நிறையா வரும்போது உங்கள் மைண்டில் வந்து there should be a sense of responsibility. And you know, people start expecting more. You know, they want to listen to you improve. They want to watch you improve. And mari namakku oru determination namakkulla varum andha samayam.
0: So neenga even nariya art like theater art kulla vandu paaduvingala, like Ramayana, Mahabharata, aduvum in the general Carnatic concept concert eppadi differ aagum?
1: நான் பாடுற ஆப்பரா வந்து டான்ஸ் ஆப்பராக்கு பாடியிருக்கேன். அதில் தான் நான் சொன்னேன், பண்டித் பிர்ஜு மகாராஜோட கதக்கு பாடினேன், சி வி சந்திரசேகர் சார் பரதநாட்டியம்க்கு பாடினேன். அண்ட் ஐ ஹேட் குட் ஃபார்ச்சூன் டு ஆல்சோ சிங் ஃபார் வைஜயந்தி மாலா அம்மா அட் ஃபியூ பிளேசஸ். ஸோ ஒரு டான்ஸுக்கு பாடுறது நிச்சயமாக கஷ்டம், ஏன்னா ஒரு பாட்டு இருக்கும் அண்ட் நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்கும். டான்ஸ்க்கு நிறையா ரெப்படேஷன்ஸ் இருக்கணும், ஏன்னா ஒரு ஒரே ஒரு நிறையா தேல் பிரிங் அ லாட் ஆஃப் அபிநயம்ஸ் ஒரே ஒரு லைனில். ஒரு வர்ணம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வர்ணமே 15-20 மினிட்ஸ் போகும் ஒரு டான்ஸ் ரிசைட்டலில். ஒரு ஒரு லைனும் நம்ம ஒரு 15-20 டைம்ஸ் பாடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், பிகாஸ் தட்ஸ் ஹவு டான்ஸ் கிட் ஒர்க்ஸ். ஆனால் கர்நாடிக் கான்சர்ட்டில் அப்படி கிடையாது, நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபாலோ பண்ணின்னு போயின்னு இருக்கோம். சிமிலர்லி ஈவன் டான்ஸ் ஹேஸ் தி சேம் ஃபார்மேட், ஒரு மார்க்கம் இருக்குது. ஸோ ஒரு வர்ணம் இருக்கும், ஒரு பதம் இருக்கும், பட் த டியூரேஷன் ஆஃப் ஈச் சாங்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் சாங்ஸ் இட் யூ பெர்ஃபார்ம் இன் அ டான்ஸ் ரிசைட்டல் இஸ் டெஃபினெட்லி லெஸ். ஸோ
0: ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நிறைய சாங்ஸ் பாடுறீங்க, ஐ திங்க் யூ ஆர் மேக்கிங் மீ அண்ட் த அதர் லிசனர்ஸ் அடிக்ட் டு யுவர் சாங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் அனதர் சாங் ஃப்ரம் யூ ப்ளீஸ்.
1: நிச்சயமாக, ஐ திங்க் ஐ ப்ரெசன்ட் காம்போசிஷன் இன் ஜோன்புரி, காம்போசிஷன் ஆஃப் கோபாலகிருஷ்ண பாரதி. இன்ஃபேக்ட் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக, எப்போ வருவாருங்கிற கிருதி. ஸோ அகெயின் வித் மை கோ ஆர்டிஸ்ட் ஐ லைக் டு ப்ரெசன்ட் தட்.
0: ஷூர்.

0: Also so lovely, Apurva. And in the songs paadumbodhu, like as you say, and the language puriyalena neenga adoda arthatha therinjittu paadanum appdiningalla, so adu endha alavukku vandu important.
1: Ipo nama vandu ஒரு கம்போசரோட பாட்டு பாடுறோம்னா அந்த கம்போசர் அந்த பாட்டு பாடும்போது என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு தியாகராஜர் கனு கொண்டி நீன் பாடினர். தியாகராஜரை வந்து சாரி ராமரை வந்து அவரோட பிரதர் வந்து ரொம்ப ராமபக்தியாக போயிடக்கூடாதுங்கிறதுனால ராமரோட அவர் வர்ஷிப் பண்ணுற அந்த ராமரோட சிலையை வந்து ஒழிச்சு வச்சுட்டாரு. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ராமர் வந்து வரும்போது அந்த ராமரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் கனு கொண்டி நீ பாடினார். ஸோ அந்த ஃபீல் நம்ம வந்து உணரணும். நம்மளே அந்த சுவாமியை நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நிஜமாகவே உணர்ந்தாதான் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். டெஃபினெட்லி இம்பாக்ட் த சாங். யூனோ ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், ஒரு சென்ஸ் ஆஃப் எமோஷன் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ நமக்குள்ளே அதை ஃபீல் பண்ணாதான் பாடும்போது ஆடியன்ஸும் அதுக்கு ரிலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறையா பேர் ஆடியன்ஸில் சப்போஸ் யாருக்கா தமிழ் தெரியலனா நம்ம அதை எமோட்டிவாக பாடினோன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் ரசிக்க தோணும். தோ தே டோன்ட் நோ த லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் இட் கேன் பிரிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ்.
0: ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க இன்பிட்வீன் இந்த கச்சேரி வந்து அவங்க கேட்குறாங்க இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு யூ இமீடியட்லி சேஞ்ச் யுவர் டோட்டல் லிஸ்ட்டா?
1: டிபெண்ட்ஸ். சில சாங்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு 45 minutes பாடியாச்சு, அதுக்கப்புறம் யாரோ வந்து கேட்குறாங்கன்னா நான் ஆல்ரெடி கச்சேரியில் ஒரு மோகனம் பாடிட்டேன், அந்த சமயத்தில் மோகனம் திருப்பி கேட்டாங்கன்னா வில் நாட் பி ஏபிள் டு டூ தட் அகேன். ஒரு ஓவரால் லிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், ஒரு கான்சர்ட் பர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம யோசிக்கணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆடியன்ஸ் கேட்குறாங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பாட முடியாது. ஸோ அட் த சேம் டைம் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை

0: பண்ணணும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அகாமடேட் டெஃபினெட்லி நாங்கள் பண்ணுறது உண்டு. அண்ட் ஹேஸ் வி ஆர் டூ ஆஃப் அஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே ஞாபகம் இருக்கணும், ரெண்டு பேருமே அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் எப்பயோ. ஸோ அதனால் அதை இப்போ எடுத்து பாடுறதுக்கு வி ஷுட் பி ரெடி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் யோசிக்கணும் நிறையா டுவேட்டாக பாடும்போது, இட்ஸ் ஆல் த மோர். ஸோ ஒரு அந்த மாதிரி இல்லை ஒருத்தர் லீட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு தெரியாத சாங் இல்லை மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு சாங் பாடும்போது ஒரு லீட் எடுத்துக்கலாம், ஒருத்தர் வந்து கொஞ்சம் கத்தி பாடி இல்லை கொஞ்சம் ஒரு சங்கத்தி வந்து மாற்றி மாற்றி பாடி, சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி டன். ஸோ தட் ஆன்சர்ஸ் யுவர் க்வெஸ்சன் ஐ திங்க்.
1: இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹாவ் அன் இன்டர்வியூ வித் யூ அபூர்வா.
0: தேங்க்யூ.
1: அண்ட் ஈவன் உங்களோட சாங்ஸ்க்கு வந்துட்டு நம்மளோட அக்கம்பனிஸ்ட் சாம் கிட்டாரிஸ்ட் அண்ட் அபிலாஷ் ட்ரம்ஸ் பிளேயர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் தார்னி கீபோர்ட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஸோ வெரி வெரி தேங்க்யூ. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மியூசிக் ஜேர்னி. அண்ட் இன்னும் நிறைய சீரீஸ் பண்ணி, நிறைய ஃபாரின் டூர் போய், நிறைய கச்சேரிஸ் பண்ணி, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட கான்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி வெரி வெரி வெரி தேங்க்யூ. ஸோ லிஸ்னர்ஸ், நம்ம ஒரு சூப்பர் இன்டர்வியூ அபூர்வா கிட்டேருந்து கேட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து ஐ எம் சைனிங் ஆஃப் அண்ட் நெக்ஸ்ட் ஷோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ஸோ ஸ்டே டியூன் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அண்ட் ஐ எம் யோ பிருந்தா.
2: Listening to MOP Community Radio 107.8 FM.

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ். அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

सके। कुछ भी नहीं है ये जहां, तू है तो है इसमें जिंदगी।

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகம்.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் எதனாச்சும் ஒரு பரிசு தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாராம். அதே மாதிரி இந்த ஆண்டு அவரோட பிறந்த நாள் வந்துதான். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு பரிசு மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமும் சொல்லி தரணும்னு சொல்லி முடிவு பண்ணாராம். உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு அறிக்கை விடுறாராம். அதாவது, நம்ம ஊர் கிணறுல இருந்து உங்களால முடிஞ்ச எதனாச்சும் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க. என்னோட அரண்மனை மேல மலை மேல இருக்கிற அரண்மனைக்கு அந்த தண்ணிய கொண்டு வரணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாராம். ஊர் மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்களாம். என்னடா இது, போயும் போயும் பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வர சொல்றாரு, ராஜாவுக்கு தண்ணிக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு மனச குழப்பிக்கிட்டு ஊர்ல இருக்க கிணத்துல தண்ணி எடுக்க எல்லாருமே வராங்களாம். சிலர் வந்து ராஜா மேல இருக்கிற பாசத்துல பெரிய பெரிய பாத்திரத்துல பெரிய அண்டால எல்லாம் தண்ணி கொண்டு வராங்களாம். சிலர் இவருக்கு எதுக்கு நாம தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்பூன்ல சின்ன கிண்ணத்துல எல்லாம் தண்ணி கொண்டு வராங்களாம். மலை மேல தண்ணிய கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரவங்களும் இருந்தாங்க, சுலபமா சின்ன சின்ன கிண்ணத்துல தண்ணியை கொண்டு வரவங்களும் இருந்தாங்களாம். உடனே ராஜா ஊர் மக்கள் வந்த உடனே அவங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்க பாத்திரத்துல இருக்க தண்ணிய அவர் வீட்டுல அவர் அரண்மனைக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அவர்கிட்ட இருக்கிற தங்க காசை அந்த பாத்திரத்திலயும் அந்த கிண்ணத்துலயும் நிரப்பி வச்சிருந்தாங்களாம். இதனால உனக்கு என்ன புரியுது
1: அக்கா? அப்ப சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாம்
0: ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சிருக்கும்.
1: ஐயோ பாவம்ல.
0: ஆமா, ஆனா பெரிய பெரிய பாத்திரம் கொண்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தங்க காசு கிடைச்சிருக்கும். ஆமாண்டா, இதனால உனக்கு என்ன புரியுது?
1: நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ?
0: ஆமா, எந்த வேலை பண்ணாலும் கொஞ்ச நச்சம் உடம்பு வணங்கி கஷ்டப்பட்டு பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய பலனா கிடைக்கும். நீ கஷ்டமே படாம உனக்கு நிறைய பலன் கிடைக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. சரியா?
1: ஓகேக்கா. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போல. இதே மாதிரி நல்ல சூப்பரான ஒரு கதையோட நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from RJ Arni Shantini and Priya. We are from 3rd BSc Computer Science. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: El Pliete.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: Morning, you're listening to MOP CRS 107.8. And with us, number ki tayar irukanga, or special guest irukanga, Ms. Queely ma'am. Hello ma'am. How do you feel today being at MOP?
3: எம்ஓபியை வந்து நான் மறக்க முடியாது. என்னோட என் பொண்ணும் இங்கே தான் படித்தா. அவளோட வாழ்க்கையில் வந்து காலேஜ் மும்பையில் ப்ளஸ் டூ முடிச்சு ஜூனியர் காலேஜ் ஃபஸ்ட் வந்தா. அதுக்கப்புறம் இங்கே 3 இயர்ஸ் இங்கே பிபிஏ பண்ணான். ஸோ இது அவளோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு வச்ச காலேஜ், இது மறக்க முடியாது.
2: ஸோ பிபிஏ பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க?
3: அவங்க அட்வொகேட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ்.
2: ஸோ ஒரு இந்த காலேஜ் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுத்ததா நீங்கள் நம்புறீங்க?
3: கேர்ள்ஸுக்கு ஆப்டான காலேஜ் இது. சென்னையில் பல காலேஜஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் எம்ஓபி. நான் நடிக்கிறப்ப இங்கேருந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த காலேஜுக்கு, இது படிக்கிறதுக்காக வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. எம்ஓபியினோடனே ரொம்ப அன்பு பாசம் எல்லாம் பொழிய ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா என் பொண்ணு இந்த காலேஜ் வந்ததுனாலன்னு சொல்ல வரல, பட் ஆனாலும் இந்த காலேஜுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை. ரொம்ப அழகான கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்வி. கேர்ள்ஸ் ஆமாம், அழகு, அறிவு, திறமை, இது மூணு கலந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம்.
2: இப்போ ஒரு மூணு விஷயம் டக்கு டக்கு நீங்கள் சொல்லணும். எம்ஓபி பற்றி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லணும். ஒரு மூணு விஷயம்
3: நான் சொன்னேன். அழகு,
2: அழகு, அழகு, திறமை, எல்லாமே அந்த
3: சொல்லிட்டேன்னு
2: சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு ரைட். ஸோ இப்போது சென்னை வந்து நிறைய ஃப்ளட்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து இப்போது மீட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய யூத்லாம் ஹாவ் இன்வால்வ் தெம் செல்ஸ் இன் இட். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ?
3: அது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் வந்து வீட்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட்

0: யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு காலேஜ் போயிட்டாலே வந்து வீட்டில் வேலை செய்ய கொஞ்சம் யோசிப்பாங்க, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்பாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு யூத்து யங்குன்றது ஃபீலிங் இருக்காது. ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏய் அது போய் வாங்கிவா, அது போய் வேணாம், இதை வாங்கி வாடா, இதை வாங்கி வாடினா உடனே ஓடுவாங்க. காலேஜுக்கு போனப்போ தான் அந்த ஹெப்பு ஸ்டைல் எல்லாம் வந்துடும். ஓ அம்மா, ஆமாம் எனக்கு டைம் இல்லைம்மா, அம்மா அப்பா பைக் கொடுப்பேன், அது அப்படி போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நியூஸ்லேயும் சரி நேர்லேயும் நான் கண்கூடா பார்த்தது வந்து, ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இறங்கி அந்த வரிஞ்சி கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது வந்து கல்யாணம் கிடையாது, சோகமான ஒரு நிகழ்வு அது. அது வந்து எல்லாருமே உலகில் மக்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வு இது. இயற்கையோட நம்ம தாண்டவம் சொல்லலாம், கோர தாண்டவம். தெய்வத்துக்கிட்ட நாம் எதுவுமே பண்ண முடியாது, அவரே அவர் கணக்கே வேறு. ஸோ எதிர்பார்க்காமல் ஒரு நடந்த விஷயம் இது வெள்ளம். ஸோ அதனால் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, என்னையும் சேர்த்து. எனக்கும் வந்து வெள்ளத்தில் வந்து பெரிய அழிவுகள் நிறைய ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டிவியில் பார்க்குறவங்களும் சரி, இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பெல்லாம் வந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து, நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய இந்த தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாற்றுவோம் இறங்கி பண்ணது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
1: கரெக்ட் மேம். ஸோ அந்த ஃப்ளட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் ஃபார் உமன் சில்ட்ரன், இல்லை எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்கிற வேண்டிய விஷயம்
0: அது என்னென்னா, இப்போ இந்த வெள்ளம் வந்தால் தானோ இல்லை ஒரு புயல் அடித்தால் தான் வந்து நாம் மற்றவங்களுக்கு கை கொடுத்து உதவணுங்கிறது கிடையாது. எல்லா நேரத்துலையுமே, இரவு இல்லை பகல் இல்லை, ஒரு நெய்பராக இருக்கலாம், இல்லை நம்ம தூரத்து சொந்தமாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க நம்ம என்றைக்கோ பார்த்தவங்களா இருக்கலாம், யார் என்றைக்கு ஹெல்ப்னு கேட்குறாங்களோ போய் முன்ன நிற்கணும். இது இதோட இந்த பணி முடியக்கூடாது. தொடர்ந்து ரோட்டில் போகிறப்போ, ரோடை கிராஸ் பண்ண ஒரு முதிய தாய் மூதாட்டியோ யாரோ, சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம், குழந்தையாக கூட இருக்கலாம், ஆனால் அதே நின்று அழுதுட்டுருக்கலாம், என்ன நம்ம போய் விசாரித்து அதுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்யணும். ஒரு வயசானவங்க பசியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓரத்தில் ஒதுங்கி படுத்து கடலை தட்டி எழுப்பியும் இப்படி இருக்கீங்க, யார் நீங்கள் விசாரிக்கலாம். நம்மளால் முடியலனாலும் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அவங்க வசதி படைத்தவங்களாக இருந்தால் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த நேயம், மனித நேயம், இது வந்து நம்ம உலகம் இருக்கிற வரைக்கும் உதவக்கூடிய அந்த மனித நேயம் நிலைச்சிருக்கணுங்க தான் என்னுடைய வேண்டுகோள். இது மாறவே கூடாது. உதவி, இது உதவிங்கிறது கேட்கவே கூடாது. நாமளே போய் உதவி பண்ணாதான் அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும், ஒரு மனித நேயம் இருக்குமே தவிர, ஒருத்தவங்க கேட்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. உதவிங்கிறது முன் வந்து நாமளே போய் வாலண்டியராக பண்ணுறது தான் ஒரு நல்ல உதவியாக, அது கடவுளாலையும் ஆசீர்வதிக்கப்படும்.
1: ஸோ எம்ஓபி கிட்டே திருப்பி வரும்போது, உங்கள் பொண்ணு இங்கே பிபிஏ படித்தா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்திருக்கீங்க எம்ஓபி கிட்ட, மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இல்லை?
0: அதே கலர்ஃபுல் கேர்ள்ஸ், அது காலேஜ் கேர்ள்ஸு. நான் காலேஜ் படிக்கலை, டென்த்தோட என்னோடய படிப்பு முடிச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு, நான் எந்த குழந்தைங்களை பார்த்தாலும், ஆணும் சரி பெண்ணும் சரி, நான் சொல்கிறது என்னென்னா, பெற்றவங்கக்கிட்ட தயவு பண்ணி பொருள் செல்வமோ, இந்த வாகனம் பணம் அது இது நகை நட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அம்மா நீங்கள் எங்களுக்கு சரஸ்வதியை கொடுங்க, நாங்கள் லக்ஷ்மியை தானாக தேடிப்போம். இதைத்தான் நான் என் பொண்ணு பையனுக்கும் சொன்னேன், சரஸ்வதி என்னால் கொடுக்க முடியும், படிப்புக்கு எவ்வளோ ஒன்றா நம்ம செலவு பண்ணலாம். அதான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க, வங்கிகளில் போய் கடனை வாங்கி படிக்க வைப்பாங்க. ஏன்னா பிள்ளை வருங்காலத்தில் பெரிய போஸ்ட் வந்துட்டாலோ, வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் அதை அவனால் முடிஞ்சாலும் திருப்பி செலுத்த முடியும். பெற்றவங்க எப்போவுமே பிள்ளைங்க கிட்ட கடன் அடை, எனக்கு இது பண்ணு அது பண்ணு கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க வளர்ந்தப்புறம் அதை தானாக உணரணும். அந்த உணரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. வெள்ளத்தில் எல்லாரும் கண்கூடா பார்த்தாச்சு. அதனால் உணர்ந்து ஒவ்வொரு நேரத்தையும், ஒரு ஒரு நிமிஷத்தையும் பயனாக மாற்றிக்கணும், உதவி பண்ணணும். பெற்றவங்கள கேட்க விடாதீங்க, அலைய விடாதீங்க. நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்கிறது தான் நாம் திருப்பி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு மரியாதை பெற்றவங்களுக்கு. இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். நல்லா படிங்க, நிறைய படிங்க, கை நிறைய சம்பாதிங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிங்க, கொண்டு வந்து இந்திய நாட்டில் வந்து அதுக்கு வந்து உண்டான வழி ஏற்படுத்தி இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு உதவியாக. 10 பேருக்கு வேலை கொடுங்க, நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிடக்கூடாது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டை முன்னிலைக்கு, பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. இதெல்லாம் தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டான்ஸர், எக்ஸ்ட்ராடினரியான ஆர்டிஸ்ட், கேன் வி சி உங்கள் பொண்ணு திருப்பி ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி?
0: இல்லை இல்லை, அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் கேட்டாங்க, பட் அவளோட ட்ரீம் எல்லாம் வந்து என்னென்னா, படிக்கணும், என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யணும், எங்கேயே வெல்ஃபேர் மினிஸ்டராக இருந்தா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் உங்கள் காலேஜ்லேயே. ஸோ அப்போவே நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவள் இந்த லைப்ரரி, பெரிய லைப்ரரி இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே கிண்டியில். அங்கெல்லாம் இவளோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கு இவளுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க உங்கள் காலேஜில். ஸோ அவளோட மைண்டு மூடு, நான் எப்போவுமே என் குழந்தைகளை வந்து இது பண்ண அதுக்குன்னு சொல்ல மாட்டேன், சும்மா பாலிஷ்டாக அப்பப்போ அப்படி இப்படி ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே போவேன், அதை அப்படியே முகம் சுழிச்சாங்கன்னா அப்படியே வாங்கிட்டேன். நமக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் தலையில் கூடாது. பல பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், ஐடியாஸ் கொடுத்து அதை கொண்டு வந்து எங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பேன். குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அதில் நம்ம வந்து திணிக்கோம். நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இது மட்டும் இன்னொரு ரிக்வஸ்ட்டு, தன்னுடைய கனவை தான் காணணும், தன் குழந்தைகள் மூலமாக திணிக்கக்கூடாது. அவங்க கனவே வேறு, ஆனால் நம்ம அதுக்குன்னு விட்டுறக்கூடாது கண்மூடித்தனமாக. குழந்தைங்க போகிற பாதையை நம்ம பார்த்துக்கணும், முன்னாடியும் பாதைகளை கிளியர் பண்ணிக்கிட்டே போகணும், பின்னாடியும் ஏதோ ஆபத்து வராமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ரிக்வஸ்ட்.
1: ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌட் பேரண்ட் எம்ஓபி?
0: எஸ் அஃப்கோர்ஸ், எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் ஏர்பர்சராக இருக்கான், அவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணான் மும்பையில், அழகாக ஆண்மகன், அழகாக வேலைக்கு போயிட்டுருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், ஹாப்பியாக இருக்கான். பேரண்ட்ஸ்க்கு என்ன மரியாதையோ அது பண்ணிகிட்ருக்கான். மை டாட்டர் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஆரம்பித்தேன், ஹாப்பி.
1: பர்ஃபெக்ட் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கு, ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
0: ஒரு நிமிஷம், நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். எம்ஓபியில் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த ஹானரை கொடுத்த யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும், இதோட பிரின்சி, இதில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், விரும்புகிறேன். இங்கே இருக்கிற அத்தனை ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்காரு, நீங்கள் இன்டர்வியூ எடுத்த ஐயோ குட் நேம் சஞ்சனா, அண்ட் யோ நேம் ஸ்ரீலக்ஷ்மி, எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். இனிமேல் எதுவும் ஆபத்து இல்லாமல் தமிழ்நாடு சுபிட்சமாக சுகாதாரமாக இருக்கணும்னு வேண்டும்.

0: ஒரு மெசேஜ் நான் வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெள்ளத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டினீங்க, அது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். உதவிங்கிறது கேட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது, தானாக வரணும். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கை கொடுத்து தூக்கணும். பசிங்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். சொத்து சுகம் இது எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு தானம் பண்ண பாருங்கள். இதுதான் என்னுடைய சோஷியல் மெசேஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது தெருவு.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
3: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: வணக்கம், நான் சின்மய் பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
2: அடுத்து மலையமார்த்தம் ராகத்தில் அமைந்துள்ள அனுமானே சாமிக்கிந்த என்கிற பாடல் அருணாச்சல கவிராயர் இயற்றியது. தாளம் ரூபகம்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பை ஆட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைபிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

அடுத்து பாடப்போவது குருவாயூரப்பன் அப்பன் என்கிற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் ரீதி கவுளே, தாளம் ஆதி.

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம்
4: தரேன். எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
1: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
1: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா. சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
1: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு சுத்தம், நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: அடுத்து பாகை ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும்.
2: எனக்கு திடீர்னு இந்த பாட்டை பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் தான் இல்லன்னு சொல்லல, பட் ஸ்டில் டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாததால வீட்ல இருந்து வந்து லேட்டா கிளம்புறோம், போற வழியில எவ்வளவோ பேர்கிட்ட சண்டை போடுறோம், இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றோம், டிராபிக்ல போய் மோதுறோம், இவ்வளவு பிரச்சனை வருது. கவர்மெண்ட் இவ்வளவு அழகா ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் வீட்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி லீஷரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி கரெக்டா உங்க சமுதாய வானொலி 107.8. இன்னும் உங்களுக்காக சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சிகள்
3: தில்லானா ராகம் பரஸ் ஏ டிரைவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஒளியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
1: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
1: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கௌதம்
4: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கேளுங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.